நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 12 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 17 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5:50.

0: பெருமை பண்பு உடையவர்களே செய்வதற்கு அரிய செயலையும் செய்வதற்கு உரிய நெறிமுறையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.
1: பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
0: பெருமை பண்பு உடையவர்களே செய்வதற்கு அரிய செயலையும் செய்வதற்கு உரிய நெறிமுறையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காலை 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ரங்கமல்லிகா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாயி சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். திரைகானம், நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் க ஹம்சப்ரியா அவர்கள். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். திரைகானம், இவை அனைத்தும் புத்தம் புது காலையில் இன்று. காலை 9:00 அரங்கிசையில் இசைப்பெட்டகம். டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வாயிலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் ஓர் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். 2:15 திரைகானம் ஒலிக்கும். 2:40 இசை பயிற்சியில் தேவி ஸ்ரீ மீனலோச்சனி. கல்யாணி ராகம் ரூபகத்தாளும் பாபநாசன் சிவன் பாடலை கற்றுத்தருகிறார் ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விருப்பம். 4:00 பாரதியின் பாஞ்சாலி நாடகம், எழுதியவர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். மாலை 5:00 குட்டீஸ் நேரம், படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதல் பகுதி. 5:30 கிராமிய தென்றலில் பி வேலாயுதம் குழுவினர் வழங்கும் போகவதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை ஒலிக்கும். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி.

மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:15-9:15 திரைகானம் கேட்கலாம். 10 மணிக்கு ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஹிந்தோல் பின்சே கயால் கயான். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

ஏழு மணிக்கு வணக்கம். சென்னை 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 12:00 கெட் செட் கோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் எண் 111. நண்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 3:02 திரைகானம், 4:02 ஃபன் பண்ணலாமா, மாலை 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலிவட்டம் களுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பி செந்தில்குமார் அவர்களுடன் பாரம்பரிய நெல் வகைகளில் மகசூலை பெருக்குதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்த நேர்முகம். 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரிவைண்ட், 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். FM கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை, 7:30 ஆட்சவேரி, 7:15 திரை இசை, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகத்தில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே போதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நுங்கம்பாக்கம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தெலுங்கு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வழங்கியுள்ள பல்சுவை நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 திரைகானம் கேட்கும், 11:40 மெல்லிசை, 1:10 இசை மலரில் உஷா கிருஷ்ணன் அவர்களின் வீண இசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 முதல் மாலை 4:00 வரை திரைகானம் கேட்கலாம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசையில் ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீண இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம், மாலை 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் FM கோல்டு அலைவரிசையில்.

0: பருவங்களை கொண்டு விளங்குகிறது. அவை காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாளப்பருவம், சப்பானி பருவம், முத்தப்பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், ஊசல் பருவம், அம்மானை பருவம், கழங்கு பருவம் முதலானவை. இவற்றில் ஆண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தால் இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில், சிறுவரை, சிறுதேர் முதலியன வேறுபடுகின்றன. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முருகன் அருள் பெற்று பிறந்து 5 ஆண்டுகள் வரை பேச வாய் வரவில்லை. திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் பாக்கியம் பெற்றார். இவரை சிற்றிலக்கிய வேந்து என்பர். மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழில் மீனாட்சியின் திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன. மதுரையின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. காப்பு பருவத்தில் திருமால், சிவபெருமான், சித்தி விநாயகர், கடவுள், முருகக்கடவுள், பிரம்மதேவன், தேவேந்திரர், திருமகள், கலைமகள், துர்கை, சப்தமாதர்கள், 33 ஆகிய காவல் தெய்வங்களிடம் மீனாட்சி அம்மையை காக்குமாறு குமரகுருபரர் வேண்டுகிறார். இந்நூலில் அகப்பொருள், புறப்பொருள் நலங்கள், மதுரை தர வரலாற்று செய்திகள், குமரித்துறை, கொற்கைத்துறை, புதிகைமலை வளங்கள் முதலியன பேசப்படுகின்றன. மீனாட்சியை இறைவி மதுரை மாநகரில் செழியர் திருமகளாய் தடாத்தகை பிராட்டியாய் அவதரித்த செய்தி விளக்கப்படுகிறது. இப்பிள்ளைத்தமிழில் சொக்கநாதர் மணந்து தமிழ் மொழியை ஆட்சி புரிதல், குமரவேல் உக்கிரப்பெருவழுதியாய் உதித்தது முதலான செய்திகள் பேசப்படுகின்றன. தமிழை குமரகுருபரர் வடிதமிழ், மதுரம் ஒழுகிய தமிழ், தள்ளி தெளிக்கும் தமிழ்கடல், பன்னுலாம் வடிதமிழ், தெளிதமிழ், தெல்லந்தமிழ், முதுசொல் புலவர் தெளித்த பசுந்தமிழ், தெய்வத்தமிழ், உரைபழுத்த துறை தீந்தமிழ், மும்மை தமிழ் என வர்ணிக்கிறார். இந்நூலில் ஒளிநயம் சிறந்த சந்தம், மோனை, எதுகை, தொடை முதலிய நயங்கள் பறக்க காணலாம். உதாரணமாக தசைந்திருக்க கொங்கை இரண்டலை என விரைதரு திரு மாறுபாட தாய்வரு என்பர் பேதமை கண்டு ததும்பு புன்னகையாட என்றும், அமரர்க்கு அதிபதி மற்றும் செங்கையில் கிடக்கும் பசுந்தோகை என கூழை முரணும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. 102 பாடல்களை கொண்ட இப்பிள்ளைத்தமிழில் பாண்டியன் மகளாக மீனாட்சி அவதரித்த செய்தி விவரிக்கப்பட்டுள்ளது. 10 பருவங்களில் அம்புலி பருவம் பாடுவது சற்று சிரமம். காரணம், சாமதான பேத தண்ட அடிப்படையில் வைத்து பாடப்பட வேண்டும். அம்புலியாகிய நிலவை மீனாட்சியுடன், அதாவது குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைப்பது. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்று குமரகுருபரர் பாடிய போது மீனாட்சி அம்மை சிறுமி வடிவத்தில் வந்து தம் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பெற்ற முத்து மாலையை கழற்றி குமரகுருபரர் சிறுவன் கழுத்தில் போட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்பது தேவி புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றும், மீனாட்சி தேனின் சுவை மற்றும் தமிழின் சுவை போன்றவள் என்றும், அகந்தியாகிய கிழங்கை அழித்து அம்மனை சரண் அடைவதை குறிப்பதாகும். இவ்வாறு பெண்பால் பிள்ளைத்தமிழில் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் முதன் முதலாக வைத்து எண்ணப்படுவதே நாம் எண்ணி பார்க்கலாமே.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக அருணகிரி பாடியுள்ள பாடல்.

0: நேரம் காலை 6:35, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 17 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். இன்று உலக விலங்குகள் தினம். விலங்குகளின் உரிமைகளை பாதுகாப்பது, அவற்றின் நலனை மேம்படுத்துவது மற்றும் அவற்றுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி உலக விலங்குகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு உலக விலங்குகள் தினத்தில்

0: கருப்பொருள் see the world through their eyes, அதாவது அவற்றின் கண்கள் வழியாக உலகை பாருங்கள் என்பது. ஜெர்மனியைச் சேர்ந்த ஹென்ரிச் ஜிம்மர்மேன் என்பவரால் முதல் உலக விலங்குகள் தினம் 1925 March 24 அன்று அனுசரிக்கப்பட்டது. பின்னர் 1929 முதல் இது அக்டோபர் 4 மாற்றப்பட்டது. விலங்குகள் மற்றும் இயற்கையின் பாதுகாப்பாளராக போற்றப்படும் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி நினைவாக இந்நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. வீட்டில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகள் மட்டுமல்லாமல் காட்டு விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் என அனைத்து விலங்குகளுக்குமான உணவு, இருப்பிடம், பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதன் அவசியத்தை அனைவரும் உணர இந்த தினம் உதவுகிறது. மனிதனின் அடிப்படை தேவைக்காகவும் தொழில்துறை வளர்ச்சி என்ற பெயரிலும் விலங்குகளின் வாழ்விடங்கள் அபகரிக்கப்படுவது விலங்குகளின் வாழ்க்கை சூழலை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக அறியப்பட்டாலும் மக்களிடம் இன்றைய சூழலில் இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு பெருகி வருவது நல்ல மாற்றமாக உள்ளது. தனி மனித வாழ்வில் இயற்கை சூழலையும் இயற்கை சங்கிலியில் முக்கிய பங்காற்றும் பிற உயிரினங்களான விலங்குகள், பறவைகள், பூச்சி வகைகள், நீர்வாழ் உயிரினங்களையும் தொல்லையளிக்காமல் இருப்பதை இந்த உலக விலங்குகள் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி செய்வோம்.
1: உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, பயன்களாவன, முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள்.
2: பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 3 விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2-3 கோணோவிடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 3-4 நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
0: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: ஜப்பானிய காடைகளை பொறுத்த வரைக்கும் இறைச்சி மற்றும் முட்டை, குஞ்சு உற்பத்தி, இது 3 தான் நம்ம வந்து வளர்க்குறோம். நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ண முறையில் இல்லை எனக்கு இட வசதியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கூண்டுகளில் வேணால் நம்ம இந்த ஜப்பானிய காடைகளை நம்ம வந்து வளர்த்துக்க முடியுமே தவிர திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் இந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்கவே முடியாது.
4: ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவல்லி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழு உரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட

0: வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதையளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 பொட்டலங்கள் ரைசோபியம், 3 பொட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு: வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நேயர்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் கே. பிரேமவள்ளி அவர்களின் உரை இன்று இரவு 7:30.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2014 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அமைந்த பின்னர் நாட்டின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார். 2026-27 நிதியாண்டில் முதலீட்டு செலவினங்களுக்காக 12 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் 61% விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முக்கியமான துறைமுகங்களில் சரக்குகள் கையாளும் திறன் 60% அதிகரித்துள்ளதாகவும் 36,429 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 52 கோடி சிறு வணிகர்களுக்கு பிணையில்லாமல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். ஆடுதுறை கும்பகோணம் சுந்தரப்பெருமாள் கோவில் இடையேயான இரட்டை ரயில் பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒற்றை ரயில் பாதையை இரட்டை வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்றுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மாநிலத்தின் ரயில்வே உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு உதவும் என்றும் ரயில் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதோடு மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னுரிமை அளித்து நிறைவேற்றி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அந்த தொகுதிகளில் முகாமிட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தாவேக்கா ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்கா அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளே அரசின் தவறான கொள்கைகளை விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற 5 மாதங்களாகியும் தாவேக்கா அரசு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறினார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் ஆகியவற்றை குறைப்பதாக வாக்குறுதி அளித்த தவிர அதை நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாராமன் கோவில் தசரா திருவிழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக குடிநீர், சுகாதார வசதிகளை செய்து தர துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 4000க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக திருச்செந்தூர் கோட்டாட்சியர் திரு கௌதம் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள 10,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மலர் கண்காட்சி துவங்கியது.

0: பால்சம், மேரிகோல்டு, பிக்கோனியா, சால்வியா உள்ளிட்ட 55 வகையான 10,000 மலர் தொட்டிகள் அலங்கார மேடைகளில் காட்சிக்கு வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க அனுமதிக்கப்படுகின்றனர். தொட்டிகளில் வெள்ளை, மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு என பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் குடும்பத்துடன் பூங்காவிற்கு வந்து மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்களை மட்டுமின்றி கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்கா, கிக்கியூ புல்வெளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். இதனால் உதகையில் 2வது சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் சிங்கீதம் சீனிவாசராவ் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 94. வயது, மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், கதாசிரியர் என பன்முக வித்தகராக திகழ்ந்த சிங்கீதம் சீனிவாசராவ் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பிஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தின் சார்பில் விர்ஜீனியாவில் ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. திரிபுராவில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவானது. உலக புகழ்பெற்ற டார்ஜிலிங் மலை ரயில் பயணத்தை மேம்படுத்தும் வகையில் 146 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுக்மா ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக ரயில்வே பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கோவிலில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பக்தர்கள் மாடுத ஆண்டும் பாரம்பரிய வழிபாடு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பழனி புறவழிச்சாலையில் கருப்பசாமி கோயில் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 120 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 38 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 1495 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக உதகமண்டலத்தில் நேற்று ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகரில் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆடுதுறை, கும்பகோணம், சுந்தர பெருமாள் கோவில் இரட்டை ரயில்பாதை திட்டம் மக்களின் பயண வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட 20 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

அசுத்தமான ஆறுகள் முதல் வெள்ள அச்சுறுத்தல் வரை பிரிட்டனின் வேல்ஸ் பல முனைகளில் பெருகி வரும் சுற்றுச்சூழல் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நிர்ப

சம்மர்தம் ஏற்பட தொடங்கிவிட்டது என சூழல் ஆர்வலர்கள் எச்சரித்து வருகின்றனர். மாசுபாடு குறித்த நடவடிக்கைக்கான பொதுமக்களின் விருப்பத்திற்கும் நிர்வாக ரீதியாக எடுக்கப்படும் முன்னெடுப்புகளுக்கும் இடையே ஒரு கடுமையான இடைவெளி உருவாகி வருவதாக கூறினர். இனி பசுமை பிரச்சினைகள் குறித்து தீவிரமாக விவாதிக்க வேண்டும் என்றும், கிளைடாக்கில் உள்ள டாவ் நதியில் நீரின் தரத்தை சோதித்ததில் சில தரவுகளை கண்டறிந்து உள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் குழு தெரிவித்துள்ளனர். அருகில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் குறித்து மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டும் எனவும், ஆறுகள் மற்றும் கடற்கரையோரங்களில் கழிவுநீர் மாசுபாடு மிகவும் பரவலாக உள்ளது என்றும் அவர்களது ஆய்வறிக்கையில் கூறியுள்ளனர். இதனால் விரைவில் கடற்கரைகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக மாறக்கூடும் என அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதுதான் கடுமையான காலநிலை சீர்குலைவின் தொடக்கம் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்ளூர் வெள்ள நிகழ்வுகள் மற்றும் காட்டுத்தீ அதிகரித்து வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிகரித்து வரும் நில மாசுக்கள், காற்றின் தரம், அதிகமான ஆற்றல் பயன்பாடு போன்றவை குறித்து உடனடியாக பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என கூறும் ஆராய்ச்சியாளர்கள், இது அரசாங்கத்தின் பிரச்சினை என்ற எண்ணத்தில் இருக்கும் மக்களிடம் தங்கள் அன்றாட பிரச்சினை என்றும், தங்கள் சந்ததிகளின் எதிர்காலம் சார்ந்த பிரச்சினை என்றும் புரிய வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர்.

நதிகள் வற்றினால் நாமும் வற்றுவோம். பூமி நரம்பிகள் நதிகள் உயிர் காக்கும் அமுதம். நதிகள் நாகரிகத்தின் முகவரி.

0: இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 86%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கு மதுரின் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைச்சாரல் விழக்கூடும். வானிலை கேட்டீர்கள். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி. புத்தம் புது காலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: நுகர்வோர் என்பவர் யார்? நுகர்வோருடைய உரிமைகள் என்ன? நுகர்வோராக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன மாதிரியான தீர்வு காண முடியும்?

எங்கே நம்ம அணுகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ நுகர்வோர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம எல்லாருமே நுகர்வோர் தான். அனைத்து மக்களும் நுகர்வோர் ஏதோ ஒரு விதத்தில். நம்ம வந்து ஒரு உணவு வாங்க போகிறோம், இல்லை பஸ்ஸில், இல்லை ஒரு ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இல்லை பேங்க்கோடைய சேவையை பயன்படுத்துகிறோம், இல்லை இன்சூரன்ஸுக்கான ஒரு பேமெண்ட் பண்ணுறோம், இல்லாட்டி நம்ம வந்து ஆன்லைனில் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப காமனான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும் பொழுது, மொபைல் ஃபோன் கனெக்ஷன் எடுக்கும் பொழுது, ஒரு சேவையை எடுக்கும்போது, இல்லைனா ஒரு ஹோட்டலில் போய் தங்குறோம், இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், இந்த மாதிரியான எந்த ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ நம்ம விலை கொடுத்து வாங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம நுகர்வோர் ஆகிறோம். இது நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து நம்ம ஒரு விலை கொடுத்து நம்ம அந்த

வீடு வாங்குகிறோம், இல்லை ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், இந்த மாதிரியான எந்த ஒரு பொருளையோ ஒரு சேவையையோ நம்ம விலை கொடுத்து வாங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம நுகர்வோர் ஆகும். இது நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து நம்ம ஒரு விலை கொடுத்து நம்ம அந்த சேவையை வாங்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த பண பரிவர்த்தனையோட ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து நுகர்வோர் ஆகிறோம். ஸோ நுகர்வோர்னாக்கா அப்போ வந்து ஜஸ்ட் பணத்தை கொடுத்து வாங்குறது மாத்திரமா அப்படின்னு சொன்னாக்கா அப்படி இல்லை. நுகர்வோருக்கான சில உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னு, நுகர்வோருடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டே நம்மளுக்கு ஒரு சட்டம் இருக்கு. 1986 இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சட்டங்களே இல்லையா நுகர்வோர் நலனை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாக்க தனித்தனியா செக்டர் வைஸ் அந்தந்த பிரிவு கீழே, இப்போ உதாரணத்துக்கு உணவு, உணவுனாக்கா அதுக்கான ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்டரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உணவுல கலப்படம் ஏதாச்சும் இருந்தால் அதுலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக தனியாக ஒரு சட்டம். அந்த மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து தொடர்பான, காஸ்மெட்டிக்ஸ் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அதற்கு தீர்வு காண்றதுக்கு அதுக்கு தனியாக ஒரு சட்டம். இந்த மாதிரி தனித்தனியான சட்டங்கள் துறை சார்ந்ததாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா நுகர்வோருடைய நலனை ஓவரால் எல்லா துறைகள்லையும் மொத்தமாக அவங்களுடைய நலனை காப்பாற்றணும், மொத்தமாக ஒரு அம்பரல்லா கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இயற்றப்பட்டது 1986. அந்த சட்டத்துக்கீழே எந்த பொருளையோ சேவையோ நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் அதில் ஏதானும் சேவை குறைபாடோ இல்லாட்டி வாங்கின பொருளில் ஏதானும் ஒரு பிரச்சனையோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது அந்த சட்டத்தின் கீழே வரும். அதற்கான டெஃபினிஷன்ஸ் அண்ட் இன்கேஸ் ஏதானும் ஒரு பிரச்சனைனாக்க எங்கே அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான தீர்வு முறைகள், அதற்காக குறைதீர் மன்றங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்டது. 1986 சட்டம் வந்து அதுக்கப்புறமா நிறைய முன்னேற்றங்கள், நிறைய மாற்றங்கள், இ காமர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அண்ட் மக்கள் வந்து நிறைய வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுங்கிற அந்த பழக்கங்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால 2019 வந்து பழைய சட்டத்தை வந்து ரிப்பீல் பண்ணிட்டு புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்து நுகர்வோருக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு 6 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பாதுகாப்பு உரிமை. ஒரு பொருளோ ஒரு சேவையோ நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதனால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதனால அது வந்து ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை, அதுதான் வந்து ரைட் டு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம், பாதுகாப்பு உரிமை. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்குகிற பொருள், உணவுப் பொருள் வாங்குகிறோம், அதில் வந்து கலப்படம் ஆயிருக்கு. ஸோ அந்த கலப்படமான பொருளை நம்ம எடுத்தோம்னா என்னாகும், நம்ம உடல் பாதிப்பு ஏற்படும் இல்லையா, அது அன்சேஃப், நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை நம்மளுக்கு நுகர்வோராக இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து பாதுகாப்பு இல்லாத மாதிரியா இருக்கு, அதை வந்து நம்ம வீட்டில் வந்து போடுறோம், கனெக்ட் பண்ண உடனே ஷாக் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சேஃப் இல்லை இல்லையா, டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதனால அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை நுகர்வோராக நம்மளுக்கு இருக்கு, அதுதான் ரைட் டு சேஃப்டி. அடுத்தது வந்து ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இப்போ ஒரு பொருளோ ஒரு சேவையோ பற்றின அனைத்து தகவல்களும், அதோட குவான்டிட்டி, அதனுடைய தரம் எப்படி இருக்கு, அதனுடைய விலை, அதுக்கப்புறம் அதோடைய தூய்மைத்தன்மை, இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை நுகர்வோராக நம்மளுக்கு இருக்குது. அதை வந்து பிஸ்னஸஸ் தயாரிப்பாளர்கள் நம்மளுக்கு அந்த செய்தியை நம்மளுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கான உரிமை, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அந்த செய்தியை நம்மளுக்கு கேட்டு வாங்குற உரிமை நம்மளுக்கு நுகர்வோராக இருக்குது. அதுவும் இன்னைக்கு அது முக்கியமாக என்னாக்கா ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இருக்குது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது, அதனால வெளிப்படைத்தன்மையோட நம்மளுக்கு தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனுடைய முக்கிய நோக்கம். அடுத்தது ரைட் டு சூஸ், அதாவது தேர்வு செய்யும் உரிமை. தேர்வு செய்யும் உரிமைனாக்க நம்மளுக்கு வந்து நிறைய எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸு காம்படிட்டிவ் ப்ரைஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கணும், ஸோ தட் நம்ம அதிலிருந்து பார்த்து நம்ம தேர்வு செய்ய முடியும். ஸோ அதுதான் வந்து ரைட் டு சூஸ், தேர்வு செய்யும் உரிமை. அடுத்தது வந்து ரைட் டு பி ஹர்ட், ரைட் டு ரெப்ரசன்ட், இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அப்ரோப்ரியேட் ஃபோரம்ஸில் நம்ம நம்மளுடைய பிரச்சனையை எடுத்துரைக்கிற ஒரு உரிமை. உதாரணத்துக்கு இப்போ அரசாங்கம் வந்து ஒரு பஸ்ஸு விலை ஏற்றுறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு பால் விலை ஏறுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த விலை உயர்வு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம நினச்சோன்னா நுகர்வோராக

0: நம்ம வந்து அவங்க கிட்ட நம்மளுடைய குறைய நம்மளுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்ட முறையிடற உரிமை நம்மளுக்கு நுகர்வோராக இருக்கு. ஸோ அதுதான் ரைட் டு ரெப்ரசன்டேஷன். அதுக்காக யார் எதை சொன்னாலும் இந்த வேலை ஓகேனாக்கா நீங்க இதுதான் ஏத்துக்கணும் அப்படின்னு இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமா நீங்க இவ்வளவு ஏத்தும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றதுக்கான உரிமை நுகர்வோராக நம்மளுக்கு இருக்கு. அடுத்தது ரைட் டு சீக் ரெட்ரெசல், தீர்வு காணும் உரிமை. ஒரு பொருளையோ ஒரு சேவையோ வாங்குறோம், வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மளுக்கு தீர்வு வேணும் இல்லையா, அந்த தீர்வை கேட்கும் உரிமை நம்மளுக்கு இருக்கு. அதுதான் வந்து ரைட் டு சீக் ரெட்ரெசல் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிவி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த டிவி வாங்கி ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே வந்து அதுல ப்ராப்ளம் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து நீங்க கம்பெனிலயே வந்து அதை வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொடு அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை நம்மளுக்கு, விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த உரிமை இருக்கு. இன்கேஸ் அவங்க வந்து அதுக்கான ப்ராப்பரான தீர்வு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்பா நம்ம வந்து அதை வந்து நுகர்வோர் குறைதீர் மன்றங்கள் இருக்கு, கன்சியூமர் கமிஷன்ஸ் சொல்றோம். ஸோ அங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கொண்டு போய் அதற்கு தீர்வு காணும் உரிமை நம்மளுக்கு நுகர்வோராக இருக்கு. அடுத்தது ரைட் டு கன்சியூமர் அவேர்னஸ், கன்சியூமர் எஜுகேஷன், நுகர்வோர் கல்விக்கான ஒரு உரிமை. நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிந்த ஒரு இன்ஃபார்ம்டு கன்சியூமராக இருக்கிறதுக்காக நுகர்வோராக நம்மளுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமை, இது வந்து ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், நுகர்வோர் கல்விக்கான ஒரு உரிமை. இது வந்து நுகர்வோர் சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க குறைபாடுனா என்ன, ஒரு சேவை குறைபாடுனா என்ன, ஒரு பொருள் வந்து தரம் குறைந்ததாக இருந்தது டிஃபெக்ட் இருக்குன்னு சொன்னா அது அப்படின்னா என்ன, முறையற்ற வணிக முறை அப்படின்னா என்ன, அது மாதிரி வந்து கான்ட்ராக்ட்ஸ் பொருள் ஒரு சேவைய வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இல்ல ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஒரு சைடடா இருக்க கூடாதுன்னு சொல்லுது சட்டம், ஒரு தரப்புக்கு மாத்திரம் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்ப நுகர்வோருக்கு வந்து பாதகம் விளைவிக்க கூடிய வகையில அது வந்து எதிர்த்தரப்புக்கு மாத்திரமே, தயாரிப்பாளரோ இல்லாட்டி அந்த சேவை வழங்குவோருக்கு மாத்திரமே சாதகமாக இருக்கக்கூடிய வகையில ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து தவறு, அது வந்து ஒரு முறையற்ற வணிக முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: மத்திய அலை 730 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி அடுத்து வருவது
1: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: புத்தர் என்று சொன்னாலே ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லுவார்கள். அதை நாம் எல்லோருமே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய செய்தி. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லுவதை நாம் இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதுமாக நடக்கக்கூடிய போரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நடந்த போர்களாக இருக்கட்டும், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்களாக இருக்கட்டும், இனியும் நடப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பல நாட்டினுடைய தலைவர்களுடைய செய்திகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அழிக்கக்கூடிய இடத்தில் இருப்பதனால் இப்படிப்பட்ட அழிவை தரக்கூடிய ஆசையைத்தான் புத்தர் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு புத்தர் சொல்கிற சில விஷயங்கள். போரை ஏன் நிறுத்தணும், போர்னால் என்னென்ன தொல்லைகள் ஏற்படுகின்றன, எப்படி ஒரு போர் காலத்தில் உடனடியாக குழந்தைகளினுடைய காப்பகத்தின் மீது அணுகுண்டு வீசுவது, அல்லது மருத்துவமனையின் மீது அணுகுண்டு வீசுவது, அல்லது பொது இடங்களில் எப்படி மக்களை சிதறுறச் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு

0: நெருக்கடியை இந்த போர் சூழல் எல்லா காலகட்டத்திலும் தந்து கொண்டே தான் இருக்கும் என்பதனால் புதர் சொல்லுகிறார், பகைமையை பகைமையால் வெல்ல முடியாது. நீ என்னுடன் பகைக்கிறாய் என்று சொன்னால், நானும் உன்னோடு பகைத்து கொண்டே இருந்தால் இந்த வெறுப்புணர்வு நீண்டு கொண்டே போகும். இந்த வெறுப்புணர்வினால் கோபம் ஏற்படும். இந்த கோபத்தினால் உச்சக்கட்டமான சில கொடும் செயல்கள் நடக்கும். எனவே இந்த பகைமையை நாம் பகைமையால் வெல்லக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பகைமையை வெல்லக்கூடிய ஒரே வழி அன்புதான். புத்தருடைய அத்தனை செய்திகளும், ஏறத்தாழ 84,000 உரைகள் அவர் வழங்கியிருக்கிறார் புத்தர். அத்தனை உரைகளிலும் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், இந்த அன்பும் இரக்கமும் தான். அதனால் பகைமை நீங்கள் அழிக்கணும்னு சொன்னால் அன்பு நமக்கு கூடுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்திலெல்லாம் ஒரு முறை ஒரு வாதத்தை எடுத்து வைத்து மறுபடியும் அந்த வாதத்தை இரண்டாவது முறையாக அழுத்தம் கொடுத்து, மூன்றாவது முறையாக எந்த குற்றச்செயலோ அல்லது எந்த வழக்கு சம்பந்தமாக நாம் அந்த இடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறோமோ, அந்த மூன்றாவது முறையாக அந்த வாதம் சரி அல்லது தவறு என்பதை நிரூபிப்பார்கள். அப்படி நிரூபிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் மறுபடியும் புத்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், போரினால் நிரந்தர அமைதி ஏற்பட முடியாது. ஏன் ஏற்பட முடியாது என்று சொன்னால், மறுபடியும் ஆசைதான் அந்த இடத்தில் துன்பத்தை தந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் நிரந்தரமாக போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும். அதனால்தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, வாடிய பயிரை கண்டபொழுது எல்லாம் உள்ளம் வாடினேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ வாடிய பயிரின் மீது ஏன் வள்ளலாருக்கு ஒரு பெரிய ஆசை ஏற்படுகிறது அல்லது ஒரு இரக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால், பயிர்கள்தான் மனித உயிர்களுக்கு தேவையான உணவை தருகின்றன. ஆக அந்த பயிர்கள் வாடுவதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதைத்தான் புத்தரும் போரோடு பொருத்தி பார்க்கிறார். மூன்றாவதாக அவர் சொல்ல வருவது, பேராசை என்பது ஒரு நாட்டை இன்னொரு நாடு கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லுவதே பேராசைதான். அந்த நாட்டை தன்னுடைய கைக்குள் வைத்து கொண்டு அந்த நாட்டு மக்களை அடக்குவது என்பதும் ஆசைதான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பேராசை என்பது எல்லையற்ற அதிகார ஆசை உடையதாக இருக்கிறது. எனவே நாம் போரை நிறுத்த வேண்டுமானால் பேராசையை துறக்க வேண்டும். பேராசையை துறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயுதங்களை நாம் விட்டு விட வேண்டும். ஆயுதங்களால் தான் எல்லாவற்றையும் வெல்லலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை அடியோடு மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே யாருடன் பகைக்கிறேன் என்றதும் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்று கம்பன் சொல்லுவான். அதுதான் புத்தரும் சொல்லுகிறார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் நலன்களுக்காக பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி அந்த கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

0: தலைமையில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அதிகரித்துள்ள ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் அவர் எடுத்துரைத்தார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண்பதற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்களை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாற்றியமைத்துள்ளார். நிதிக்குழு தலைவராக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பர்த்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் மக்களவை உறுப்பினர்கள் 21 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 10 பேரும் இடம்பெற்றுள்ளனர். வெளியுறவு குழுவிற்கு காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூரும், ரயில்வே நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு சுதீர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ரசாயனம் மற்றும் உரத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு மக்களவை உறுப்பினர் டாக்டர் ககோலி கோஷும், வேளாண் துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் திரு சரண்ஜித் சிங் சன்னியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு குழுவுக்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராதாமோகன் சிங்கும், நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற குழுவிற்கு பிஜேபி மக்களவை உறுப்பினர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் பொறுப்பு அதிகாரியை வெளியுறவு அமைச்சகம் நேற்று நேரில் அழைத்து தமது எதிர்ப்பை பதிவு செய்தது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சர்வதேச எல்லை அருகே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளையும் இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து 3 பேர் அந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்றதாகவும், அவர்களை திரும்பிச் செல்லுமாறு எல்லை பாதுகாப்பு படையினர் பலமுறை எச்சரித்த போதும் அவர்கள் இந்திய எல்லைக்குள் வர முயன்றதால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே அவர்களை தடுக்க எல்லை பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். எல்லைப்பகுதி ஊடுருவல், போதைப்பொருள் கடத்தல் போன்றவற்றில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையின் பங்கு குறித்து அந்நாட்டு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வேகமாக மாறிவரும் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஒழுங்குமுறை விதிமுறைகளும் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், போட்டி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் தனியார் நிறுவனங்கள் செயல்படுவதால் ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் அதே நேரத்தில் ஆபத்துகளை கட்டுப்படுத்துவதில் சமநிலையான விதிமுறைகளுடன் ஒழுங்குமுறை அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராஜீவ் கௌபா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேம்படுத்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தும் பிரதமரின் திட்டம் இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்கிறது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு 30,000 கோடி ரூபாயும், மாநில அரசுகள் 20,000 கோடி ரூபாயும், தொழில்துறை 10,000 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளன. தொழில்துறையினரின் பங்களிப்புடன் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்புக்கு ஏற்ப தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய பாடத்திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை 54% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விண்வெளித்துறையில் ராக்கெட், செயற்கைக்கோள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பல துறைகளில் இளைஞர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சிவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் திருச்சி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியா ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளில் நிபுணத்துவம் அடைந்துவிட்டதாக தெரிவித்தார். இதன் அடுத்த கட்டமாக மனிதர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி பின்னர் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதே ககன்யான் திட்டத்தின் முக்கிய நோக்கம்

0: இருக்கும் என்றும் அவர் கூறினார். இத்திட்டத்தில் அதிக செயல்திறனை விட மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு இஸ்ரோ அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் திரு சிவன் கூறினார். முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் பேச்சு நடத்தி சுமூக தீர்வு காண்பார்கள் என்று கேரள அறநிலையத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சபரிமலை வரும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கக் கொள்ளை தொடர்பாக சிறப்பு விசாரணைக் குழு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் அதன் மீது கேரள மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு முரளிதரன் தெரிவித்தார். இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். சவுதி அரேபியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற விமானத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாவதை தடுத்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமானி ஸ்மித் மச்சாருடன் நேற்று தொலைபேசியில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய விமானி துணிச்சலாக செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விமானி ஸ்மித் மச்சார் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள புதிய அணுகுமுறையை ஈரான் வகுத்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஈரானின் பொருளாதாரத்தை நிர்வகிக்க புதிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஆதரவோடு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை ஈரான் வெற்றிகரமாக தடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் அரசுக்கு ஆதரவளித்து வரும் பல்வேறு நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் சாதா மீது ஏமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கிளர்ச்சியாளர்கள் அறிவித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் ராணுவம் அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று நிறைவடைகிறது. தொடக்க விழா நடைபெற்ற நகோயா நகரத்தில் உள்ள மிசூஹா பூங்கா தடகள மைதானத்தில் நிறைவு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நிறைவு நாள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற வீராங்கனை நீரு தந்தா ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத ஊடுருவலை பாகிஸ்தான் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் விமானி ஸ்மித் மச்சாருக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25. ஆகாஷ்வாணி மத்திய எல்லை 750 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு எந்த வயதில் குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்கும் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: அது வந்து வெரி வெரி காமன். ஸோ அது வந்து நேட்டல் அண்ட் நியூ நேட்டல் டீத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிறக்கும் போதே பல்லோட பிறக்கலாம், இல்லை பிறந்து ஒரு 30 நாளுக்குள்ளே பல் முளைக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து அந்த குழந்தைக்கு உண்டான பால் பல்லே வந்து முன்கூட்டியாக முளைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பால் பல் அல்லாது இது வந்து ஒரு சூப்பர் நியூமரரி டீத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பல்லாகவும் இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து எடுக்க செய்யணும். அது வந்து ரொம்ப ஆடிட்டு இருக்கும், ரொம்ப மொபைலாக இருக்கும். ஃபர்மாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம், இல்லை ரொம்ப ஆடிட்டே இருக்குன்னா அதை எடுத்துடுறது பெட்டர். ஸோ அது கொஞ்சம் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு பிறந்த உடனே வந்து உங்களுக்கு கிளாட்டிங் மெக்கானிசம்லாம் நடக்காது. ஸோ அதுக்கு விட்டமின் கே சப்ளிமெண்ட் கொடுத்து இதெல்லாம் பார்த்து நம்ம எடுப்போம். தனி ஒரு இது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் பல் எடுக்கணும். அப்படி எடுக்காமல் விட்டால் என்ன ஆகும்னா, அவங்க மதர் ஃபீட் பண்ணும் போது அது வந்து அந்த ஃபீட் பண்ணுற இடத்துல வந்து அதை குத்தி குத்தி குத்தி அங்கே வந்து மதருக்கு வந்து அல்சர் வந்து ஃபீடிங் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். ஸோ அது ட்ரீட் பண்ணுறது திருப்பி செப்பரேட்டாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ குழந்தையோட ஃபீடிங்கும் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்.

0: ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் டு கன்சல்ட் வித் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அண்ட் ரிமூவ் த எக்ஸ்ட்ரா டூத். ஸோ என்ன ஆகும்னா வந்து இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்தீங்கன்னா, இப்போ காலையில் ப்ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு காலையில் ப்ரெஷ் பண்ணி முடித்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த பல்லு க்ளீனாக இருக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான், ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ டென் மினிட்ஸோ அவ்வளோதான். பட் நைட் டைம் வந்து அவங்க ப்ரெஷ் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஓவர் நைட் வந்து அவங்க வாய் வந்து க்ளீனாக இல்லாமல் இருக்கும். ஸோ நைட் டைமில் வந்து அதாவது சாப்பிடும் போது பல்லு மேலே நம்ம ஃபுட்டு வந்து ரிட்டென்ஷன் ஆகும், கொஞ்சமாவது சாப்பாடு வந்து பல்லு மேலே ஒட்டி இருக்கும் இல்லை நாக்கு மேலே ஒட்டி இருக்கும். ஸோ இந்த சாப்பாடு எல்லாமே வந்து அவங்க க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டாங்க, நைட் ப்ரெஷ் பண்ணாமல் படுத்துட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த பல்லு மேலேயே இருக்கும். ஸோ இந்த பல்லு மேலே இருக்கிறதுனால தான் வந்து பாதி பிரச்சனையே வருது. சாப்பாடு பல்லு மேலே ரிட்டென்ஷன் ஆகிறதுனால தான் சொத்தையே ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த துர்நாற்றம்ங்கிறது வந்து ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலிடோசிஸ் வந்து டூ ரீசன்ஸ்னால இருக்கலாம். வயிற்றில் இருக்கிற பிரச்சனைனாலன்னு சொல்கிறது இந்த ஆசிட் ரீகஜிடேஷன்னால திருப்பி திருப்பி இந்த ஏப்பம் வர்றது, இல்லை வயிற்றுக்குள்ளேருந்து அசிடிக் ரீகஜிடேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அந்த துர்நாற்றம் இருக்கலாம், அந்த அசிடிக் ஸ்மெல் இருக்கும். பட் மேஜராக வந்து ஹாலிடோசிஸ் வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரும். ஸோ ஒன்று வந்து அவங்களோட மெயின்டெனன்ஸ், வாய்க்குள்ளே இருக்கிற நாக்கு மேலே இருக்கிற அந்த கோட்டிங், அந்த சாப்பாடு தங்குறது அதனால இருக்கலாம். இன்னொன்று அவங்க சாப்பிட்ட பஞ்சன்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வெங்காயம், கார்லிக் இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் அந்த துர்நாற்றம் இருக்கலாம். எதுனாலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக குறைஞ்சிரும்.
1: இதுவரை எந்த வயதில் குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்கும் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: பலருக்கும் கால்சியம் குறைபாடுனாலையும் வேற பல காரணங்கள்னாலையும் பல் ஆம் குறைபாடு, பல்லாட்டம் என்று சொல்லுவோம். அதுவும் பல்லின் ஈரில் இரத்தம் வடிதலும் காணப்படும். இதனால் இந்த பற்கள் வந்து சக்தியின்மை கூட காணப்படும், சக்தி இழந்து காணப்படும். இதற்கு கருவேலம் பட்டை அதனோட பொடியை ஒரு தேக்கரண்டி விகிதம் எடுத்து ஒரு டம்ளர் சூடான பாலோட கலந்து காலையில் ஒரு முறை மாலையில் ஒருமுறை என்று இரண்டு வேளை உட்கொள்ளலாம். பாலோடு சேர்த்து சாப்பிடுவதால் உணவுக்கு குறைந்தது ஒரு மணி நேரம் முன்பாவது இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கருவேலம்பட்டை பொடியினால் பல் கூட தேய்க்கலாம். அதை வெந்நீரிலே கலந்து வாயும் கொப்பளிக்கலாம். இதனாலும் பற்களுக்கும் ஈர்களுக்கும் பலம் கிடைக்கும். ஆயுர்வேதத்தினால் பயனடையல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: உணவே மருந்து. எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்கியவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரன்.

0: நேரம் காலை 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கும் நேரம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அள்ள அள்ள குறையாதது அட்சய பாத்திரம், அது நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு, அது என்ன தெரியுமா? நம்மளில் பல பேர்கிட்ட அந்த பாத்திரம் உண்டு. அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம். அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது. பேராசையை பற்றி சுஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டான். அதை ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டுருக்கார். ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில் வரான், பிச்சை போடுங்கங்கிறான். என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர். அவன் சிரிக்கிறான், அரசே உங்களுடைய அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னானான். எதிரில் நிற்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி அப்படிங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார். துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, கொடுக்குறேன்னாரான். அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார், அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது, என்ன இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சார். நகர்வலத்தை பாதியிலேயே நிறுத்தினார். வாங்க அரண்மனைக்குன்னார். துறவியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். துறவி தன்கிட்ட இருந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார். இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம். அவ்வளவு தானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கையை தட்டினாராம் மன்னர். ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது. அதை அள்ளி போட்டார். போட போட அந்த பிச்சை பாத்திரம்

0: நிரம்பவே இல்லை. பொற்காசுகள் போட போட அவ்வளவையும் உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்குது. அரசாங்க கஜானாவே காலியாகிட்டுது. மூட்டை மூட்டையாக பொற்காசுகளை கொட்டி பார்த்துட்டாங்க. அது முழுங்கிக்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை. அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார். அப்போ அந்த துறவி சொன்னாராம், மன்னா, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டும் இல்லை, வேறு யாராலையும் நிரப்ப முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை, பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம். பாருங்கள், இதுதான் அந்த சூஃபி இலக்கிய கதை. செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசித்து பார்த்துங்க. நம்மளும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார். அழகு, அறிவு, படிப்பு எதுவும் தேவையில்லை, பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறவங்ககிட்டெல்லாம் சொல்லி வச்சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார். அவர் சொன்னார், இதை பாருங்கள், எனக்கு 20 வயசில் ஒரு மகள், அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 லட்சம் பணம் கொடுப்பேன். 25 வயசில் ஒரு பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2.5 லட்சம் தருவேன். 30 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 3 லட்சம் தருவேன். என்ன சொல்கிற அப்படின்னாராம். இவன் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து, ஏன் சார், உங்ககிட்ட 50 வயசில் ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டானா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். கிடைத்ததை ஏற்று வாழ்ந்தால் கிடைப்பது வாழ்வில் நிறைவு. பொறாமை தன்னை அழிக்கும், முயற்சி தன்னை உயர்த்தும்.

0: மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஒலித்தது ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: உங்கள்கிட்ட இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
1: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
0: எப்படி?
1: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
0: இவ்வளவு ஈஸியா?
2: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
0: வேணாம்ப்பா, வேணாம்.
3: உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நேரம் 7:55 புத்தம் புது காலையில் தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பக்கிரிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். 100 கிராம் பழத்தில் 17 கிராம் மாவுச்சத்து, சர்க்கரை 15 கிராம், நார்ச்சத்து 1.8 கிராம், கொழுப்பு 0.27 கிராம், புரதம் 0.51 கிராம், அப்புறம் தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், வைட்டமின் ஏ, பான்டோதெனிக் அமிலம், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், இப்படி நிறைய சத்துக்கள், தாது உப்புக்களை தன்னகத்தே கொண்டுள்ள பழம். இதில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி முழுசா அப்படியே நம்ம உடம்புல சேருமா. உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் அதிகம் இந்த பழத்தில் இருக்கிறதுனால இரத்த ஓட்டம் தூண்டப்படுது. ஒரு மனிதனுக்கு தினமும் 5000 யூனிட் வைட்டமின் ஏ தேவைப்படுமா? அது இந்த பழத்தில் இருக்கு. வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் கண் நரம்புகள் வலுவடைந்து பார்வை குறைபாடு, மாலைக்கண் நோயெல்லாம் வராது. இந்த பழத்தில் இருக்கிற வைட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு இந்த பழம் அல்லது இந்த பழத்தின் கூழ ஊட்டுனா எடை கூடுமா? இந்த பழத்தை சாப்பிட்டா பசி நல்லா எடுக்கும்னு சொல்கிறாங்க. தோல் மினுமினுப்பு, ரத்தத்தில்

0: சிவப்பணுக்கள் அதிகரிப்புலாம் இந்த பழத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள். இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தா கல்லீரல் குறைபாடுகள் நீங்குமா? பக்கிரிசாமி ஐயா, இந்த பழம் அந்த பழம்னு கடுதாசில எழுதிட்டு இருக்கிறாரே, அது என்ன பழம்னு இதுவரை குறிப்பிடவே இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? உடனே எழுதிட்டா, ஓ அது இந்த பழம் தானாம்பீங்க. உலகத்துல அதிகமா விளையும் பழம் இதுவான். நம்ம நாட்டினர் அதிகம் விரும்பும் பழம், முக்கனிகள்ல ஒன்று இது. இதுக்கு மேல இன்னுமா உடைச்சி எழுதணும்? யோசிங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கத்தில் குந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்குது. இங்கே பருவ காலங்களில் வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக ஆஸ்திரேலியா, சைனா, தாய்லாந்து, இலங்கை, ஆசிய நாடுகளிலிருந்து கூழைக்கடா, வர்ணாரை, ஊசிவால் வாத்து, செண்டு வாத்து, பட்டத்தலை வாத்து, கரண்டி வாயன், வெள்ளை அரிவாள் மூக்கன், பூனாரை, புள்ளிமூக்கு வாத்து, இப்படி வகை வகையான பறவைகள் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்துக்கு வருமா. தாய்நாட்டிலிருந்து இங்கு வந்து முட்டைகளிட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் வளர்ந்த பின்னரே தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்ப போகுமா இந்த பறவைகள். கூந்தன்குளத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வரலன்னா வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, மழை பெய்யாதது போன்ற காரணங்கள் தான். பருவமழை பொய்த்தால் குளத்தில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். ஓர் 200 ஆண்டுகளா அல்லது அதுக்கு மேலா வந்து செல்லும் பறவைகள், எப்பேற்பட்ட வரலாறு. கூந்தன்குளம் மக்கள் ஒவ்வொரு பருவத்திலையும் பறவைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இயற்கை பாதிக்கப்பட்டால் என்ன நடைபெறும்ங்கிறதுக்கு இந்த பறவைகள் வராதது ஓர் உதாரணம். பக்கிரிசாமி ஐயா, நாம் வாழும் சூழல் பத்திரமா பாதுகாக்கப்படணும், நமது கடமை எது. அப்புறம் அந்த பழம் என்ன பழம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க, மனசுலயே வச்சுக்கிங்க. மாம்பழம் தான் அது. மாதா ஊட்டாத சோற்றை மாம்பழம் ஊட்டுமாம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி.
4: ஆகாஷ்வாணி கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
5: விடுதலையின் வரலாறு மையினாலும் எழுதப்பட்டது, குருதியாலும் எழுதப்பட்டது. கொள்கைகளுக்காக தங்கள் வாழ்வை பெரிதென எண்ணாமல் அர்ப்பணித்தவர்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓர் இளைஞன், ஓர் லட்சியக் கனவு, ஒரு கொள்கை, கரங்களில் உயிரென மதித்த தேசியக் கொடி, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடும் துணிவு, இறுதியில் அழிக்க முடியாத ஒரு தியாகம், இவற்றை இணைத்து ஒரு வரலாறு எழுதப்படுமானால் அது குமாரசாமி என்கிற திருப்பூர் குமரனுக்கே உரிய வரலாறாக நிலைத்திருக்கும். பிறப்பை சரித்திரமாக்கியவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாட்டை நேசிக்கும் உள்ளங்களில் என்றென்றும் ஒளிவீசும் விளக்காக சுடர்பவர்தான் இந்த தியாகத்தின் அடையாளமான திருப்பூர் குமரன். திருவள்ளுவர் கூறுகிறார், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு என்று. பிறருடைய துன்பங்களை போக்கியவர்களை வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டிருப்பதுதான் வாழ்வியல் ஒழுக்கம். தங்கள்

குடும்பத்தினரின் நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வோர் பலர் உண்டு. ஆனால் நாட்டின் விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காகவும் தங்களையே தியாகம் செய்து நாம் நன்றியோடு நினைவில் வைத்திருக்க பொருத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் திருப்பூர் குமரன். இயற்கையிலில் சூழ்ந்த சென்னிமலை நெசவுத்தறிகளின் ஓசையும் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையும் நிறைந்த அந்த மண்ணில்தான் ஒரு வரலாற்று நாயகன் பிறந்தார். வரலாற்று நாட்காட்டி விசித்திரமானது. எல்லா நாட்களிலும் சாதனையாளர்களையும் தியாகிகளையும் அது பதிவு செய்வதில்லை. ஆனால் சில நாட்கள் மட்டும் வரலாற்றின் பக்கங்களில் என்றும் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க நாள்தான் அக்டோபர் 4. அன்றுதான் நாம் என்றென்றும் நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயி அம்மாளும் ஆவார்கள். தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களை

நன்றியோடு நினைவு கூற வேண்டிய தியாகச்செம்மல் திருப்பூர் குமரன் பிறந்தார். அவரை பெற்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் நாச்சிமுத்தும் கருப்பாயி அம்மாளும் ஆவார்கள். தியாகச்செம்மலை பெற்றெடுத்ததால் சென்னிமலைக்கும் பெருமை கிடைத்தது. மக்களின் துயர்துடைக்க காலந்தோறும் யாரேனும் ஒருவர் பிறந்து கொண்டே இருப்பார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் அத்தகைய தியாக திருவிளக்காக உதித்தவர்தான் குமாரசாமி. அவரது இளமை பருவத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வறுமையின் காரணமாக ஆரம்ப பள்ளி கல்வியோடு அவரது கல்வி நிறுத்தப்பட்டது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்த நிலையில் இளம் வயதிலேயே திருமணம் நடந்தேறியது. குமாரசாமி பருத்தி அறவை நிறுவனத்தில் பணிபுரிந்தார். தேசப்பற்றிலும் தெய்வ வழிபாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தேசப்பற்று. சிறு வயது முதலே மகாத்மாவின் மீது ஈர்ப்பு கொண்டவர், காந்தியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டவராக, அவரது வழியை பின்பற்றக்கூடியவராக வலம் வந்தார். குமாரசாமி எப்போதும் கதராடை, காந்திக்குள்ளா என்று தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். பாரத விடுதலைக்கான வேட்கை அவரது உள்ளத்தில் துளிர்விட்டது. அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒருங்கிணைந்து தேசபந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருந்தனர். குமாரசாமியும் ஆர்வத்துடன் அதில் தன்னை இணைத்து கொண்டார். சங்கத்தின் செயல்பாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார். அந்த ஈடுபாடுதான் பின்னாளில் அவரை திருப்பூர் குமரனாக மாற்றியது. கொடிகாத்த குமரனாக அவரது வாழ்க்கை நிலைத்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அன்றைய சுதந்திர போராட்ட சூழலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகாத்மா காந்தியடிகளின் போராட்ட வரலாற்றையும் நினைவு கூற வேண்டும். இரண்டாவது பம்பாய் என்று சிறப்பிக்கப்படும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்த திருப்பூர் கதர் உற்பத்தியிலும் முன்னோடியாக திகழ்ந்தது. உழைப்பும் தேசப்பற்றும் இணைந்திருந்த நகரமாக திருப்பூர் விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930 முக்கியமானது. கடல் நீரில் விலையில்லாமல் கிடைக்கும் உப்பிற்கு கூட ஆங்கிலேய அரசு வரி விதித்தது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்தது. காந்தியடிகளின் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டம் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராடினர். 1931 காந்தியடிகள் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் இந்தியாவிற்கு திரும்பிய போது ஆங்கிலேய அரசின் அடக்குமுறை மீண்டும் அதிகரித்தது. இந்த சூழலில் சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காந்தியடிகள் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இதன் பின்னணியில் 1932 ஜனவரி 4 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த செய்தி நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தயாரானார்கள். திருப்பூரிலும் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கான ஆலோசனைகள் நடைபெற்றன. பி டி ஆசர் தம்பதியினர், கே எஸ் ராமசாமி, கே ஆர் ஈஸ்வரமூர்த்தி, பி எஸ் சுந்தரம் உள்ளிட்டோர் தீவிரமாக ஆலோசித்து வந்தனர். திருப்பூரில் வழக்கமாக தலைவர்களின் போராட்டங்கள் நொய்யலாற்றின் மேற்கு பகுதியில் நடைபெறும். அங்கு நடைபெற்ற கூட்டங்களும் எழுச்சியான உரைகளும் குமாரசாமி போன்ற இளைஞர்களின் மனத்தில் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தின. 1932 ஜனவரி 6 மாலை நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு தயாராவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜனவரி 10 சட்டமறுப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. கோவை மாவட்ட தேசிய வாலிபர் மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்களும் ஊர்வலத்திற்கு தயாராக வந்திருந்தனர். சென்னிமலை குமாரசாமி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராமன், முருங்கப்பாளையம் நாச்சிமுத்து சுப்பராயன், நாச்சிமுத்து இடுவம்பாளையம் பொங்காளி மாணவன் அப்புக்குட்டி, மூவலூர் சர்க்கரை வளசு நாராயணன் உள்ளிட்டோர் சீருடை அணிந்து குமுறும் எரிமலையாக போராட்டத்திற்கு தயாரானார்கள். கே எஸ் சுந்தரம் எழுச்சியுரையாற்றினார். ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் 2-2 பேராக வரிசையில் நாட்டுப்பற்று முழக்கங்களோடு அணிவகுத்து சென்றனர். அவர்களின் கரங்களில் தேசிய கொடியை தவிர வேற எந்த ஆயுதமும் இல்லை. குமாரசாமி பாரதியார் பாடிய அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே என்ற வரிகளுக்கு பொருத்தமாக அச்சமின்றி கம்பீரமாக

தனது வீர நடையை தொடர்ந்தார். வந்தே மாதரம், காந்திக்கு ஜே, பாரத மாதாவுக்கு ஜே என்ற முழக்கங்கள் விண்ணை தொட்டன. அந்த முழக்கங்கள் ஆங்கில அரசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தின. ஊர்வலம் புழுதி பறக்கச் சென்று கொண்டிருந்தது. அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறதோ என்ற அச்சத்தோடு பொதுமக்கள் காத்திருந்தனர். ஊர்வலம் கச்சேரி வீதி வழியாக வடக்கு காவல் நிலையத்தின் முன்பாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சுமார் 30 காவலர்கள் தடிகளுடன் காவல் நிலையத்திலிருந்து ஓடி வந்தனர். முன்னெச்சரிக்கை ஏதும் இல்லாமலேயே தாக்குதலை தொடங்கினார்கள். அகிம்சையை அடிப்படையாக கொண்ட போராட்டப்படை ஆயுதமேந்திய காவலர்களால் தாக்கப்பட்டது. தொண்டர்கள் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அந்த தாக்குதலை எதிர்கொண்டனர். பல தொண்டர்கள் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தனர். பி சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோர் கடுமையாக தாக்கப்பட்டனர். குமாரசாமியின் தலையில் விழுந்த அடியில் மண்டை விளந்து இரத்தம் பீறிட்டது. உடல் சோர்ந்தது, உயிர் ஊசலாடியது. ஆனால் அந்த கரங்கள் மட்டும் சோரவில்லை, அந்த கரங்கள் கொடியை விடவில்லை. ஒரு காவலர் மிகுந்த சிரமத்துடன் அந்த கொடியை அவரது கையிலிருந்து பிடுங்கி தரையில் வீசி எறிந்தார். ஆனால் அந்த நொடியில் குமரன் தனது உயிரை கொடுத்து ஒரு வரலாற்றை எழுதிவிட்டார். அடிபட்டு வீழ்ந்த சுந்தரம், குமாரசாமி, ராமன் ஆகியோரை காவலர்கள் கட்டை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பினர். அன்றைய நாள் திருப்பூர் நகரமே மயான அமைதியில் மூழ்கியது. இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற கலக்கம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தது. குமாரசாமியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மண்டை உடைந்து இரத்தம் வெளியேறிய நிலையில் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. ஜனவரி மாதம் 10 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குமாரசாமி ஜனவரி மாதம் 11 நாள் காலையில் உயிரிழந்தார். அப்போது அவரது வயது வெறும் 28. இளம் வயதில் வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒருவர் தனது வாழ்க்கையை தேசத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடைய வீர மரணம் மக்களிடையே பெரும் எழுச்சியை உருவாக்கும் என்று அஞ்சிய ஆங்கிலேய ஆட்சி அவரது உடலை மக்கள் பெருமளவில் காணவும் இறுதி ஊர்வலம் எழுச்சியாக மாறவும் அஞ்சியது. பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னிமலையில் பிறந்த குமாரசாமி திருப்பூர் மண்ணில் தன் உயிரை தியாகம் செய்தார். அதற்கு பிறகு அவர் திருப்பூர் குமரனாக உருவெடுத்தார். அவருடைய பெயருடன் திருப்பூர் இணைந்தது. அவருடைய தியாகத்துடன் தேசிய கொடி இணைந்தது. அவருடைய இரத்தத்துடன் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றின் ஒரு பக்கம் எழுதப்பட்டது. இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமது கைகளில் தேசிய கொடியை ஏந்துகிறோம். அந்த கொடியை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அதை உயிரைவிட மேலாக மதித்த ஒரு இளைஞனை நினைவு கூற வேண்டும். அவர் தமக்காக வாழவில்லை, அவர் நமக்காக வாழ்ந்தார். அவர் தன் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே கொடுத்தார். குமரனின் உடல் மண்ணில் மறைந்தது. ஆனால் அவரது தியாகம் மறையவில்லை. அவரது குருதி மண்ணில் கலந்தது. ஆனால் அந்த குருதி எழுதிய வரலாறு அழியவில்லை. அவருடைய கரங்களில் இருந்த கொடி ஒரு கணம் தரையில் வீசப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கொடியின் மானம் ஒருபோதும் தரையில் விழவில்லை. ஏனெனில் அதை தன் உயிரை விட மேலாக காத்த ஒரு இளைஞனின் தியாகம் அதனுடன் இருந்தது. அதனால்தான் திருப்பூர் குமரன் ஒரு பெயர் அல்ல, அவர் ஒரு நினைவு. அவர் ஒரு தியாகத்தின் அடையாளம். அவர் ஒரு தலைமுறையின் தேசப்பற்று. அவர் ஒரு வரலாற்றின் உயிர் ஓவியம். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களை நினைவு கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையின் முன்னிலையில் நிற்கும் பெயர்களில் ஒன்று திருப்பூர் குமரன். தன் குருதியால் வரலாறு எழுதிய இளைஞன், தன் உயிரால் கொடியை காத்த தியாகி, கொடிகாத்த குமரன். அவருடைய தியாகத்தை போற்றுவோம். அவருடைய தேசப்பற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். அவர் காத்த கொடியை மதிப்போம். அவர் தந்த வரலாற்றை மறக்காமல் இருப்போம். ஏனெனில் உயிர் பிரிந்தாலும் தியாகம் பிரிவதில்லை, உடல் மறைந்தாலும் வரலாறு மறைவதில்லை, குருதி மண்ணில் கலந்தாலும் அது எழுதிச் சென்ற வரலாறு அழிவதில்லை. அந்த அழியாத வரலாற்றின் பெயர் திருப்பூர் குமரன். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் நாட்டு விடுதலையின் 10 ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1957 ஆகஸ்ட் மாதம் 15 நாள் திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்திற்கு முன்பக்கம் குமரன் நினைவு ஸ்தூபி அமைத்தது. 1991 ஏப்ரல் மாதம் 7

0: ஆறாம் நாள் தூபியின் பின்புறம் குமரன் நினைவு மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டது. 1997 ஆகஸ்ட் மாதம் 15 அன்று இந்திய விடுதலை பொன்விழாவை முன்னிட்டு குமரன் அடிபட்டு வீழ்ந்த நினைவிடம் சீரமைக்கப்பட்டது. திருப்பூரில் சாலை ஒன்று குமரன் சாலை என்றும் கல்லூரி ஒன்று அவரது பெயரை தாங்கியும் வீற்றிருக்கின்றன. 2015 ஆண்டு திருப்பூர் குமரன் பிறந்த அக்டோபர் மாதம் 4 நாளை அரசு விழாவாக மாநில அரசு கொண்டாடியது. அவர் பிறந்த சென்னிமலையில் 2004 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 நாளன்று சிறப்பு தபால் தலை ஒன்று இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. அகிம்சை போராட்டத்தில் தன்னையே நாட்டிற்கு வழங்கிய குமரனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 2 days. The weather agency said that the thunderstorms accompanied with lightning and gusty winds may prevail over Tamil Nadu, Puducherry, Andhra Pradesh, Kerala, Karaikal, Assam, Nagaland, Manipur, Mizoram and Tripura during the day. Meanwhile, Konkan and Goa are expected to experience hot and humid weather till tomorrow. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Nishit. The Indian Express in an exclusive report says, under GST regime, arrest powers likely to be removed. Hindustan Times quotes Finance Minister Nirmala Sitharaman, uncertainty now a standing condition of international economy. RBI Governor Sanjay Malhotra says, global financial risk emerging, states the Economic Times. External Affairs Minister S. Jaishankar says, India backs dialogue diplomacy to end Ukraine conflict, according to the Sunday Statesman. Oman barred radical pilot whom Fly Dubai hired, reports Sunday Pioneer. Five Indian nationals rescued from Strait of Hormuz is headlined by the Asian Age. And finally, India wins 11 gold medals in the last 2 days of Asian Games, finishes with total of 21 to jump to the fourth place in medals tally, reports the Sunday Times in its top story. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Saira. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha Speaker Om Birla reconstitutes several department-related parliamentary committees for 2026-27 term. Union Education Ministry approves 5 new centres of excellence for studies in classical languages, Assamese, Bengali, Marathi, Pali and Prakrit. India summons Pak envoy to register strong protest over continued facilitation of illegal cross-border infiltration from Pakistan. 19th Pravasi Bharatiya Divas convention to be held from the 7th to 9th of January next year in Kolkata. Israeli Prime Minister Benjamin Netanyahu describes Indian pilot Smit Macher, hero of Israel. India and entire world invites him and Prime Minister Narendra Modi to Israel's Independence Day ceremony. And Asian Games 2026 to conclude today at Nagoya in Japan. Trap shooter Neeru Dhanda to be India's flag bearer for closing ceremony. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and newsonair app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30.
3: ஆகாஷ்வாணி வீர முரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் முனைவர் சி. அருணன் அவர்கள்.
4: இந்திய விடுதலை வேள்வியில் சுடராக இருந்து ஒளிவிட்டவர் பலருண்டு. ஆனால் அதே வேள்வியில் நெய்யாக தன்னை உருக்கி கொண்டவர்களும் உண்டு. அவர்களில் முதன்மையாக வைத்து போற்றப்பட வேண்டியவர்தான் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பராமன், முனீஸ்வரன், முனிரத்தினம், சுப்பிரமணிய சர்மா, சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்ட சுப்பிரமணிய சிவா 1884 அக்டோபர் 4 அன்றைய மதுரை மாவட்டம் வத்தலக்குண்டில் பிறந்தவர். இளவயதிலேயே தந்தையை இழந்து தாத்தாவின் ஆதரவில் வளர்ந்த அவருக்கு கல்வி அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதன் மூலமாக வாழ்க்கை கல்வியை முழுமையாக கற்க முடிந்தது. வத்தலக்குண்டு, மதுரை, திருவனந்தபுரம், கோவை என கல்விக்காக அலைந்து திரிந்த அவரை பக்தி நெறி பற்றி இழுத்து அமைதிப்படுத்தியது. திருமணம், வேலை என்று வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே சிவாவுக்கு புரட்சி சிந்தனைகள் பொங்கிக் கொண்டுதான் இருந்தன. சிவகாசி காவல்துறை அலுவலகத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் பணியாற்றிய சுப்பிரமணிய சிவா அங்கிருந்து மாறி தூத்துக்குடி காவல் நிலையத்தில் மாதம் 10 ரூபாய்க்கு மிக குறைந்த காலம் மட்டுமே பணியாற்றினார். ஒருபுறம் ஆன்மீக தேடலும் மற்றொரு புறம் சமூக புரட்சி சிந்தனைகளும் அவரை பற்றி இழுத்தன. பலவிதமான தேடல்களில் தவித்த அவருக்கு கலைகள் யாவும் கைவரத் தொடங்கின. புகழ்பெற்ற மல்யுத்த பைல்வான் சட்டாம்பி நவநீத கிருஷ்ண ஐயரிடம் குஸ்தி சிலம்பாட்டங்களை கற்றுத்தேர்ந்து சிறந்தார். இசையோடு பாடும் முறைகளையும் வீர விளையாட்டுகளையும் விரும்பி கற்றுக்கொண்டார்.

திருவனந்தபுரத்தில்தான் அவருடைய சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. வீர முரசு என முழங்கிய அவர்தம் விடுதலை வேட்கையை வெள்ளிக்கிழமைதோறும் மக்கள் அவர் வீட்டில் வந்து மகிழ்ந்திருந்து கேட்டனர். விளைவு, திருவிதாங்கூரை விட்டே வெளியேற ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு ஆயிற்று. சுட்டெரிக்கிற சூரியனை காகிதச் சுருளுக்குள்ளா கையடக்க முடியும்? ஊர்கள் தோறும் நடைபயணமாகச் சென்று நாட்டுப்பற்றை ஊட்டத் தொடங்கினார் சிவா. விடுதலை வேள்வி பற்றி படர்ந்த நெல்லை சீமைக்கு அவர் வந்து சேர்ந்தார். மாற்று துணி இல்லாமல் ஒரே ஒரு கதர் ஜிப்பா, வேட்டி, கைத்தடி, தலைப்பாகையோடு வந்த சிவாவை நெல்லை சீமை தழுவி ஏற்றுக்கொண்டது. 24 வயது இளம் பருவம். வீர முரசு கொட்டுவதைப் போல கொட்டி முழங்கும் செந்தமிழ் கேட்டு நெஞ்சங்கள் துடித்தன. முதல் நாள் 1000 என்றால் 3ஆம் நாள் 3000 பேர் கூடிவிட்டனர். நெல்லை முழுவதும் சிவாவின் பொழிவு வேள்வியில் வேகத்தை வேகமாக்கியது. தூத்துக்குடி சென்ற சிவாவுக்கு வாவூசியின் நட்பு கிடைத்தது. இப்போது இரட்டை சூரியன்கள் போல அடிமையுருளை போக்குதற்கு இந்திய வானில் தென் திசையிலிருந்து இருவரும் எழுந்தனர். வங்க நாட்டில் விபின் சந்திரரை போல தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய சிவா விளங்கினார். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர் கூட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய களமானது. தொழிலாளர் நலனுக்காய் இருவரும் இணைந்து ஓங்கி குரல் எழுப்பினர். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று மகாகவி பாரதியார் கேட்ட அதே வினாவை சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் கோரல் மில் தொழிலாளிகளிடத்தில் உறக்கச் சொன்னார்கள். இதனை தவிர்க்க வேலை நிறுத்தம் செய்யும்படி கூலி தொழிலாளிகளுக்கு அறிவுரை கூறினார் சிவா. ரஷ்ய புரட்சியானது மக்களுக்கு நன்மை அளித்துள்ளது. பொதுவாகவே புரட்சியானது உலகத்துக்கு எப்பொழுதும் நலத்தையே புரியும் என்று சிவா புரட்சியை ஆதரித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். சுதேசி இயக்கத்தை வெற்றியடைய செய்யும் எந்த முயற்சியும் தொழிலாளர்களின் கரங்களில்தான் இருக்கிறது. ஆலை முதலாளிகளை மடக்குவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது. மற்றொன்று, வேலை நிறுத்தம் செய்வது. இதில் 2வது வழியை தொழிலாளர்கள் பின்பற்றுவது சிறந்தது என்று சிவா முழங்கினார். வேலை நிறுத்தம் தொடங்கியது. வெள்ளையர்கள் விழித்தனர். 144 தடை உத்தரவு விதித்தனர். தொழிலாளர்களின் ஒற்றுமைக்கும் சுதேச உணர்வுக்கும் அஞ்சி வெள்ளையரசு சட்டங்களை அவசரமாக திருத்திக் கொண்டது. எனது நோக்கம் ஆணவத்தை குறைப்பதேயாகும். கூலிகள் 1 வாரம் சும்மா இருந்தார்கள். இப்போது நல்ல கூலி பெறப்போகிறார்கள். 50% உயர்வு சுதேசியத்தினால் கிடைத்துள்ளது. நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றுள்ளோம். இந்நாளானது எனக்கும் உங்களுக்கும் பெருமைக்குரிய நாளாகும் என்று முழக்கமிட்டார். இரத்தம் சிந்தாமல் எதையும் சாதிக்க இயலாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்து ரஷ்யாவை வெற்றி கொண்டது. அதுபோல 15 கோடி இந்தியர்கள் உயிர் தியாகம் செய்தால் சுயராஜ்யம் கிடைத்துவிடும் என்றார் சிவா. இதையெல்லாம் கேட்ட வெள்ளை கலெக்டர் விஞ்சு துறைக்கு தலை சுற்றியது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம்தானே. உடனடியாக பாளையங்கோட்டை சிறைக்குள் அடைக்கப்பட்டனர் இருவரும். வாவூசிக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும், சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் நாடு கடத்தலும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாளையங்கோட்டை சிறையிலிருந்து சிவா திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை அனுபவங்களை அவரே சிறைவாசம் என்ற தலைப்பில் நூலாக பதிவிட்டுள்ளார். கடுங்காவல் தண்டனையோடு கடுமையான வேலைகளும் அவருக்கு வழங்கப்பட்டன. இந்த காலகட்டத்தில்தான் உடல் நலம் பெரிதும் பாதிக்க தொடங்கியது. இதன் மூலம் பெற்ற சலுகைகளை கொண்டு அவர் பேனாக்களும் காகிதங்களுமே வாங்கி கொண்டாரே தவிர அவர் வேறெதையும் பெற்றதில்லை. அதன் மூலமாக சிறைக்குள் இருந்து புதிய நூல்கள் எழுதத் தொடங்கினார். சிறை தண்டனை முடித்து வெளியே வந்ததும் மீண்டும் தேசப்பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அந்நிய ஆட்சியால் ஏற்படும் அபாயங்கள் என்னும் தலைப்பில் 9/2/1908 அவர் ஆற்றிய உரையும்

0: 23/2/1908 நிகழ்த்திய பேருரையும் தூத்துக்குடியில் கோரல் மில் வேலை நிறுத்தத்தின் போது ஆற்றிய உரைகளும் தூத்துக்குடி தர்ம சங்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதும் ரஷ்ய புரட்சியை பற்றி சிவா மேற்கோள் காட்டியதும் வங்காளத்து யுகாந்தர் ஏடு குறித்து புரட்சி முழக்கங்கள் செய்ததும் அரவிந்தர் திலகர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசியதும் வெள்ளையர்களுக்கு மிகுந்த ஆத்திரமூட்டியது. சிவாவை இதுபோன்ற உரிமை முழக்க பேச்சுக்காகவே சிறைக்கு அனுப்பியது வெள்ளையரசு. சிறை மீண்ட சிவா மேடை முழக்கங்களை விடுத்துவிட்டு இதழ்களின் வாயிலாக எழுத்துப் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தருமபுரி மாவட்டத்து பாப்பாரப்பட்டியில் பாரத மாதா கோயிலுக்கு அஸ்திவாரக்கல்லை சிவா தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் நாட்டினார். இந்த காலகட்டத்தில்தான் அவருக்கு தொழுநோய் என்னும் பெருநோய் பற்றி கொண்டது. ஆனாலும் அந்த வீரமுரசு ஓயவே இல்லை. ஓயாத அந்த வீரமுரசு 23/7/1925 அன்றுடன் ஓய்ந்தது. இல்லை இல்லை, விடுதலைக்கு போராடுகிற ஒவ்வொரு இந்தியனுடைய இதயத்திலும் என்றென்றும் நிலை கொண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வீரமுரசு சிவாவின் பெருந்தொண்டினை போற்றி அவர் வழி நடப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வீரமுரசு சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கியவர் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி.
3: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருப்புனித்துரா கிருஷ்ணன் எம்பராந்திரி கோவிந்தராவ் என்னும் டி கே கோவிந்தராவ் அவர்கள் 1929 கேரளாவில் திருப்புனித்துராவில் பிறந்தார். சங்கீத பரம்பரையைச் சேர்ந்த இவர் 1949 சென்னையில் உள்ள சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் இசை கல்லூரியில் சேர்ந்து சங்கீத வித்வான் பட்டப்படிப்பு பயின்றார். அப்பொழுது திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளை, டி பிருந்தா ஆகியோரிடம் இசை பயின்றார். பிறகு குருகுல முறையில் முசிறி சுப்பிரமணிய ஐயரிடம் சுமார் 15 வருட காலம் கர்நாடக இசையில் மேற்பயிற்சி பெற்றார். தமிழ்நாடு இசைக்கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார். அகில இந்திய வானொலியில் தலைமை பொறுப்பாளராக பணியாற்றினார். அப்பொழுது இசைத்துறையில் இவர் பெரும் பங்காற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் மட்டுமல்லாது பல மேலை நாடுகளிலும் பணியாற்றி பல மாணாக்கர்களை இசையில் ஈடுபடுத்தினார் என்பது சிறப்பு. இவர் நிரவல் மற்றும் ஸ்வரம் பாடுவதில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து பாடினார். இவர் இசை உலகிற்கு பொக்கிஷமாக விளங்கும் மும்மூர்த்திகள் கீர்த்தனைகளை புத்தக வடிவில் பதிப்பித்து பெரும் தொண்டு புரிந்துள்ளார். இவர் பல மொழிகளில் பாண்டித்யம் பெற்றிருந்தபடியால் இவரது புத்தகம் தற்போதுள்ள வித்வான்களுக்கு நல்ல விளக்க குறிப்பாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1996 மத்திய அரசு இவருக்கு சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கி சிறப்பித்தது. டி கே கோவிந்தராவ் அவர்களின் இசை நிகழ்ச்சியில் எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். நாமுரால கிம்ப தேவகாந்தாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபக தாளம்

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதமாஸ்ரயாமி முத்துசுவாமி தீட்சித்தரின் நவகிரக கிருதி, நாட்டக்குறிஞ்சி ராகம், மிஸ்ரஜம்பதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

பொல்லாப்பு ரவிக்கைக்காரி படத்திற்காக ஒலித்தது வாணி ஜெயராமின் குரல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா இவர்களின் குரல்களில் வருவது பூந்தளிர் படப்பாடல்.

திசை மாறிய பறவைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இனி உதிரிப்பூக்கள் படத்திற்காக எஸ் ஜானகி.

மத்திய 750 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி சைலஜா பாடியது பொண்ணு ஊருக்கு புதுசு படத்திற்காக. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:44.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழ் ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக வருவது கடவுள் அமைத்த மேடை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜென்சி.

ஒலித்த அந்த பாடலோடு முத்துச்சிதறல் இனிதே நிறைவு பெறுகிறது. திரையிசை பாடல்கள் 11 மணி முதல் 12 மணி வரை தேன் சிந்தும் நேரமாய் ஒலிக்கும்.

நேரம் 11 மணி ஆவதற்கு 4 நொடிகள் உள்ளன. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸில் நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். முதலாவதாக அரங்கேற்ற வேளை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து எங்க தம்பி திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

நீர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நிகழ்ச்சியில் அடுத்து சின்ன தம்பி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியுள்ள பாடல் திரைப்படம் ஜென்டில்மேன்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 11:42 42:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து சத்ரியன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன் பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்

கேட்டு அந்த படம் ஒளித்த திரைப்படம் தூரல் நின்று போச்சு. பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. நிகழ்ச்சியின் நிறைவாக சிவா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்

0: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 12:01.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
2: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் M.A. அபிநயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ். ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம். உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். உரையாடுபவர் கே. வேல்முருகன். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசைப்பயிற்சி. தேவி ஸ்ரீ மீன லோச்சனி. கல்யாணி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். கற்பிப்பவர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி. மாணவியர் ஜி. கற்பகம், எஸ். லாவண்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி. மாலை 4:00 பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் டாக்டர் எஸ். முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். 5:00 குட்டீஸ் நேரம். படப்பை டிஏவி ராசி பெண்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி முதல் பகுதி. மாலை 5:30 கிராமிய தென்றல். வி. வேலாயுதம் குழுவினர் வழங்கியுள்ள போகவதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து கேட்கலாம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை 6:10 கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7, 8, 5, 9, 15 ஆகிய நேரங்களில் திரைகானம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம். ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கேற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய

0: வளர்ப்பு. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவர்களின் உரையினை கேட்கலாம். 10 மணிக்கு ரவிவார் ஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சிகள். ஹிண்டால், பென்ஸ்டே, கயால், காயன் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. Lok Sabha Speaker Om Birla has reconstituted several parliamentary committees related to different ministries. BJP MP Bhartruhari Mehtab has been appointed as the chairperson of the Committee on Finance, comprising 21 members from Lok Sabha and 10 members of Rajya Sabha. Mr. Birla has appointed Congress MP Shashi Tharoor as chairperson of the Committee on External Affairs. It includes 21 members from Lower House.

0: இதுவரை சங்கீத சாரலில் எம் ஏ அபிநயா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் உஷா கிருஷ்ணன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசையில் ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பாகும். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்ட

0: சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஷேகான் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் வலுவாக உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் உலக அளவில் நமது ஜனநாயகம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். தேர்தலில் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி வருவதை அவர் கண்டித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டதாக கூறும் காங்கிரஸ் கட்சி, தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுவதாக தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் ஒரு மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும், மேற்கு வங்கத்தின் ரெஜிநகர் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும், அசாமின் நகோன் மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரை தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் தேர்தல் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9 எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய திட்டங்களுக்கான விரிவான பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஹைதராபாத் மாநகரம், மெட்சல், மல்காகிரி ஆகிய மாநகரங்களுடன் இணைந்து வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தெலங்கானா மாநிலத்தின் 80% வருவாய் ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்ட மாவட்டங்களிலிருந்து கிடைப்பதாக அவர் கூறினார். ஹைதராபாத்தில் மெட்ரோ மற்றும் முசி ஆற்றின் தூய்மை பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கு தேவையான மத்திய அரசின் நிதி உதவியை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் பாடல் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்காக சுப்பிரமணிய சிவா ஆற்றிய பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் பத்திரிகையாளருமான தியாகி சுப்பிரமணிய சிவா ஞானபானு இதழ் வழியாக சுதந்திரம் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தைரியத்துடன் போராடிய அவர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்ததாக சுட்டிக்காட்டினார். டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1932 சுதந்திரத்திற்காக போராடி தியாகி திருப்பூர் குமரன் உயிர் நீத்தவர் என்று கூறினார். உயிர் பிரியும் தருவாயிலும் மூவர்ண கொடியை இறுகப் பிடித்தவர் தியாகி திருப்பூர் குமரன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். ராஜாஜியால் தேசத்தின் பொது சொத்து என்று அழைக்கப்பட்ட தியாகி திருப்பூர் குமரனின் தியாகங்களை நினைவு கூர்ந்து போற்றுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு மரியாதை செலுத்தினர். இது தொடர்பாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் தைரியமும் தியாகமும் எப்போதும் ஊக்கமளிப்பதாக கூறினார். திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா என்று புகழாரம் சூட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி.

0: மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நமது விமான நிலையங்களில் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் இடம்பெறுகிறது.
2: பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் தற்போது உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கையாள்வதில் சிறந்த விமான நிலையமாக பெங்களூரு திகழ்கிறது. சென்ற நிதியாண்டில் இந்த விமான நிலையத்திலிருந்து 4 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 24% பேர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த காலகட்டத்தில் 2,80,000 விமானங்கள் இந்த விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு 500,000 மெட்ரிக் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. நவீன சோதனை அறைகள், விமான போக்குவரத்து குறித்த டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்ட பயணிகளுக்கான வசதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டப்படுகிறது. பூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் பெங்களூரு மாநகரில் உள்ள இந்த விமான நிலையத்தின் பூங்கா வடிவிலான அலங்காரம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பயணிகளின் வசதிகள், நவீன கட்டமைப்பு, கட்டிடக்கலை வடிவமைப்பு மற்றும் பாதுகாப்புடன் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு நகரத்தின் அழகை பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையல்ல.
1: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருங்கடல் வழியாக எண்ணெய் கப்பல் தடையின்றி செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா, துருக்கி, எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்வைத்தன. முன்னதாக ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நிறுத்தத்தை அமல்படுத்த இந்தியாவின் முயற்சிகளை வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் இந்த மாரத்தான் போட்டியை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் தொடங்கி வைத்தார். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின்போது சிறப்பாக போராடிய இந்திய விமானப்படையின் ஃபிளையிங் ஆபீசர் நிர்மல்ஜித் சிங் செகோன் நினைவாக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது. ஜப்பானின் நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ விளையாட்டரங்கில் பிற்பகல் 2:30 நிறைவு விழா நடைபெறுகிறது. நிறைவு விழா அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை நீரு தண்டா தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார். ஈரானி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ரெஸ்ட் ஆப் இந்தியா அணிக்கு எதிராக 279 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் ஜம்மு காஷ்மீர் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 89 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஜனநாயகம் உலகிலேயே மிகச்சிறந்தது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 5 சட்டப்பேரவை மற்றும் 1 மக்களவை தொகுதிக்கு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது. சுதந்திர போராட்ட தியாகிகள் சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆகியோருக்கு தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இந்தியாவின் பரிந்துரை மிகச்சிறந்தது என்று யுக்ரைன் தெரிவித்துள்ளது. செகோன் இந்திய விமானப்படை மாரத்தான் ஓட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மதுரையிலே 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை.

மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை சென்னையில் லட்சுமிபுரம் முதல் ஓடைக்குப்பம் வரை, பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலூர் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை இரவு 7 மணி வரை வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1 முதல் 1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் வெதகொல்லப்பள்ளம் வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் கடலோர பகுதிகளில் 1.6 முதல் 1.7 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஜாலி அப்ரஹாம் பாடியுள்ள பாடல் முதலில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடலுக்கு இசை டி. கே. ஜெயராமன்.

0: மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி, ஆகாஷ்வாணி சென்னை.
1: பாரத பிரதமர் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். சிறு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது. ஆனால் தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு கிடைப்பதற்கு சில நேரங்களில் சவாலாக உள்ளது. குறிப்பாக சிறிய அளவில் தொழில் செய்ய விரும்புபவர்கள்

0: வங்கிக் கடன் பெறுவதற்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இது போன்ற சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்க்கு கடன் வசதியை வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம்தான் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் மாதம் 8 தொடங்கப்பட்டது. சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு வருமானம் ஈட்டும் நடவடிக்கைகளுக்காக பிணையமில்லா நிறுவன கடன் வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உற்பத்தி, வர்த்தகம், சேவை துறைகள் மட்டுமின்றி வேளாண்மை சார்ந்த சில செயல்பாடுகளுக்கும் இந்த கடன் வழங்கப்படுகிறது. முத்ரா என்பது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி என்பதன் சுருக்கமாகும். சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி கிடைப்பதை மேம்படுத்துவதில் முத்ரா அமைப்பு முக்கிய பங்காற்றுகிறது. தற்போது பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையமில்லா கடன் வழங்கப்படுகிறது. இந்த கடன் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவதாக சிசு பிரிவு, இதன் கீழ் 50,000 ரூபாய் வரை கடன் பெறலாம். சிறிய அளவில் தொழிலை தொடங்க விரும்புபவர்களுக்கு இந்த பிரிவு உதவியாக இருக்கும். இரண்டாவதாக கிஷோர் பிரிவாகும். 50,000 ரூபாய்க்கு மேல் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். ஏற்கனவே தொடங்கப்பட்ட சிறு தொழிலை மேம்படுத்தவும் செயல்பாட்டு மூலதன தேவைகளுக்கும் இந்த பிரிவு பயன்படுகிறது. மூன்றாவது பிரிவு தருண். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. தொழிலை விரிவுபடுத்தவும் உபகரணங்கள் வாங்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் இது உதவுகிறது. கடைசியாக தருண் பிளஸ் பிரிவு. 2024 அக்டோபர் 24 முதல் இந்த பிரிவு நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே தருண் பிரிவின் கீழ் கடன் பெற்று அதை வெற்றிகரமாக திருப்பிச் செலுத்திய தொழில் முனைவோருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் 20 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. இந்த கடன்கள் வங்கிகள், ஊரக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் குறு நிதி நிறுவனங்கள் போன்ற கடன் வழங்கும் நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன. கடனுக்கான வட்டி விகிதம் மற்றும் திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகள், சம்பந்தப்பட்ட கடன் வழங்கும் நிறுவனங்களின் விதிமுறைகள் மற்றும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் பெண்களின் தொழில் முனைவு திறனை ஊக்குவிப்பதாகும். அரசு வெளியிட்டுள்ள 2026 தகவலின்படி 2024-25 நிதியாண்டில் முத்ரா கடன் கணக்குகளில் சுமார் 60% பெண்களுக்கானவை. இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் ஃபண்டிங் தி அன்ஃபண்டட். இதுவரை போதுமான நிதி வசதி கிடைக்காத சிறு தொழில் முனைவோருக்கு நிறுவனமயமான நிதியை வழங்குதல் என்று கூறலாம். சிறு தொழில்கள் வளரும் பொழுது வேலைவாய்ப்பும் வருமான வாய்ப்புகளும் உருவாகும் என்பதால் இத்தகைய கடன் வசதிகள் உள்ளூர் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக அமைகின்றன. எனினும் முத்ரா கடன் என்பது மானியம் அல்ல, அது திருப்பிச் செலுத்த வேண்டிய கடன். எனவே தொழில் தொடங்குவதற்கு முன்பு தொழில் திட்டம், முதலீட்டு தேவை, எதிர்பார்க்கப்படும் வருமானம், மாதாந்திர தவணையை செலுத்தும் திறன் போன்றவற்றை கவனமாக மதிப்பீடு செய்வது அவசியம். சிறு தொழில் முனைவோருக்கு முறையான நிதி அமைப்பின் மூலம் கடன் கிடைக்கச் செய்வதன் மூலம் அவர்களின் தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதே பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். சிறிய முயற்சிக்கு நிதி ஆதரவு கிடைத்து அது வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் மைய கருத்தாகும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: இன்று மாலை 4 பாரதியின் பாஞ்சாலி டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள் எழுதிய நாடகம் கேட்கலாம். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். மாலை 4 பாரதியின் பாஞ்சாலி நாடகம் ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Anuja Kumar. Vice President C.P. Radhakrishnan has said that the journey of Viksit Bharat will be built on the strength of India's institutes, MSMEs and startups. Addressing the

0: சந்திச்சு அவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு, அவங்க வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள், சந்தித்த நபர்கள், பெற்ற அனுபவங்கள், அதை ஷேர் பண்றதுக்காக இன்று நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம், அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்திக்கலாமா? வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திப்பதில்.
1: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
0: நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: என் பெயர் எம் உதயகுமார், முதன்மை கல்வி அலுவலர் பணி நிறைவு, சிவகங்கை.
0: உங்களோட பூர்வீகமே சிவகங்கையா?
1: பூர்வீகம் என்பது விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி ஒன்றியம் கீழப்புலிக்குண்டு ஒரு கிராமம்.
0: உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எங்க சார் படிச்சீங்க?
1: பள்ளி பருவம் என்பது எங்களுடைய கிராமத்திலேயே 1 முதல் 5 வரை அரசு உதவி பெறும் பள்ளி. அடுத்து என்னுடைய 6 முதல் 10 வரையுடைய அந்த பள்ளி படிப்பு என்பது எங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள கூடக்கோவில் நாடார்கள் உயர்நிலைப் பள்ளி. அதுக்கு பின்பு +1 +2 டி கல்லுப்பட்டி, மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி காந்தினிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் +1 +2 படித்தேன் சார்.
0: உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உடன் பிறந்தவங்க?
1: நான் ஒரே பையன், அக்கா 2 பேர், தங்கை 1.
0: உங்களுடைய பெற்றோர் சார்?
1: பெற்றோர் அவங்க விவசாயம், தற்பொழுது அவர்கள் இல்லை, உயிரோடு இல்லை.
0: ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் உங்களுடைய காலேஜ் எஜுகேஷன் என்ன படிச்சீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார்.
1: +2 முடிச்ச பின்னாடி BSc மேத்ஸ் மதுரை மாவட்டம் சோழந்தான் அருகாமையில் திருவேடகம் சுவாமி விவேகானந்தா குருகுல கல்லூரியில் BSc மேத்ஸ் 83-86 படித்தேன் சார். அடுத்து பின்னாடி 86-88 MSc மேத்ஸ் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயனடார் ஜானகியம்மாள் காலேஜில் MSc படிப்பு படித்தேன் சார். அடுத்து BEd மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் ரிசப்டர்ஸ் மதுரையில் படித்தேன். தொலைத்தொடர்பு கல்லூரியில் MEd MPhil இதெல்லாம் முடித்தேன் சார்.
0: பரவலங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நீண்ட நெடிய படிப்பு, 1வதுல ஆரம்பித்து MSc MEd வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களே. எந்த ஒரு படிப்போடைய அடுத்த கட்ட நகர் வந்து வேலை வாய்ப்பு, படித்தோன்னு வேலைக்கு தான் போவோம் நம்ம. உங்களுடைய முதல் பணி என்னவா வந்து வேலைக்கு போனீங்க சார்?
1: கல்லூரி படிப்பெல்லாம் முடிந்த உடனே, MSc BEd முடித்த உடனே, நான் படித்த பள்ளியிலேயே PTL ஒர்க் பண்ணேன் சார்.
0: அதாவது விருதுநகரில் உள்ளவங்க?
1: இல்லை இல்லை, கூடக்கோவில் நாடார் ஹைஸ்கூல், அது வந்து மதுரை மாவட்டம். நாங்கள் 6 முதல் 10 வரை அங்கே தான் படித்தேன். அந்த தலைமை ஆசிரியர் எனக்கு ஆசிரியர், அதே போல் அங்கே உள்ள ஆசிரியர்லாம் எனக்கு ஆசிரியர்கள். நான் படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்றக்காக நான் அந்த PTA மூலமாக எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க சார். மாதம் 300 ரூபா, 1988-91 அந்த காலகட்டத்தில் அங்கே நான் குறைந்த ஊதியத்தில் வேலை வந்தேன் சார். அங்கே இருக்க என்னுடைய பணி அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தான் எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. BT அசிஸ்டண்டாக 1993 பட்டதாரி ஆசிரியராக விழுப்புரம் மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி 8000 என்ற பள்ளியில் நான் முதன் முதல்ல பணியில் சேர்ந்தேன்.
0: உங்களுடைய முதல் நாள் அந்த அனுபவம், ஆசிரியராக முதல் நாள் நீங்கள் கண்ட அனுபவம், ஏன்னா புது ஒரு புது மக்கள், புது ஒரு புது விதமான சூழ்நிலை போயிருப்பீங்க, அந்த முதல் நாள் அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது.
0: கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: அதாவது எனக்கு குடும்ப சூழலில் என்னுடைய வறுமையின் காரணமாக எனக்கு அந்த வேலை கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு அபூர்வமான ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னை நம்பி தான் என்னுடைய குடும்பங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா விவசாயம் என்பது உங்களுக்கே தெரியும், அது கிராமப்புறம் வறட்சியான ஏரியா, விவசாயம் இருந்தாலும் மழையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம். அதனால் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா நான் வீட்டுக்கு நான் ஒரே பையன். அதனால் அந்த முதல் மாதமே, அது நான் போன ஊர் வந்து ஒரு கிராமம், அந்த ஊரில் SSLC படித்தவங்களும் இல்லாத ஒரு கிராமம், குக்கிராமம். அப்போ அந்த மக்களுக்கு நாம் வந்து சேவை செய்ய வந்திருக்கோம்ன்ற எனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு எனக்கு அடிப்படையாக நான் வந்து இங்கே அந்த அரசு இது கூடக்கோவில் நாடார் உயர்நிலைப் பள்ளி என்னுடைய அடித்தளம். அங்கேயே நான் வந்து பேசிக் அங்கே எனக்கு அந்த டீச்சிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அமைஞ்சது. என்னுடைய வேலையக்கே வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நான் அங்கே போய் வேலை பார்த்தாலும் அங்கே ஒரு 3 ஆண்டு காலம் அங்கே பணியாற்றினேன். அங்கேயே பள்ளிக்கூடத்துலேயே நான் தங்கியிருந்தேன். அதாவது அந்த ஊர் ஒரு சாதாரண குக்கிராமம், அதனால் அங்கே ஹோட்டல் வசதியோ மற்ற எதுவுமே கிடையாது. வீடு கூட வாடகைக்கு கிடைக்காது. வந்தால் விழுப்புரம் தான் 30 கிலோமீட்டர் வரணும். அதுக்கெல்லாம் போகாமல் நான் பள்ளிக்கூடத்தில் தங்கிக்கிட்டு அங்கே ஒரு பேரண்ட்டு வந்து எங்களுக்கு சமைச்சு 3 வேளையும் கொடுத்தாங்க. அங்கேயும் நைட்டு மாணவர்களை வந்து ஃப்ரீ டியூஷன், அப்போயே அந்த 10th படிக்கக்கூடிய மாணவர்கள், மற்ற லோக்கலில் உள்ள மாணவர்கள்லாம் வந்து வரவழைச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து கற்பித்தேன் சார். அந்த கிராமம் வந்து ஒரு பின்தங்கிய கிராமம், அதே போல் கல்வியில் பின்தங்கி இருக்கிறதுனால எங்களை வந்து ஒரு தெய்வமாக அவங்க நினச்சாங்க, பாவிச்சாங்க. அந்த ஊரில் என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அதுக்கு எங்களை வந்து அழைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கேயே என்னுடைய திருமண நாள் வரை அங்கே தான் இருந்தேன். நான் ட்ரான்ஸ்ஃபர் கூட முயற்சி பண்ணலை. திருமணம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான் 96 எனக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் மாமா வந்து சூப்பரண்டாக இருந்தார் கல்வி.

0: துறையிலேயே. அதனால் அவருடைய முயற்சியில் அந்த மாதிரி மேரேஜ் பத்திரிக்கையிலோட விழுப்புரம் தான் போட்டிருந்தேன். பட் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டேன் சார், 96.
1: நல்லதுங்க சார். திருமண வாழ்க்கையை சொன்னீங்க, 96 மேரேஜ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது உங்களோட திருமணம் வந்து எந்த ஊரில் நடந்துச்சு, உங்கள் மனைவி, உங்களோட குழந்தைகள், குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: 7/7/1996 எனக்கு திருமணம் சிவகங்கையில் சமுதாயக்கூடம்னு அரசு சமுதாயக்கூடம் இருக்குது சார், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே, அங்கே தான் எனக்கு நடந்துச்சு. மேதகு ராணி அம்மாருடைய தலைமையில் நடந்துச்சு. அது மாதிரி அப்பொழுதைய மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட அமர்வு நீதிபதி சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய தலைமை முன்னிலையிலையும் அந்த கல்யாணம் சிறப்பாக நடந்துச்சு சார். எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அப்போ வந்து ஒரு படமாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அவங்க ஒரு பிடிஏ மூலமாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். அப்போ வந்து அவங்க வந்து வேலை கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கல. அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு 98 தான் அவங்களுக்கு வேலை அப்புறம் அவங்க வந்து கிடச்சிச்சு. இந்த எய்டட் ஸ்கூலில் அளவாக்கோட்டை நாராயண்ஜெட்டியார் தொடக்கப்பள்ளி அவங்க வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றினாங்க. எனக்கு 2 பசங்க சார், மூத்த பையன் பேர் எம்யு கிஷோர்குமார், 2வது பையன் பேர் எம்யு முகேஷ்குமார். மூத்தவர் வந்து அங்கே சிவகங்கையிலே எல்கேஜி முதல் அங்கே +2 வரையும் சிவகங்கையில் தான் படித்தார். அதுக்கடுத்து பிஇ வந்து சிவகாசி மெக்கோ இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஆஸ்திரேலியாவில் போய் அங்கே எம்எஸ் மைனிங் பிரான்ச் எடுத்து அங்கே 2 இயர்ஸ் அங்கே படித்தார் சார். படித்து முடிச்சுட்டு இப்போ அங்கேயே வந்து மைனிங் இன்ஜினியராக ஒரு கோல்டு மைனிங்கில் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் மேரேஜ் ஆகலை, இப்போ அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். 2வது பையன் அதே எல்கேஜி 2-12 வரையும் ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிவகங்கையில் தான் படித்தார். அதன் பின்னாடி பிஎஸ்சி அக்ரி சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி முடித்தார். முடிச்சுட்டு இப்போ வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னையில் அறம் ஐஎஸ் அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு சார்.
1: இப்போ நீங்கள் வந்து சிவகங்கையில் வந்து 1996 நீங்கள் வந்து ஜாயின் பண்ண, அதாவது விழுப்புரத்துலேருந்து டிரான்ஸ்ஃபரில் வர்றீங்க. எத்தனை ஆண்டுகள் சிவகங்கையில் வந்து என்னென்ன பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்கள் வந்து மாறியிருக்கீங்க?
0: 96 அரசு உயர்நிலைப் பள்ளி திருக்கலாப்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் தான் சார் அந்த விழுப்புரத்தில் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் தான் எங்கள் மிஸ்ஸஸுக்கு வந்து அந்த அளவாக்கோட்டை நாராயண செட்டியார் தொடக்கப்பள்ளியில் 1998 அவங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு. அவங்க அந்த அளவாக்கோட்டையில் தான் அந்த எய்டட் ஸ்கூல்னால அங்கே தங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு நான் வந்து அங்கே 90 அங்கேருந்து திருப்பத்தூருக்கு பக்க அருகாமையில் உள்ள அந்த திருக்கலாப்பட்டி உயர்நிலைப் பள்ளி நான் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஊருக்காரவங்களே அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி மேத்ஸ் சப்ஜெக்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஒரு வேக்கன்ட் இருந்துச்சு சார். ஊருக்காரங்களே போய் சிஓ கலெக்டர்லாம் பார்த்து முயற்சி பண்ணி என்னை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க சார். அங்கே வந்து 98 நான் ஜூலையில் வந்துட்டேன். பட்டு அங்கே 3 அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அது பிடி மேத்ஸாக தான் ஒர்க் பண்ணேன். பக்கத்துலேயே எய்டட் ஸ்கூலு வந்து பிரைமரி ஸ்கூலு, 6-10 அங்கே ஹைஸ்கூல் கவர்மெண்ட் ஹைஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் பிடி மேத்ஸாக வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கடுத்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக டவுனுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு டவுனில் நாங்கள் வீடு பார்த்து அங்கே போயிட்டோம். அப்போ நான் வந்து இவங்க வந்து வர ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, ஏன்னா எய்டட் ஸ்கூல்ன்றதுனால நான் வந்து பிள்ளைகள்லாம் பார்க்கணும் அப்படின்ற சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக சிவகங்கை கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ் ஸ்கூலில் இருக்க மருதுவாண்டிய நகரில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாங்கள் பிடி மெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே போயிட்டேன். 2001 அங்கே போயிட்டேன் சார். அதன் பின்னாடி அங்கே ஒரு 5 காலம் அங்கே ஒர்க் பண்ணேன், 2005 வரையும். அப்புறம் எனக்கு பிஜி ப்ரொமோஷன் வந்துச்சு, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். அது 2006 தமராக்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை ஆசிரியராக பணியாற்றேன்.
1: எந்த மாவட்டம்?
0: அதே சிவகங்கை மாவட்டம் தான், எல்லாமே சிவகங்கை மாவட்டம் தான். அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அப்புறம் டிரான்ஸ்ஃபரில் இடையமேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, அங்கே நான் முதுகலை ஆசிரியராக மேத்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் சார். அதுக்கடுத்து 2010 தலைமை ஆசிரியர், அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியர் கிடச்சி, அதே சிவகங்கை மாவட்டத்தில் வலசப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி, அதை ரத்தால மாவட்டத்துடைய பார்டரு தோரங்குச்சிக்கு அருகாமையில் வரும், அங்கே நான் ஒரு 1.5 காலம் அங்கே பணிபுரிந்துட்டு திருப்பி டிரான்ஸ்ஃபரில் கல்லூரணி அரசு உயர்நிலைப் பள்ளி அங்கே வந்து நான் ஒரு 11 காலம் அங்கே ஒர்க் பண்ணேன் சார் தலைமை ஆசிரியராக.
1: உங்களுடைய குடும்பம், உங்கள் மனைவியும் வந்து அரசு பணியில் அரசு ஆசிரியர் இருந்தாங்க, எப்படி வந்து குடும்பத்தை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா டைம் இருந்திருக்காரு ரெண்டு பேருமே.
0: இவ்வளோ தூரம் நான் என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொன்ன மாதிரி என்னுடைய மனைவி ஒரு காரணம், என்னுடைய குழந்தைகளும் ஒரு காரணம். அவங்களுடைய படிப்பை கூட நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா அவங்களும் செல்ஃப் ஸ்டடி, அவனாக படிச்சுக்கிடுவாங்க. இன்னொன்று அவனை பார்க்குறேன்னா எங்கள் மிஸ்ஸஸ் தான் பார்த்துக்கிடுவாங்க, அவங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது. நான் கூட அதில் எதுவும் மாட்டேன், ஏன்னா நான் வந்து கரெக்டாக ஸ்கூல் விட்டோன்னே நேராக ஆஃபீஸ்க்கு போவேன், அங்கே ஏதாவது ஒர்க்கு வச்சுருப்பாங்க, அந்த எக்ஸ்ட்ரா

0: ஓடி மாதிரி நான் பார்க்குறது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், இந்த கஸ்டோடியன், எந்த ஒரு சூப்பர்வைசர் எல்லாத்துக்கும் நான் போகிறதுனால என்னை அவங்க வந்து ஃப்ரீடமாக விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்களுடைய காரணம் தான் எங்களுடைய மிஸ்ஸஸ், என்னுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஏன்னா அவங்களா செல்ஃப்ஸ் நல்லா படிப்பாங்க மாணவர்கள், என்னுடைய பிள்ளைங்க அவங்க நல்லா படித்தாங்க.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன்.

0: 11 வருஷமாக வந்து நீங்கள் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கீங்க சார். அதற்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து வேறு ஏதாவது ப்ரொமோஷன் இல்லை நீங்கள் பார்த்தீங்களா?
1: 11 வருஷத்துக்கு பின்பு நான் தலைமை ஆசிரியராக 2021 பிப்ரவரி மாதம் எனக்கு மாவட்ட கல்வியாளராக பதவி உயர்வு கிடைச்சது சார்.
0: அது என்ன சார்?
1: நாகப்பட்டினம்
0: டிஸ்ட்ரிக்ட்
1: எஜுகேஷன் ஆஃபீஸர்
0: டிஇஓ.
1: டிஇஓ அதை எனக்கு நாகப்பட்டினம் டிஓவாக கிடச்சிச்சு. ப்ரொமோஷனில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டிஓவாக 2021 பிப்ரவரி மாதம் அங்கே ஜாயின் பண்ணேன் சார். பிப்ரவரியில் ஜாயின் பண்ணும்பொழுது கொரோனாவுடைய ஹைபிச் அந்த காலகட்டத்தில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை இருந்தாலும் அந்த நாங்கள் அந்த இல்லம் தேடி கல்வி அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் அந்த வீடு வீடாக போய் அந்த மாணவர்களை இது பண்ணி ஆரம்பித்து அந்த தன்னார்வலை தேர்ந்தெடுத்து அதை அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற நேரம். அப்போ எங்களுக்கு அதே போல் மாணவர்களுக்கு பல தொண்டு நிறுவனங்கள் வந்து நிறையா இந்த உணவுகள் மற்ற பொருட்கள் இதெல்லாம் வழங்கினாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து போய் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம் சார். அது நல்ல ஒரு சேவை மனப்பான்மையாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. கொரோனா காலத்து கட்டத்தோடு நாங்கள் ஹாஸ்பிட்டல் உள்பட பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாத்துக்கும் கிராமங்கள் தூரமும் நாங்கள் அதனுடைய பணி இருந்துச்சு சார். இரவு பகல் பாராத அங்கே பணியாற்றணும். அதுக்கடுத்து அங்கே ஒரு 2.5 காலம் அங்கே பணியாற்றி விட்டு மாறுதலாகி நான் மதுரை மேலூர் மாவட்டத்துக்கே கல்வி மாவட்டத்துக்கு வந்தேன். மேலூர்லேயே 4 இருந்தேன் மாவட்ட கல்வி அலுவலராக. அங்கே 4 இருக்கும் பொழுது என்னுடைய பயணங்கள் எல்லாமே இங்கே ஓசிபிஎம் எல்லாமே விசிட்டு இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே போயிருக்கேன். நல்ல ரிசல்ட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 4 கழிச்சு அக்டோபர்

0: எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்.
1: எந்த வருஷம்?
0: 2022.
1: ரெண்டுல.
0: அப்போ எனக்கு வந்து தூத்துக்குடி எலிமெண்ட்ரி டிவோ எனக்கு கிடச்சிச்சு. எலிமெண்ட்ரி டிவோ போய் அங்கே ஒரு 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கேயும் எனக்கு அந்த எண்ணும் எழுத்தும் அப்போ வந்து அறிமுகப்படுத்தின நேரம். அதில் நல்லா இன்வால்மெண்ட்டாக நான் இருந்து ஒவ்வொரு பிளாக் வைஸாக மீட்டிங் போட்டு, டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டு, ஹெச்எம்ஸ் மீட்டிங் போட்டு அந்த எண்ணும் எழுத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணோம். அதே போல் என்எம்எம்எஸ் எக்ஸாம் அந்த மாணவர்களை உருவாக்குறது இப்படி அங்கேயும் நான் வந்து அப்போ அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன். அதுக்கடுத்து அங்கே தூத்துக்குடியை முடிச்சுட்டு மாறுதலாகி சிவகங்கை வந்துட்டேன். சிவகங்கையினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அங்கே வந்து 2023 ஜூன் மாதம் அங்கே வந்தேன். அங்க இருந்து தான் என்னோட பதவி உயர்வுல முதன்மை கல்வி அலுவலராக திருப்பூர் மாவட்டம்
1: சிஇஓ
0: சிஇஓ சீஃப் எஜுகேஷனல் ஆபீசர்
1: ஒரு மாவட்டத்தை ஒட்டுமொத்த முதலமைச்சருக்கு
0: அடுத்து
1: அதிகாரி.
0: ஆமா, அதாவது நான் போகும்போது அந்த மாவட்டம் வந்து மாநில அளவுல செகண்ட் பிளேஸ், அதாவது +2 ரிசல்ட்ல. அதே நான் போய் திருப்பி ஃபர்தரா முயற்சி பண்ணி அதை விடாம தக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தேன். ஆனால் 3வது இடம் வாங்கிட்டேன். ஆனால் பர்சன்டேஜ் கூட்டிட்டேன், 1.5% கூட்டியாச்சு. அந்த அளவுக்கு அங்கேயும் நான் போய் ரவு பகல் பாராது மாணவர் கவுன்சிலிங் கொடுக்கறது, அதே மாணவர்கள் கவுன்சிலிங்கு, டீச்சர்ஸ் கவுன்சிலிங்கு, அவங்கள வந்து ரிவ்யூ பண்ணி, ரிசல்ட் ரிவ்யூ இப்படிலாம் பண்ணி நிறையா ப்ரோக்ராம் நடத்தி அவங்க நானும் விடாத பணியில் அந்த ரிசல்ட்டை தக்க வச்சேன் சார். எனக்கு கலெக்டரில் நல்ல மதிப்புகள் உண்டு, அங்கே நல்லா அப்ரிஷியேட் பண்ணி தான் எனக்கு வந்து பணி நிறைவு அங்கே தான் முடிஞ்சிச்சு சார்.
1: அதாவது
0: 31/5/2025 ரிட்டையர் ஆனேன்.
1: 32 வருஷம் ஓடுன அந்த ஒரு சக்கர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ஆயிடுச்சு. இப்போ அந்த நினைவுகள், 2025 ரிட்டையர்ட் ஆன அந்த நினைவுகளை பற்றி சொல்லுங்க சார்.
0: எனக்கு வந்து நான் திருப்பூர் மாவட்டத்தில் ஓய்வு பெற்றதுனால அங்கே எனக்கு வந்து பாராட்டு விழா வந்து தலைமையாசிரியர்கள் அனைவரும் சார்பாக எனக்கு பாராட்டு விழா எடுத்து பல்வேறு நினைவு பரிசுகள் தங்க இது வெள்ளி பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க சார், கௌரவப்படுத்தினாங்க தலைமையாசிரியர் சங்கங்கள் சார்பாக. அப்புறம் ஒவ்வொரு சங்கம் சார்பாகவும் அவங்க தனித்தனியாக வச்சு ஆசிரியர்கள் வந்து பாராட்டினாங்க சார். இப்போ இறுதி நாளன்று எங்களுடைய அலுவலகம் சார்பாக முதன்மை கல்வி அலுவலகம், அதே போல் அனைவருக்கும் கல்வி அலுவலகம் சார்பாக, மாவட்ட கல்வி இடைநிலை சார்பாக ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தி எங்களுக்கு வாழ்த்து அனுப்பினாங்க சார். அப்புறம் எப்பயுமே மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் யார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனாலும் அவங்களுக்கு தனிப்பட்டு பாராட்டு விழா நடத்துவார் சார். அவர் அன்னைக்கு நைட்டு வந்து எங்களுக்கு பாராட்டி வச்சு பல்வேறு துறை அதிகாரிகள்லாம் வர வச்சு வாழ்த்தி எங்களுக்கு பொன்னாட ஊற்றி கௌரவிச்சு அனுப்பிச்சார்.
1: நல்லதுங்க சார். சார் இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு காலத்துக்கு பிறகு இப்போ உங்கள் லைஃப் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க?
0: இப்போதைக்கு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பணிக்காலத்தில் என்னுடைய மிஸ்ஸஸும் ஒர்க் பண்ணால் நானும் சொன்ன பிள்ளைய படிப்பு இருக்கனால அந்த நல்லது கெட்டதுக்கெல்லாம் அதிகமாக போக முடியாத ஒரு சூழ் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஃபங்க்ஷன் தான் நாங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அது குறி ரொம்ப நெருங்கிய உறவினர்களுடைய விசேஷம்னா மட்டும் லீவ் போட்டு போக முடியாது இருக்கும். மற்ற சில விஷயங்கள்லாம் வந்து எங்களால் அட்டன் பண்ண முடியாமல் தள்ளிக்கிட்டே போயிருந்துச்சு. முடிஞ்சால் எங்கள் அப்பா அம்மா வந்து அதை அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. எல்லா உறவுகளையும் நம்ம புதுப்பிக்கிற மாதிரி போகிறது. அதேபோல் எங்கள் கிராமத்துக்கு நான் வந்து அங்கே தான் எங்களுக்கு குலதெய்வம் இருக்குது. அங்கே நாங்கள் சாமி இதை போன்ற கும்பிட போகிறதுக்கு வர்றது, அதே மாதிரி அங்கே வீட்டில் கொஞ்சம் மைனர் ரிப்பேர்லாம் பார்த்துட்டு அங்கே போகிற இருக்கேன் சார். இன்னொன்று இங்கே வந்து நான் வந்து ஆஃப்டர் ரிட்டையர் பண்ணல அந்த ஓய்வூதியர் சங்கத்திலையும் நான் உறுப்பினராக இருக்கேன் சேர்ந்துட்டு. இப்போ அது மாதம் வந்தோறும் ஒரு மீட்டிங், அந்த ஆசிரியர்களுக்கு என்ன நம்ம என்ன செய்யலாம் ஒரு அட்வைஸ். அதேபோல் தமிழ்நாடு கலையறிக்கை பெருமன்றத்தில் உறுப்பினராக இருக்கேன். அதே போல் தமிழ் சங்கத்தில் சிவகங்கை தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்கெலாம் கூப்பிடுவாங்க, நான் போய்க்கிறது அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கலந்துக்கிறேன் சார். சமத்துவ பொங்கல் விழா, பாரதியார் விழா, இந்த இதுக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு அப்படி போகிறது. அப்புறம் எங்கள் மிஸ்ஸஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க ஸ்கூல் ஒர்க்கு இல்லை வீட்டு ஒர்க்கு இதெல்லாம், ஏன்னா பையன் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன், ஒருத்தன் சென்னையில் இருக்கேன், நாங்கள் ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கோம். அதனால் சில சின்ன வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படி போய்.
1: உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? ஒரு மனுஷன் என்னதான் வேலை பார்த்தாலுமே அவனுக்கும் சில பொழுதுபோக்காக இருக்கலாம். ஒன்று அவங்களுடைய கோயிலில் சர்ச்சோ அந்த அந்த ஆன்மீகம் சார்ந்து போவாங்க. சில பேர் வந்து புத்தகம் படிக்கிற ஏதோ ஒரு பண்ணுவாங்க. சில பேர் வந்து சமூக சேவைக்கு அது ஒரு சந்தோஷமாக போவாங்க. அந்த வகையில் உங்களோட பொழுதுபோக்கு அம்சம் என்ன?
0: பொழுதுபோக்கு என்பது நான் வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் அந்த ஸ்கூல்களில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுவாங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு. இப்போ நான் சித்தலூர் அரசு நிலப்பிள்ளை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போய் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். அதுமாதிரி நான் வேலை பார்த்த ஸ்கூல்லையே அந்த 10 ஆண்டு காலம் வேலை பார்த்தோம்னு சொல்லல, அதே ஸ்கூலில் ஒரு தமிழ் கூட நிகழ்ச்சின்னு போட்டு சமத்துவ பொங்கல் அன்னைக்கு விழா கொண்டாடினாங்க. அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி போகிறேன் சார். அப்புறம் மற்றபடி எனக்கு வந்து நான் புக்கு படிக்கிறதில்ல, அந்த மாதிரி பொழுதுபோக்கு போகல. தொலைக்காட்சி பார்ப்பேன், இந்த செல்லு பார்ப்பேன், அவ்வளோதான்.
1: நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல்

0: போடணும். எந்த பாடலும் வந்து உங்களை உங்களை வந்து மனதை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய பாடல் அப்படின்னா எந்த பாட்டு சொல்லுவீங்க? அந்த பாடலை வந்து நம்ம நிகழ்ச்சியில போடலாம்.
1: என் பிடித்த பாடல் வந்து பாசமலர் படத்தில் வரக்கூடிய மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல.
0: சார், அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா?
1: பாடுறேன் சார்,
0: பாடுங்க சார்.

0: விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே.
1: ரொம்ப அருமை சார், ரொம்ப அழகாக பண்ணீங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் பாடின பாடலை வந்து ஒலிக்கும் சார். இந்த நல்ல நிகழ்ச்சியில் வந்து உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து ஒரு விழுப்புரத்தில் ஒரு அரசு ஆசிரியராக ஒரு குக்கிராமத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க, கடைசி மாவட்ட அதிகாரியாக திருப்பூரில் ரிட்டையர்ட் ஆனதாக சொன்னீங்க. இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி, இந்த வளர்ச்சியில் இப்போ நீங்கள் யாரை மிஸ் பண்ணாதாக நினைக்கிறீங்க? உங்களுடைய இந்த வளர்ச்சியில் பக்கபலமாக இருந்த யார், அவங்களுக்கு என்ன நன்றி சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஆரம்ப காலத்தில் நான் வந்து கீழே நிலைமையில் என்னுடைய பெற்ற தாய் தகப்பன் தான் முதற்கண் நன்றி அவங்கள மிஸ் பண்ணுறேன் சார். ஏன்னா அவங்க தான் என்னை ஆளாக்குறேன், அவங்க வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது. என்னென்னு சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி விட அவ்வளோ படிக்கல. அவங்க பெரிய அக்கா வந்து எஸ்எஸ்எல்சி தான் படிச்சுருந்தாங்க, சின்னக்கா வந்து ஒரு செவன்த்து தான் முடித்தாங்க, தங்கச்சி வந்து நைன்த் தான் படிச்சு. அவங்களுக்கு கூட அவங்க முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்காம பிள்ளை எனக்கு என்னை படிக்க வைக்கணுன்றக்காக ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்றக்காக. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல், அன்றான கூலி வேலை பார்த்தா தான் சாப்பாடுன்ற மாதிரி சூழல். அப்பா அம்மா வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்கி, ஈவன் மெஸ் ஃபீஸ் கூட அவங்களால் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க. அதனால் அவங்க இருக்கும்பொழுது நான் ஆசிரியராக ஆயிட்டேன். அவங்க 2017 2021 தான் இறந்தாங்க. நான் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் இருக்கும்போது அவங்க இதுனாங்க, பட்டு அதிகாரியாக இருக்கும் பொழுது அப்பா அம்மா இல்லை, பார்க்க கொடுத்து வைக்கலன்னு சொல்லலாம். இருந்திருந்தால் நான் சந்தோஷமாக, எங்கள் அம்மாலாம் ரொம்ப எங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அதனால் அவங்கள மிஸ் பண்ணுறேன் சார். அது மாதிரி என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய சகோதர சகோதரிகள், சகோதரர் இல்லை சகோதரிகள்லாம் எனக்கு வந்து அந்த நான் பள்ளி அளவில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும்போது அவங்க தான் அந்த வேலைக்கு போய் கூலி வேலைக்கெல்லாம் போய் சம்பாரித்து கொடுத்தாங்க சார். அதுக்கடுத்து என்னுடைய வேலைக்கு போனபடியே என்னுடைய ஃபேமிலி கொஞ்சம் இதான் ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய மேரேஜுக்கு பின்னாடி, அந்த வேலைக்கு போன பின்னாடி தான், அந்த சம்பளம் வாங்கின பின்னாடி தான் எங்களுடைய ஃபேமிலியே கொஞ்சம் அப்படி அப்படியே முன்னேறிச்சு சார். சில உறவினர்கள் வந்து ஏதோ அப்படிலாம் பெரிய லெவலில் எனக்கு யாரும் வந்து உதவி பண்ண மாதிரி இல்லை சார். நான் எல்லாமே மெரிட்டில் தான் சார் போனேன். எனக்கு எந்த விதமான பைசா காசு படிப்புலேயும் சரி வேலைக்குலேயும் சரி, நான் பைசா டிரான்ஸ்ஃபரும் சரி, ஒரு பைசா நான் செலவழிச்சது கிடையாது சார். எல்லாமே ஆண்டவனர்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி தான் நாங்கள் இன்னமும் அவங்க வேலைக்கு போனதுனால எங்களோட டபுள் ஏர்னிங் இருந்ததுனால இன்னும் எங்களுடைய ஃபேமிலி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு சார். அதுக்கு என்னுடைய மிஸ்ஸஸ் ஒரு காரணம். அவங்க வந்து முதல் வந்து பிஎஸ்சி பிஎட் தான் சார் முடிச்சிருந்தாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் நான் தான் அவங்கள படிக்க வச்சேன் சார். எம்எஸ்சி எம்எட்லாம் படிக்க வச்சேன். படித்து அந்த கவர்மெண்ட் ஜாப் இது அந்த எய்டட் ஸ்கூலில் போஸ்டிங் வாங்கினது அவங்க அப்பாவுடைய ஆலோசனை பேரில். நான் கொஞ்சம் அந்த நேரம் ஒரு பொருளாதாரம் கேட்டாங்க, அதை கொடுத்து அந்த நேரம் ஜாப்பில் வேலைக்கு போயிருந்தாங்க சார். அதனால் அவங்களுடைய உழைப்புகள் இருக்குது. அதனால் எல்லா உறவினர்களும் நமக்கு ஏதோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஒரு சப்போர்ட் மீன்ஸ் பெரிய அளவில் இல்லாட்டாலும் ஒரு மாரல் சப்போர்ட்டுகள்ன்ற மாதிரி ஒரு நம்முடைய வளர்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க
1: சார். நிகழ்ச்சியின் நிறைவாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த அறப்பணி. ஏற்றி விடும் ஒரு ஏணியை போன்றவர்கள் உங்கள் மாணவர்கள் எல்லாம் நல்ல லெவலில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பணினா உங்கள் பணி தான். 93 உங்கள் பயணம் தொடங்குச்சு. 2025 கிட்டத்தட்ட 32 காலம் ஆசிரியராகவே வேலை பார்த்துருக்கீங்க. பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைய கால இளைஞர்கள் லைஃப்பில் நல்லா முன்னேறணும், நல்லா சாதிச்சு நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா உங்கள் அனுபவத்தின் மூலமாக இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
0: இன்றைய மாணவர்கள் வந்து முதற்கண் அப்பா அம்மா சொல்வதை கேட்கணும். ஒழுக்கமில்லாத கல்வி அது கரையில்லாத நதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் ஒழுக்கம் இருந்தால்தான் ஒரு முழு பர்சனாலிட்டி உள்ள மாணவர்களாக உருவாக முடியும். இன்னொன்று கடின உழைப்பு இருக்கணும், பிளானிங் இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி கடின உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் நிச்சயமாக எந்த உயரத்தையும் எட்ட முடியும். விடாமுயற்சியும் உழைப்பு தன்னம்பிக்கை இது இருந்தாலே மாணவர்கள் வந்து உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த மாதிரி கடுமையாக உழைத்த மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு ஆயிருக்காங்க. உழைப்பு அதே சமயத்தில் சான்றோர்கள் பெரியோர்கள்

0: மாணவர்களுக்கு மரியாதை மதிப்பு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கணும். இப்போ நான்லாம் வந்து இன்னமும் என்னோட ஒன்றாவது சொல்லி கற்றுக் கொடுத்த ஆசிரியர், அதே போல் எனக்கு 6 முதல் 10 வரை படித்த தலைமை ஆசிரியர்லாம் இன்னமும் அவங்களோட நேரடி தொடர்பு கொண்டு அவங்களுடைய தொடர்புள்ள நான் இருக்கேன். நல்லதுக்கு நாள் எல்லாத்துக்குமே நானும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன், அவங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் அவங்க கலந்துக்கிடுவாங்க. இன்னமும் அந்த ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் குருவளை மதிக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மாவை மதிக்கணும். அதே சமயத்தில் குருவையும் மதித்தோம்னா, அதாவது வேலையை வந்து நாம் வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை வந்து ரசித்து ருசித்து இன்னொரு மட்டும் செஞ்சோம்னா நிச்சயமாக நாம் முன்னேற முடியும். அதில் மாணவர்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறையா படிக்கணும், நிறையா நூலகங்கள்லாம் படிக்கணும், நூல்கள் படிக்கணும், செய்திகள் கேட்கணும், அன்றாட நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம நினச்ச ஒரு உயர்ந்த நிலைக்கெல்லாம் போக முடியும். பெரிய ஐஏஎஸ் ஐஏஎஃப்எஸ் இந்த மாதிரிலாம் போகணும். அதனால் மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கங்கள், இன்றைக்கி எத்தனையோ மாணவர்கள் வந்து போதைப்பொருட்களை அடிமையாகி அவனுடைய வாழ்க்கையை வேணால் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் தீய, அதாவது சமூக வலைதளங்கள் மீடியாக்கள்லாம் வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அதை நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மாணவர்கள் தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அதை பீடு நடைபோடணும். தவறான வழிகளுக்கு எத்தனையோ இருக்குது, அந்த சபலத்துக்கு ஆளாகாமல். அதனால் நல்ல நட்புகளை இருக்கணும், நல்ல சேர்க்கை இருக்கணும். அதே போல் நல்ல பழக்க வழக்கங்களோடு சென்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா மாணவர்கள் அந்த பல தவறான போக்குகளை கடைப்பிடிக்கிற அந்த போதைப்பொருட்கள் அடிமையானால் சில மாணவர்கள் தன்னுடைய கேரியர் தன்னுடைய வாழ்க்கையும் போய் தன்னுடைய பெற்றோர்கள் அவருடைய கனவுகள்லாம் சிதைச்சிருக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெற்றோர்கள் மனம் கோணாமல், பெற்றோர்கள் என்ன மாணவர்கள் பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எதிர்காலத்தில் அப்படின்ற அவங்களுடைய ஆசையும் பூர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாகணும். அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களோட மாணவர்கள் சிறந்த முறையில் படித்து நல்ல கடினமாக உழைத்து படித்து நல்ல உயர்நிலைக்கு வரும்போது என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சார், அதாவது உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வரிகள் வந்து நிச்சயம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தூண்டுதலாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களோட பொன்னான நேரத்தை செலவழித்து சிவகங்கையிலிருந்து மதுரைக்கு வந்து நம்ம நிலையத்துக்கு உங்களுடைய வாழ்வியல் கண்டா உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணுங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் மென்மேலும் கல்வி தொடர்பான நிறைய சேவைகள் நீங்கள் செய்யணும், இந்த சமுதாயம் இன்னும் நல்லா 4 பேர் பயனடையும் வகையில் உங்கள் வாழ்க்கை அமையணும், இன்னும் நீண்ட ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: இந்த வாய்ப்பை நல்கிய மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்துக்கும் இந்த பேட்டியை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.

மறுவாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சி செல்வரங்கன். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஜப்பானிய காடைகளை பொறுத்த வரைக்கும் இறைச்சி மற்றும் முட்டை குஞ்சு உற்பத்தி இது மூன்றுத்துக்காக தான் நம்ம வந்து வளர்க்குறோம். நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ண முறையில் இல்லை எனக்கு இட வசதியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கூண்டுகளில் வேணால் நம்ம இந்த ஜப்பானிய காடைகளை நம்ம வந்து வளர்த்துக்க முடியுமே தவிர திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் இந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்கவே முடியாது.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று

0: மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீருதாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 58வது இந்திய நிறுவன செயலாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெருகுவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் அதேவேளையில் விரைவான தொழில்நுட்ப மேம்பாடுகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதை குடியரசு துணைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். நிறுவனங்களின் நல் ஆளுமையுடன் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கி உலகளாவிய தனிப்பெரும் பொருளாதார சக்தியாக மேம்படுத்துவதில் நிறுவன செயலாளர்களின் பங்கு வழிகொள்வதாக கூறினார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க இந்தோ பசிபிக் கமாண்டர் அட்மிரல் சாமுவேல் பாப்பரோவுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை இஸ்ரேல் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்மித் மச்சாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர், ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியின் தாக்குதலை முறியடித்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய அவரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்படுவதாக கூறினார். கடற்பறவை இனங்களை மீட்டெடுப்பதன் மூலம் பறவைகளின் வாழ்விட மேலாண்மை, மறுசீரமைப்பு, பாதுகாப்பான இனப்பெருக்கம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்த முடியும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் சாம் பாலைவன தேசிய பூங்காவில் இன்று 2 கன மைல்களை விடுவித்து பேசிய அவர், அழிவின் விளிம்பில் இருக்கும் வன உயிரினங்களை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூடுதல் கவனம் செலுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அலுவலர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் சீரிய முயற்சியால் இப்பறவை இனங்கள் காப்பாற்றப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரனின் 123வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், கொடிக்காத்த குமரனின் தன்னலமற்ற தியாகமும் தேசப்பற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்ற திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்ட போதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறே உயிர் நீத்ததையடுத்து கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார். விடுதலைப் போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 143வது பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுப்பிரமணிய சிவாவின் வீரமிக்க உரைகள் மற்றும் எழுத்துக்கள் நாட்டு நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற ஒவ்வொரு தலைமுறையினரையும் தொடர்ந்து ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், தேச விடுதலைக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது மணிமண்டல அமைந்துள்ள நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது. ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் சிகிச்சை செலவினங்களை மத்திய அரசே முழுமையாக ஏற்கும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமானம், சமூக பொருளாதார நிலைகளை தாண்டி இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அனைவருக்கும் பயனளிப்பதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் டீன் டாக்டர் குமாரவேல் தெரிவிக்கையில்,
2: உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ்வதற்கான திட்டமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இருக்கிறது. இந்த திட்டம் வந்து 2018ல இருந்து இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட பயன்படுத்த முடியும். எல்லா டிசீஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏஜியும் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மால் போன் சர்ஜரி கீழே வர எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து போயிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தாராபுரத்தில் தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். முன்னதாக மதுராந்தக தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார்.

0: அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் வழங்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் வழங்குவது உள்ளிட்ட விதிமீறல்களை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொகுதிகளில் உள்ள வாக்காளர் அல்லாதோர் இன்று மாலைக்குள் வெளியேறுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மதுபான கடைகளை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தனி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருவதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தனி தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதனையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகத்தில் தற்பொழுது 5 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் உள்ள நிலையில் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லை பகுதியில் தேர்தல் விதி மீறல்கள் கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தமிழகத்தில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மயிலாப்பூர் ஆண்டிமானியம் தோட்டப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர், அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இப்பணிகள் முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். 118 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் 702 அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த பாலசமுத்திர புலக்குளத்தில் மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் அடுக்கு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களில் வரும் 5ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஈரோட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு, குழந்தை திருமணம் தடுப்பு, மலைவாழ் மக்களின் நலன் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நவராத்திரி விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலுபொம்மை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அஸ்தகிரியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் கொலுபொம்மை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இப்பொம்மைகள் மிகுந்த கலை நயத்துடன் திகழ்வதாக நுகர்வோர் தெரிவிக்கையில்.
2: மீனாட்சி, நான் தூத்துக்குடியிலிருந்து வர்றேன். 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். பால மீனாட்சியும் பாவை வளர்த்து டாலும் வாங்கினோம். ரொம்பவே பொம்மையெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. ஜப்பான் நகோயாவில் நடைபெறும் நிறைவு விழாவில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி செல்வார். இந்நிகழ்ச்சியின் போது வரும் 2030ஆம் ஆண்டு தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நடைமுறைகள் முறைப்படி ஒப்படைக்கப்படும். 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் உட்பட 85 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் லக்னோவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சிறு குறு நடுத்தர ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தரமான குடியிருப்புகள் கட்டப்படுவதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீராங்கனை நீரு தாண்டா மூவர்ண கொடியை ஏந்தி செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி சென்னை.
4: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
5: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
4: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
5: எச்சரிக்கையாக இருங்க.
6: சென்னை

0: வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை மத்திய அலை 700 கிலோஹெர்ட்ஸ்.
3: போகட்டும்,
2: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கிறது.
3: நாங்களும் அவர்கள் கொடுத்த விருந்தில் பங்கேற்று அஸ்தினாபுரம் திரும்பினோம். ஆனால்
4: மாமா, அதை நான் சொல்கிறேன். மன்னா, நாமும் ஓர் மாளிகை, இல்லை இல்லை, ஓர் மண்டபம் கட்டி அவர்களை அழைக்க வேண்டும். மேலும் மாமனும் ஒரு யோசனை கூறுகிறார். அது
5: மண்டபம் கட்டியவர்களை இங்கு வரவழைக்க என்ன தேவை? சரி சரி.
2: பாரதியின் பாஞ்சாலி, டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள் எழுதிய நாடகம் கேட்கலாம் இன்று மாலை 4 மணிக்கு. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். பாரதியின் பாஞ்சாலி
5: ஆலோசனை நடத்தி விடுகிறேன். அது சரி துரியோதனா.
4: தந்தையே,
5: நீயும் உன் விருப்பத்தினை அங்கும் விளக்கமாக கூறு. அன்னையை பார்க்க இப்பொழுதே செல்கிறாயா அல்லது?
2: பாரதியின் பாஞ்சாலி நாடகம் கேட்கலாம் இன்று மாலை 4 மணிக்கு.
6: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
7: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
8: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
7: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
8: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
9: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
10: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
9: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: 2 மணியாவதற்கு 10 நொடிகள் உள்ளன. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
11: Good afternoon. This is Akashwani. I am Anuja Kumar with the midday news. The headlines. Journey of Viksit Bharat will be built on strength of India's institutes, MSMEs and startups, says Vice President CP Radhakrishnan. In West Bengal, campaigning ends today for Nandigram Reji Nagar Assembly by elections. PM Setu scheme aiming to transform industry.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: ஜப்பானிய காடைகளை பொறுத்த வரைக்கும் இறைச்சி மற்றும் முட்டை குஞ்சு உற்பத்தி இது மூன்றுத்துக்காக தான் நம்ம வந்து வளர்க்குறோம். நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ண முறையில் இல்லை எனக்கு இட வசதியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கூண்டுகளில் வேணால் நம்ம இந்த ஜப்பானிய காடைகளை நம்ம வந்து வளர்த்துக்க முடியுமே தவிர திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் இந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்கவே முடியாது.
2: ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவல்லி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து வருண் விஸ்வா பாடியுள்ள பாடல், படம் அப்புச்சி கிராமம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. நேரம் 2:26. ஹரிகிருஷ்ணன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல் திரைக்கானத்தில் இனி ஒலிபரப்பாக உள்ளது. படம் மஞ்சப்பை.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸிலும் தினம்தோறும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது மாலை 6:10. திரைக்கானத்தில் நிறைவாக ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா திரைப்படத்தில் அபய் ஜோத்பூர்கர் பாடிய பாடல்

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி 3 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40:20. ஆகாஷ்வாணி சென்னை. இசை பயிற்சி கேட்கலாம். பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். தேவி ஸ்ரீ மீனலோச்சினி. கல்யாணி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: நமஸ்காரம்மா.
2: நமஸ்காரம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாவண்யா,
1: கற்பகம்,
2: கற்பகம், இன்னைக்கு வந்து தமிழ் தியாகையார்னு பேர் பட்ட பாபநாசம் சிவன் பாடலில் நிறைய கத்துன்ற பேர். அதில் ஒரு பாட்டு இன்றைக்கி கல்யாணி ராகத்தில் சொல்லித்தரேன். கல்யாணி ராகம் 65வது மேளம்னு உங்களுக்கு தெரியும். ஆரோகண ஆரோகணம் பாடுறீங்களா? ஒரு வாட்டி அக்காரத்தில் பாடிடுங்க.

0: இல்ல சரியாகல படு.
1: தீனா
0: ஸ்வரம் சொல்லிக்கோங்க. தீசா நீதா பாமா
1: தீன
0: ஸ்வரம் சொல்லிக்கோங்க.
1: தீசா நீதா பாமா தீனா
0: படுங்கோ.

0: நன்னா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு. அடுத்த வாரம் இதை நல்லா பாடிடுவேன் இல்லையா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கோ. அந்த அந்த இடம் உங்களுக்கு நீங்க சரி பண்ணிக்கணும். தேவி அது ஒண்ணும், தேவி
1: தேவி
0: செகண்ட் தான் வரும். தேவி
1: தேவி
0: அதை சரி பண்ணிட்டு சரியாயிடும். ஒரு வாட்டி நன்னா அந்த முடிக்கிறது எப்படி முடிக்கிறேன்.

0: மறுபடியும் அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பல்லவியை நல்ல பாடம் பண்ணிட்டு வந்துடுங்க.
1: சரி, நமஸ்கார்.
2: நமஸ்காரம்.
0: நமஸ்காரம்மா.
3: இசை பயிற்சி கேட்டோம். கற்பித்தார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவியர் ஜி கற்பகம், எஸ் லாவண்யா ஆகியோர். பாபநாசம் சிவன் பாடல் என்று இடம்பெற்றது.
4: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
5: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
4: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
5: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
4: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
5: அக்டோபர் 5
4: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:40. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு 3 சென்டிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, கொடைக்கானல், பாலமூர், சித்தாறு, சின்கொனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேச்சிப்பாறை, சிட்டம்பட்டி, சோலையாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் கோவிலாங்குளத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில்

2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ஈரோடு, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. 1.5 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்திருந்தது, சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி தென்கடலோர தமிழ்நாட்டில் கடற்பரப்பிலிருந்து 3.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய காற்றழுத்த தாழ்வு பாதையும் கடலோர தமிழ்நாடு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டி தமிழ்நாட்டின் உட்பகுதி வாயிலாக வடகேரளத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு என்றிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நாளை மிதமான மழை பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952050553, 2498735. எஸ்டிடி குறியீட்டு எண் 044. 2952050553, 2498735. உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் படம் சைவம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இன்று நம்மளோடு இணைய போகும் முதலாவது நேயர் யார் இங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம் சார்.
1: சென்னை வானொலி நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான பொன்மாலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து விடுமுறை கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துள்ளேன் நம்ம விருப்ப பாடல்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல்.
1: எனக்கு இன்னைக்கு நம்ம ஐயா சுப்பிரமணிய சிவா கொடிகாத்த குமரன் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெய்கின் படத்திலிருந்து தாயின் மணி கொடி தாயின் மணி கொடு சொல்லுது ஜெய்கின் பாடல்.
0: ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பா அந்த பாட்டு கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இன்று அடுத்ததாக நம்மளுடைய இணைப்போக நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர்.
1: வணக்கம், பூந்தளம் பகுதியிலிருந்து முருகன் அழைத்து வருகிறேன் மேடம்.
0: ஓகே சார், முருகன்
1: இன்னைக்கு தான் இந்த சென்னை அலை இறைச்சி ஒன்றுல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே கால் பண்றேங்க. போன வாரம் தான் எனக்கு தெரியும், அது போன வாரம் வந்து 3-4 ஒளிபரப்பாகுது.
0: சரிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. நீங்க இதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: பாசக்தியில இருந்து
0: பராசக்தி படத்திலிருந்து சி எஸ் ஜெயராமன் குரலில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது.

சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே. பட்டி ஜாதி நீங்க எந்த பகுதறி வாழற பார்க்காதீங்க, பட்டி ஜாதி நீங்க எந்த பகுதறி வாழற பார்க்காதீங்க. பச்சமாயிருங்க பகிர்ந்து வாழுங்க, பழக்கத்தமா தாதிங்க எங்க பாடுங்க.

0: நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இனி நம்மளோட இணையப்பொருள் நேர் யார் இங்கே இருந்தும் பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன்.
0: கும்பகோணம் மனோகரன் சாரா? சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
1: எனக்கு வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி படத்துல இருந்து ஆடல் பாடல் அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: ஓ சரி சார், எஸ் ஜானகி அம்மா பாடின பாட்டு இப்ப நம்ம கேட்கலாம். ஓகே சார், நன்றி சார், நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை மீண்டும் அறிவிக்கிறோம். 044-2952-055-3 044-2498-7355. இனி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் சார்.
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜியா சரவணன் பேசுறம்மா.
0: கும்பகோணத்திலிருந்து சரவணன் சார். சரிங்க சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னன்னு சொல்றீங்களா?
1: எனக்கு வந்து நாளைய மறுதினம் வந்து புலமை பித்தனாரி அவர்களுடைய பிறந்த தினம், திரைப்பட பாடல் ஆசிரியர். அவர் எழுதிய ஒரு பாட்டு இந்த அரிய சந்தர்ப்பத்துல கேட்க ஆசைப்படுறேன். 1972 வெளிவந்த தாய்க்குரு பிள்ளை, இந்த திரைப்படத்திற்காக புலமை பித்தன் எழுதி சங்கர் கணிதத்தில் பி சி சுலாசுடன் பாடிய கல்யாணராமன் கோலம் கொண்டான் என்ற பாடல் ஐயா புலமை பித்தனின் ஞாபகங்களுக்காக கேட்க விரும்புகிறேன்.
0: சரிங்க ஐயா, அதே பாடலை இப்போ ஒளிபரப்பிடுவோம். என்னோட அறிவிப்பணி சுத்த நீங்களே இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு யார் பாடினது எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி.
1: நன்றி.
0: ஓகே சார்.

0: நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்மளோட இணைப்பில் உள்ள நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்க பேர்?
2: தூத்துக்குடியிலிருந்து வடிவேல் மேடம்.
0: சரி சார், என்ன பாட்டு வேணும்?
2: சுமை தாங்கி படத்துல இருந்து பருவத்தின் கேள்விங்கிற பாட்டு.
0: சுமை தாங்கி படத்துல இருந்து. ஓகே சார், அதனால அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
2: அது எனக்கு பல பி பி ஸ்ரீனிவாச பாட்டு வந்து பிடிக்கும் மேடம்.
0: அதனால அந்த பாட்டு உங்களுக்கு இப்போ வேணும். என்ன பாட்டு சொன்னீங்க மேடம்? என்ன பாட்டு சொன்னீங்க?
2: பருவத்தின் கேள்விக்குங்கிற பாட்டு.
0: பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லிடுறாத அந்த பாட்டா? ஓகே
2: இருக்கா மேடம்.
0: ஓகே சார், போட்டுடலாம் சார். பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில் சுமை தாங்கி படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒளிபரப்பாகிறது. நன்றிங்க சார்.

0: நேயர்களே, ஒவ்வொரு ஞாயிறன்றும் 3 மணி முதல் 4 மணி வரை விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசி மூலமாக தங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-2952-5553 மற்றும் ஒரு எண் 044-2949-7355. இனி அடுத்ததாக நம்முடைய இணைய போக நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்வாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு கிடைச்சதுல இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா வரலாறு. இது திரைப்படத்தின் பெயர். அசின் மற்றும் அஜித் அவர்களுடைய படம் தான் இது. இதுல எஸ்பி பாலசுப்ரமணியமும் சாதனா சர்கமும் இணைந்து பாடிய பாடல் காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன்னு. இந்த பாட்டினுடைய இசை வரிகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் கேட்கறதுக்கு. அதனாலதான் இந்த பாடல் கேட்கிறேன். ஒலிபரப்ப முடியுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக இந்த பாட்டு போட்டுடலாம். நீங்களே எல்லாத்தையுமே அழகா சொல்லிட்டீங்க ஒன் பை ஒன்னா. ரொம்ப நன்றி. நீங்க இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான படம் கேட்டு ரசிக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வரலாறு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்களில் காட்பாடி சந்திரசேகருக்காக அடுத்த பாடல்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு தனக்கு பிடித்த பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்தன் பார்க்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல பேசுறேன் மேடம்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து சத்யநாராயணன் சார் பேசுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க சார்.
1: உங்க ஆல்ரெடி ரேடியோ பிரைமரி சேனல்ல வந்து எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப சூப்பரா கொடுக்குறீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. காலையில இருந்து 5:30 இருந்து நைட்

0: முறைக்கும்
1: தொடர்ந்து நீங்க எங்களோட நிகழ்ச்சிகளை கேட்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: கற்புக்கரசி பாடல் வந்து கனியோ பாகோ கற்கண்டோ,
1: கனியோ பாவோ கற்கண்டோ, அருமையான பாடல்.
0: சீனிவாஸ் எம் எல் வசந்தகுமாரி பாடிப்பாங்க.
1: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததாக அந்த பாடல் நம்ம கேட்கலாம். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. கற்புக்கரசி திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், எம் எல் வசந்தகுமாரி குரலில். அடுத்த பாடல் கோயம்புத்தூர் சத்யநாராயணன் சார்காக.

0: நிகழ்ச்சிகள் இனி அடுத்ததான் நம்மளோட இணைய போகிற நேயர் யார் எங்கிருந்தன் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி மேடம், எங்க இருந்து?
1: கோவையில இருந்து.
0: சரி மேம், உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
1: எனக்கு மூக்கனாகையிறு படத்துல இருந்து எஸ்பிபி வாணியம்மா பண்ண ஸ்ரீராமன் வருகின்ற பாடல்.
0: சரிங்க மேடம், கண்டிப்பா இந்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து இருந்துருங்க, நீங்க இந்த பாடல வானொலியில கேட்கலாம். ரொம்ப நன்றி மேடம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரலில் மூக்கணாங்கயிறு திரைப்பட பாடல் அடுத்து ஒளிபரப்பாகியது.

0: நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணைய போகிற நேர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாமா?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்திலிருந்து பாபு பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க பாபு சார், உங்களுக்கு பிடிச்ச பாடம்?
1: ப்ரோக்ராம் நாங்கள் தொடர்ந்து அலைவரிசை ஒன்று தான் கேட்டுங்கிறேன். நாங்கள் என் வீட்டில் ரேடியோ தான் இருக்கு.
0: ஓகே ஓகே சார்.
1: இந்த காலையில் 5 ஆம்

0: வந்து இன்ன வரைக்கும் நிறுத்த மாட்டேன். மணி 9 வரைக்கும் போயிருந்தா பெரிய வீட்டுல.
1: ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சி கேட்டுதான் இருப்பேன்.
1: ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சிகள்லாம் அருமையா இருக்கு நம்ம.
1: சரிங்க சார், சரிங்க சார்.
0: ரெயின்போட இதுல அழகா இருக்குது எல்லாம் நிகழ்ச்சி, எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல.
1: கண்டிப்பா ஓகே சார், உங்களோட மாதிரி நேயர்கள் கேக்குறதுனால ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு வேணும்.
0: குறைஞ்சபட்சம் 35 வருஷம் பழைய நேயர் மேடம்.
1: ஓ சரி,
0: வானொலி கடிமையாக தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க.
1: சரி சரி சார், சரி சார். உங்களுக்கு பிடிச்ச பாடல் சார்?
0: பாடல் படம் வந்து கிழக்கே போகும் ரயில்.
1: சரிங்க சார்.
0: மாஞ்சோலை கிளிதானோ.
1: மாஞ்சோலை கிளிதானோ, பி ஜெயச்சந்திரன் குரலில்.
0: ஜெயச்சந்திரன் பாடினது.
1: ஓகே.
0: இந்த பாடல் வந்து எங்க மனைவிக்கு இந்திராவுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: ஓகே, உங்கள் மனைவிக்காக ஒரு பாடலை நீங்கள் விருப்ப பாடலாக தேர்வு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், இணைப்பு பாடலை கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன் குரலில் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் கொள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரமான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சிகள் நிறைவாக நம்மோட இணைய போக நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் மேடம். கோவையில் இருந்து ராஜேஷ்.
0: ஓகே சார், சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பாடம்.
1: படம் நெஞ்சிலாடும் போன்று ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடின வானம் எங்கேங்கிற பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே சார், எதுக்காக இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இல்ல, பாடல் ரொம்ப அரிதான பாடல். அந்த நேரத்துல வந்து ஒரு பாடல் மிகவும் அதிக வானொலியில அதிகமா ஒளிபரப்பாகாத பாடல். அதனாலதான்
0: பொதுவா இந்த நிகழ்ச்சியே வந்து விடுமுறை விருப்பத்துல வந்து நிறைய நேர்கள் வந்து நமக்கு வந்து புதுதான ஒரு பாடல்கள் தான் கொடுக்குறீங்க. ஏன்னா நிறைய நாங்களே கேட்டது இல்லாம ஒரு பாடல்கள் தான் வருது. அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான்.
1: நம்ம தமிழ்நாட்டுல அன்னை வானொலியா இருக்கிற நம்ம சென்னை வானொலி தானே,
0: கண்டிப்பா
1: கேட்க முடியும். அதனாலதான்
0: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுக்கு
1: பையங்க எல்லாம் விரும்பியோட கேட்க முடியும். அதனாலதான்
0: அதான் இந்த அளவுக்கு நம்பிக்கையோட நீங்க தொடர்புல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு தொடர்பு கொண்ட எல்லா நேயர்களுமே ரொம்ப அரிதான பாடல்கள். நான் கேட்காத வானொலியிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி கேட்காத பாடல்கள் தான் அதிகமா கேட்டிருந்தீங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சரி சார், உங்களுக்காக பி எஸ் ஜானகி பி ஜெயச்சந்திரன் குரலில் நெஞ்சிலாடும் பூ ஒன்று படத்திலிருந்து உங்க பேர் சொல்லுங்க.
1: ராஜேஷ், கோவை.
0: கோவையிலிருந்து. ஓகே சார், உங்களுக்காக இந்த பாடல் கேட்டு மகிழலாம். நன்றி நன்றி.

இன்றைய விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பகுதி நேயர்கள் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. மற்ற பகுதியிலிருந்தும் நிறைய நேயர்கள் அடுத்த வாரம் பங்கு பெறுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து நேயர்களும் மிக அருமையான பாடல்களை, அரிதான பாடல்களை கேட்டு ரசித்தாங்க. இதே போல மீண்டும் அடுத்த வாரம் 3 மணிக்கு, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை இதே நிகழ்ச்சியில், விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரை நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ பாரதியின் பாஞ்சாலி நாடகம்.
2: மார்பகத்தாள் ஐவர், பூவை திரௌபதி, புகழ் கதையை மானியல் தமிழ் பாட்டாள், பகுத்திட்ட வளமை மிகு மானுடக்காரன் முண்டாசு கவிஞனின் பாஞ்சாலி.

0: அஸ்தினாபுரத்து மக்களின் வாழ்வில் நாளும் நல்லிசை முழக்கம் நாற்புறமும் பரவிட மாதர்கள் மகிழ்வுடன் குடும்பத்துடன் வளமுடன் வாழ்ந்து வருகின்றனர். வணிகமும் நன்முறையில் நிகழ்ந்து வருகின்றது. ஆனால் ஏதோ ஒன்று என்னை வருத்துகிறது. என்னவென்று புரியவில்லை. யார் எங்கே?
1: அஸ்தினாபுரத்து வேந்தர் வேந்தே வாழி. அர்த்த மண்டபத்து காவலன் யான். கௌரவர் குலத்து கௌரவரின் முதன்மை தலைவர் இளவரசர் மன்னர் துரியோதனன் வருகிறார்.
0: ஆஹா, அற்புதம். உடனே அழைத்து வா.
1: அப்படியே ஆகட்டும் மன்னா.
2: அஸ்தினாபுரத்து மன்னாதி மன்னருக்கு

0: மகன் துரியோதனின் சிரம் தாழ்ந்த வணக்கம்.
1: வாழ்க மகனே. அது சரி துரியோதனா, ஏன் 2-3 தினங்களாக நீ இங்கு வரவில்லை? என்னை போலவே ஏன், என்னை விடவும் உனது தாய் தவித்துத்தான் போய்விட்டாள். சரி சரி, முதலில் விஷயத்தை கூறு, பின்னர் நீ சென்று காந்தாரியை பார்த்துவிடு.
0: அப்படியே தந்தையே, தாய் தவித்துத்தான் போயிருப்பார், என்ன செய்ய? தந்தையே, உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும். ஆனால் எங்கே இந்த மாமன்?
1: என்ன மகனே, கோரிக்கை என்றெல்லாம் பேசுகிறாய்? என்ன வேண்டும், ஏன் தயக்கம்? யாரையோ எதிர்பார்த்து பேசுவது போல் உள்ளதே.
0: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே.
1: துரியோதனா, எனது அகக்கண்ணால் உனது உருவத்தை மட்டுமல்ல, உன் உள்ளத்தையும் அன்று தொட்டு இன்று வரை வளர்த்தவன் நான். உட்செவி திறப்பும் அகக்கண்ணின் ஒளியும் எனக்கு கிடைத்த இயற்கையின் பேரு. எனக்கு தெரியாதா, நீ உன் மாமனைத்தான் தேடுகிறாய். எப்போதும் உன்னுடனே இருப்பவர் இப்பொழுது மட்டும் ஏன் தாமதமாக வருகிறார்? இதுவும் உங்களது திட்ட நகர்வா மகனே?
0: தந்தையே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை.
1: நல்லது, உனது மாமனுக்கு பேசுவதற்கு ஆள் கிடைத்தால் போதும். சலசலவென்று பேசி பேசியே அவர்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அவர்களுக்கே மாலையாக்கி சூட்டுவான். துரியோதனா,
0: தந்தையே,
1: சகுனி சூதில் மட்டுமல்ல, சூசக வார்த்தைகளால் செயல்களால் அகிலத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய
0: தந்தையே, தாங்கள் எப்படி இவ்வளவு திறம்பட இடையிட்டு உள்ளீர்கள்? ஏதோ காலடி ஓசை கேட்கிறது. மாமன் வந்து விட்டாரா?
1: என்ன, சகுனி வந்தாயிற்றா?
2: அஸ்தினாபுரத்து சக்கரவர்த்திக்கு எனது பணிவான வணக்கம். ஆமாம், அர்த்த மண்டபத்தில் தாங்களும் எனது மருமகன் துரியோதனன் மட்டும் இருக்கிறீர்கள். எங்கே எனது உடன்பிறப்பு?
1: மகனை எதிர்பார்த்து அவர் தமது அந்தப்புறத்தில் இருந்து விட்டார். நான் அர்த்த மண்டபத்திற்கு வந்தேன். ஆமாம், மாமனும் மருமகனும் பின்னும் முன்னுமாக வருகிறீர்கள். துரியோதனன் ஏதோ கோரிக்கை என்கிறார், என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
2: அடடா, எனக்கு என்ன தெரியும் மாமா?
1: மைத்துனரே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். ஒன்றும் தெரியாது என்று கூறுவதன் மூலம் எல்லாமே தெரியும் என்றுதான் நான் யூகிக்கிறேன். மகனே, மாமன் ஒன்றும் தெரியாதவர் என்றே நினைத்துக்கொள் நீயும். மகனே, அந்த கோரிக்கை என்னவென்று இப்போது உரைத்திடுவாய்.
2: மாமா, மாமா, என் மருமகன் நெஞ்ச துணி உடையான், முடி பணி வரியான், கரியோர் 1000 வழிகாட்டிடுவான். அது மட்டுமல்ல, தந்தை சொல் நெறிப்படியே இந்த புகழ்மிகு அரவக்கொடியை உயர்த்தி நாட்டினை மந்திரமுனர் பெரியோரும் அறமறிந்தோரும் போற்றும் வண்ணம் தங்களுடன் தோளோடு தோள் நின்று அஸ்தினாபுரத்தை காப்பாற்றி வருகின்றார்.
1: அடே அப்பா, மருமகன் குறித்த வாழ்த்து மடல் போதும். விஷயத்திற்கு வாருங்கள்.
2: வேந்தர் வேந்தே, தங்களின் ஆணைப்படி தாங்கள் பாண்டவர்களுக்கு வழங்கிய பழம் நகராம் காண்டவ பிரஸ்தத்தை காண சென்றோம். ஆனால் என்ன சொல்ல, அந்த நகரம் தெய்வதச்சன் கண்ணனின் அருளால் இந்திரபிரஸ்தமாயிற்று. அடே அப்பா,
1: அதனால் என்ன? கண்ணனின் தங்கை சுபத்திரையை அர்ஜுனன் மணந்துள்ளான். தங்கை வீட்டிற்கு அண்ணன் சீர்வரிசை கொடுத்து சிறப்பாக்கி இருப்பார். ஐவரின் நற்குணங்களும் நாட்டினர் போற்றும் வாழ்த்தும் அந்த நகர் வளமையாக காட்சி தருகிறது போலும். இதில் என்ன விஷயம்?
0: தந்தையே, அங்குள்ள மாளிகை பகுதிகளில் ஒலியும் ஒளியும் பிரகாசிக்க தண்ணீர் ஓடுவதைப் போல எண்ணி

0: நான் திகைத்தே விட்டேன். அதை கண்டு அந்த ஐவரின் பத்தினி பாஞ்சாலியும் நகைத்து விட்டாள். நானோ உள்ளம் நலிந்து விட்டேன்.
1: அடடா, நீ அவளுக்கு மைத்துனன் முறை, எனவே உன்னை உறவு முறையினால் நகையாடி இருப்பாள். போகட்டும். அப்புறம்?
2: அப்புறம் என்ன? நாங்களும் அவர்கள் கொடுத்த விருந்தில் பங்கேற்று அஸ்தினாபுரம் திரும்பினோம். ஆனால்
0: மாமா, அதை நான் சொல்கிறேன். மன்னா, நாமும் ஓர் மாளிகை,

0: சரி சரி, விருந்துக்கு சென்றமையால் அவர்களையும் நாமும் அழைத்து உறவு கொள்ள விரும்புகிறாய். ஆகட்டும், மந்திரிகள் ஐம்பெரும் குழுவினரிடமும் ஆலோசனை நடத்தி விடுகிறேன். அது சரி துரியோதனா?
1: தந்தையே,
0: நீயும் உன் விருப்பத்தினை அங்கும் விளக்கமாக கூறு. அன்னையை பார்க்க இப்பொழுதே செல்கிறாயா அல்லது? என்ன, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் இருவரும் ஏதோ பேசுவது போல் உள்ளதே.
2: இல்லை இல்லை, நீங்கள் கூறுவதை கவனித்துக் கொண்டுதான் உள்ளோம். விருந்து மட்டும் அளிப்பதோடு அவர்களை எங்கனம் மகிழ்விப்பது என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு சூது விளையாட்டில் மிகுந்த ஆசை. அவர்கள் வருகையின் போது விளையாட வேண்டும் என்று எனது மருமகன் துரியோதனன் ஆசைப்படுகிறான்.
0: என்ன யோசனை? ஆசை? மண்டபம் கட்ட வேண்டும், விருந்தினராக பாண்டவர்கள் வருகை தர வேண்டும் என்றால் சரி, வருபவர்களை ஏன் சூதாட அழைக்க வேண்டும்? நெருடலாக உள்ளதே.
2: மைத்துனரே, இதில் என்ன பந்தயமா வைத்து விளையாடப் போகிறோம்? தருமனும் சூதாட்டத்தில் பெரு விருப்பு உடையவர். தங்கட்கு தெரியாதா என்ன, பொழுதும் போகும், மக்களும் மன்னர்கள் வருகையாலும் மாதேவி திரௌபதியின் தரிசனத்தாலும் மகிழ்ச்சியோடு அரண்மனை வளாகத்தினுள் வலம் வருவர்.
1: தந்தையே, தாங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தால் எனது கோரிக்கை தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. பரவாயில்லை, தங்கள் மனம் வருந்தும்படி இந்த மகன் எந்த செயலும் செய்ய மாட்டான்.
0: துரியோதனா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மண்டபம் கட்டிவிடலாம், ஆலோசனை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வர். ஆனால் சூது விளையாடுதல் எங்கனம் சாத்தியப்படும்?
2: மன்னா, ஆலோசனை கூட்டத்தில் மண்டபம் கட்டுவதை மட்டும் கூறி கருத்தினை பெறுவோம். சூது விளையாடுவது என்பது நம்முடைய குடும்ப நிகழ்வு, இதில் என்ன ஆலோசனை கூட்டத்தின் பங்கு? துரியோதனின் விருப்பம், அதை நாம் முடிவெடுத்தால் போதுமானது. எனது தமக்கையும் ஏற்றுக்கொள்வார். தாங்கள் காண இயலாத உலகை தானும் காண விரும்பாத காந்தாரி எப்பேற்பட்ட மாதரசி!
1: தந்தையே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். விடைபெறுகிறேன், அன்னையை காண செல்கிறேன்.
2: மைத்துனரே, எனக்கும் உத்தரவு கொடுங்கள்.
0: நல்லது, நலம் உண்டாகட்டும், சென்று வாருங்கள்.
1: மாமனே, எப்படியோ தந்தையை சம்மதிக்க செய்து விட்டோம். சதி செய்தார்க்கு சதி செய்தல் வேண்டும் என் மாமனே. கவனித்தீர்களா வேள்வி, என்ன ஒரு பெருவிழா!
2: ஆமாம் ஆமாம், உண்மைதான்.
1: அடே அப்பா, கண்டை பறிக்கும் அழகுடைய மங்கையர் அந்த பாண்டவர்களை பாராட்டி பாராட்டி மழுகின்றனரே. அது மட்டுமா, அந்த பாண்டவர் வேள்வியில் ஏன் என்னை அழைத்து முதன்மை தரவில்லை? மாமா, அவர்கள் நம்மை புல்லென மதிக்கிறார்கள். கண்ணனுக்கு முதல் உபச்சாரம். ஆமா ஆமாம், நாம் மண்ணின் வேந்தர்கள். அந்த கண்ணன் என்ன வேந்தனா, அவனுக்கு எதற்கு முதல் உபச்சாரம்?
2: ஆமா
1: மாமா, தந்தையால் இதையெல்லாம் காண இயலாது. அவரிடம் இவற்றை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளும்படி எடுத்துரைத்து அவர்களை அழைத்து உரிய முறையில் கவனிக்க வேண்டும். மாமா, அவர்களை கவனித்தே ஆக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்?
2: சரிதான் மருமகனே, அதுவும் சரிதான். வேள்விக்குரியனவற்றை ஆள் ஆள் கொடர்ந்து குவித்து விட்டனரே. அப்பாடா, நானும் மலைத்து போய் திகைத்து விட்டேன் மருமகனே. அந்த வாலிகன் அதுதான் அக்னி தேவன். இவர்களுக்கு பொன்னாளான தேரை கொடுத்திருக்கிறான். அடுத்து மஞ்சன நீரை தவவேத வியாசர் ஊற்றினார். பல வைதிகர் கூடி மந்திரங்கள் மொழிந்தனர். அடே அப்பா, என்ன சொல்ல, அந்த வீரன் ஆம் அர்ஜுனனுடன் சேர்ந்து துரோணரிடம் போர் பயிற்சி பெற்றானே. சாத்தகி, அவன் வெண்கொற்ற குடையை தாங்கி நின்றான். கவனித்தாயா மருமகனே, கவனித்தாயா?

0: அவா, அது மட்டுமா? அது மட்டுமா? தமையின் தர்மனை பொற்சிங்காதனத்தில் அமர வைத்து பீமனும் இரட்டையரும் பொன் விசிறி வீசி சாமரத்திற்கே தனிப்பெருமையினை சேர்த்துவிட்ட நிறை பாபா.
1: போகட்டும், போகட்டும். அந்த வஞ்சக கண்ணன் செய்ததே கண்டாயா?
0: ஆமாமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியின் உச்சபட்ச நிகழ்வு.
1: எனக்கும் அதுதான் ஆத்திரம்.
0: கவனித்தீர்களா? கடல் தாய் வழங்கிய தெய்வீக சங்கினில் புனிதம் நிறைந்த கங்கை நீரை நிறைத்து திருமஞ்சனம் செய்தாரே, அவரும் அங்குள்ள அனைவரும் எத்தகு உற்சாகத்தில் மகிழ்வின் உச்சத்திற்கே சென்றனரே. மாமா, எனக்கு மூச்சே அடைத்து விட்டது. மூச்சே அடைத்து விட்டது மாமா.
1: பொறுமை மருமகனே, பொறுமை. நல்ல வேளை நீ மூச்சடைத்து மயங்கி விட்டாய். ஆனால் அவர்கள் எல்லோரும் தான் இந்திரபிரஸ்தத்து ஸ்தாபிதத்தில் மகிழ்ந்து மயங்கி கிடந்தனரே.
0: உண்மைதான் மாமா, உண்மைதான். அந்த பாண்டவரின் பத்தினி பாஞ்சாலி சிரித்தாளே, சிரித்தாளே. அந்த நிகழ்ச்சி, அவளுக்கு தகையாடிய திறம் எனக்கு. மாமா, என்ன சொல்ல மாமா, என்ன சொல்ல? நினைக்க நினைக்க எப்படியாவது அவளை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும். ஏன், பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற உக்கிரம் என் தலைக்கு ஏறுகிறது மாமா, என் தலைக்கு ஏறுகிறது.
1: மகனே, பொறுமை, பொறுமை மருமகனே, பொறுமை. நீ ஒன்றும் சினம் கொள்ளாதே, பதட்டப்படாதே. மாமன், நான் இருக்கிறேன் மருமகனே, நான் இருக்கிறேன். மருமகனே, இங்க பார், முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். மருமகனே, ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்.
0: என்னமாமா?
1: நாம் சிந்திப்பது, திட்டமிடுவது நம் இருவரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது.
0: தெரியாது மாமா, தெரியாது. மாமா, எனக்கு உங்கள் மீது அபார நம்பிக்கை உண்டு மாமா, அபார நம்பிக்கை உண்டு.
1: அதை நீ காப்பாற்று, அதுதான் முக்கியம். காண்டவ பிரஸ்தத்தை இந்திர பிரஸ்தமாக்குவார்களாம், ராஜசூயம் வேள்வி செய்து பொன்னும் பொருளும் சேர்ப்பார்களாம். என்ன, ஐந்து பேர் இவ்வளவு அளப்பரிய செல்வம் அல்ல இயலும் என்றால் கௌரவர் நூறு பேர் என்பது என்ன? நாமும் அல்ல அல்ல செல்வம் சேர வேண்டும், அல்லது அவர்களது செல்வத்தை நாம் பெற வேண்டும்.
0: ஆமாமனே, சந்திரகுலத்து அரவக்கொடி இந்திரபிரஸ்தத்திலும் பறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்களை எண்ணி என் மனம் ஏதோ நெஞ்சு கொதிக்கிறது மாமா, என் மனம் நெஞ்சு கொதிக்கிறது. காலம் கனிந்து வரும், காய்களை நகர்த்துவோம், காய்களை நகர்த்துவோம். சூதில் வென்று அவர்களை அடிமைப்படுத்துவோம். என்னை கண்டு நகையாடிய அந்த பாஞ்சாலியை, அந்த நில மகளை, என்ன சொல்ல?
1: காலம்தான் வந்து விட்டதே மருமகனே. கவலையற்க, கவலையற்க.
2: ஆகட்டும், மந்திரிமார்களும் ஐம்பெரும் குழுவினரும் மண்டபம் கட்ட மகிழ்வோடு வாழ்த்தினர். தம்பி விவரன்தான் தூது செல்வதற்கு தகுதியான சரியானவன். பாண்டவர்கட்கும் சிறிய தந்தை விதுரன் மீது கூடுதல் மதிப்பும் மரியாதையும் உண்டு.
3: மன்னரை வணங்குகிறேன். விதுரன் பெருமகனார் தங்கள் அழைப்பினை கேட்டவுடன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மன்னா.
2: தம்பி விதுரன் வரட்டும்.
3: உத்தரவு மன்னா.
4: அத்தினாபுரத்து சக்கரவர்த்தியை தங்களின் தம்பி விதுரன் வணங்கி மகிழ்கிறேன்.
2: என்ன தம்பி, நான் என்ன சக்கரவர்த்தி? இந்த நாட்டை காப்பவர்களில் கண்ணின் இமை போல காப்பவன், என்னை கவனித்து கண்ணாக இருப்பதே நீ அல்லவா? முக்கியமான பணி என்பதால் உன்னை அழைத்திருக்கிறேன்.
4: அண்ணா, என்னால் என்ன முடியும் என்பது தங்களுக்கு தெரியும். கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுவது என் கடமை. சொல்லுங்கள் அண்ணா.
2: தம்பி, நீ இந்திரபிரஸ்தம் நகருக்கு தக்க பரிசுகளோடு சென்று நல்லதோர் நுந்தையாகிய நானும் அஸ்தினாபுரம் வரவேண்டுமென்று தம்பி பாண்டுவின் மைந்தர்களையும்

0: கொம்பினையொத்த மடப்பிடி பாஞ்சாலியோடும் வரவேண்டும் என்று அழைத்து வா. அவர்களும் நமது நன்மணி மண்டபம் காண வரவேண்டும், விருந்துண்ண வேண்டும். நம்மோடு அந்த கூடும் வயதிற்கிழவனம் சகுனி விரும்பி அழைக்கிறார் என்று கூறு.
1: மன்னர் மல்லவா, மண்டபம் காண பாண்டவர்கள் வருகை தருவதில் இவ்வளவு முனைப்பு ஏன் சகுனி காட்ட வேண்டும்? என்ன அண்ணா நடக்கிறது இங்கே?
0: இதுரா, சகுனி சொற்கேட்டே துரியோதனன் என்னிடம் தான் வேண்டுவது போல் மண்டபம் கட்டி முடித்த பின்னர் நாமும் நமது உறவு பங்காளிகளாம் பாண்டவரை விருந்திற்கு அழைப்போம். பின்பு
1: என்ன அண்ணா சொல்லுங்கள்.
0: விருந்துண்ட களிப்பும் களைப்பும் தீர சூதும் ஆடலாம் என்கின்றனர்.
1: என்ன இது? என்ன நல்லறம் எங்கே இருக்கிறது? என்னவோ சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது அண்ணா. இதை தாங்கள் நிறுத்தக்கூடாதா?
0: தம்பி, வெவ்விதி இது, இதனை தடுத்தல் எங்கனம்? அன்று விதித்ததை யார் இன்று மாற்ற முடியும்? சென்று வருவாய், குறிப்பாய் பாண்டவர்கட்கும் எச்சரித்து அழைத்து வா.
1: மன்னரை வணங்கி நான் விடைபெறுகிறேன்.
0: சென்று வா விதுரா, தம்பி பாண்டுவின் மக்களை அழைத்து வா.

0: ஆஹா ஆஹா, என் தமையன் மக்கள் பாண்டவர் எங்கனமெல்லாம் இந்த நாட்டை வளப்படுத்தி இருக்கின்றனர். கண்ணிறைந்த காட்சி, எங்கு நோக்கினும் பசுமை பசுமை. நீல முடிதரித்த மலைகள், நீர் அமுதமென பாய்கிறது. பயன் தரும் மரங்கள், ஆஹா எப்படியெல்லாம் இருக்கின்றது. சோலையும் நன் செய்யும் புன் செய்யும் அன்னங்களும் கிளிகளும் மழலையும் இணைந்து விளையாடும் காடுகள், ஆஹா. அவர்கள் என்ன அறம்பெயர் போல் இருக்கின்றனரே. வீரமும் மெய்ஞானமும் தவமும் கல்வியும் வேள்வியும் நிறைந்த இந்த நாடு தொல் உலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு. இந்த கௌரவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்களோ? விதி வலிது, அரண்மனை கரைகள் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்ன, அங்கே பாண்டுவின் மக்கள் வருவது போல் தெரிகின்றதே.
1: தந்தையை வணங்குகிறேன். தங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. தருமனாகிய எனக்கும் என் தம்பியர் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோரையும் தாங்கள் ஆசீர்வதியுங்கள்.
0: என் மக்களே, என்றும் நீங்கள் சந்தன குலத்து சத்தியத்தை காத்து பாண்டு அண்ணனின் புகழ் மேலும் உயர்ந்திட நாட்டு மக்களின் நலம் காண நல்லதோர் ஆட்சியை என்றும் வழங்கி வருகிறீர்கள். மங்களம் உண்டாகட்டும். எங்கே என் மருமகள் துருபதன் மகள், பாஞ்சால நாட்டு இளவரசி, பாண்டவர்களின் திரௌபதி அம்மை எங்கே?
2: மாமனே, இங்கே உள்ளேன். பாண்டவர்களின் துணைவியாகிய என்னையும் ஆசீர்வதியுங்கள் மன்னரே.
0: நாடே இல்லாத நான் எப்படி மன்னராக இயலும்? மருமகளின் போற்றுதலை கவனித்தீர்களா?
2: நாடு தேவையில்லை தங்களுக்கு. தாங்கள்தான் மக்களின், குறிப்பாக பாண்டவர்களின் உள்ளமாகிய நாட்டில் உறைந்து மன்னராக, ஏன் மாமன்னராக அல்லவா இருக்கிறீர்கள்?
0: அடே அப்பா, என் மருமகளின் மாண்புமிகு கருத்து போற்றுதற்குரியது. வாருங்கள்.
3: தந்தையே, தங்கள் வருகையில் மகிழ்ச்சியும் சற்றே கலக்கமும் காணப்படுகிறதே, ஏன், என்ன காரணம்?
1: நானும் கவனித்தேன். அர்ஜுனன் கூறிவிட்டான், தந்தையின் வருகை விதி வழி வந்தது. இதை வகுத்திட்டவர்கள் யாராக இருக்கும் சிறிய தந்தையே?
0: என்ன நுண்ணறிவு மிக்க புதல்வர்கள். உண்மை, சகுனி சொற்கேட்டு தன்மை இழந்த அச்சுயோதன மூடன் உங்களை விருந்திற்கு

0: மட்டும் அழைக்கவில்லை, வெய்ய புன்சூதுக்கு அழித்திடவும் அழைக்கிறான். ஏனோ என் மனம் பதறுகிறது, வன்மம் என்றே தோன்றுகிறது தர்மா.
1: ஆம் தந்தையே, அவர்களின் பொங்கும் பொறாமைதான் சிறு வயது முதல் நாங்கள் கண்டு அனுபவித்தவர்கள்தானே. அவர்கள் நமக்கு நன்றி நினைப்பவர்கள் அல்லர். ஆமாம், இப்போது என்ன செய்யலாம்?
0: மன்னன் திருதிராட்டினன் எத்தனை முறை சொல்லியும் இளவரசன் துரியோதனன் கேட்கவில்லை. மது உண்டவன் போல் ஒரு வார்த்தையையே பற்றி பிதற்றுகிறான்.
2: தருமன் அண்ணா, தந்தையும் வரப்பணித்தார், சிறிய தந்தையோ தூது சுமந்து வந்துள்ளார். மூத்தோரை மதித்தல் என்பது நமது கடமை. தம்பியரின் கருத்தினை அறிந்து நடவடிக்கை எடுப்போம். சகாதேவா, நீ என்ன சொல்கிறாய்?
3: இது விதிப்படி நடக்கும் செயல், நாம் சென்று வருவோம். வாழி, நின் சொல் தந்தையே, நின் வழி செல்வோம்.
0: மகளே, திரௌபதியே, நீயும் வர வேண்டும். உங்கள் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறோம்.
4: ஆசீர்வதியுங்கள், விரைவில் பயணத்தை மேற்கொள்வோம்.
0: நல்லது, நலம் உண்டாகட்டும். கவனமாக இருங்கள், மிக கவனமாக இருங்கள்.
1: தம்பியரே, நாம் சிறிய தந்தையார் அவர்களிடம் அஸ்தினாபுரம் வருகிறோம் என்று கூறிவிட்டோம். ஆனால் ஏனோ மிகவும் நெருடலாக, ஏன் கலக்கமாகவும் உள்ளதே. ஆமாம், திரௌபதி எங்கே? அவரின் யோசனை என்ன?
2: இதோ இதோ வந்து விட்டார். ஆமாம் பாஞ்சாலி, நாம் அஸ்தினாபுரம் செல்ல ஒப்புக்கொண்டு விட்டோம். உமது கருத்து என்ன?
5: நான் என்ன கூற, நீங்கள் செல்லலாம் என்று வாக்கு கொடுத்த பின்பு எப்படி மறுயோசனை கூறுவது? நடப்பது நடக்கட்டும், செல்வோம். அவர்களின் அழைப்பில் கட்டாயம் ஏதோ சதி உள்ளது என்பதில் நம் அனைவருக்கும் உடன்பாடே, மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது என்ன, எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் புரியவில்லை.
2: உண்மைதான் பாஞ்சாலி. வீமன் அண்ணா, உங்களது எண்ணம்?
6: அர்ஜுனா, என் திகைப்பு நீங்கவில்லை. நான் சொல்லும் வார்த்தைகள் கடுமையாக இருக்கலாம், ஆனால் ஏனோ அவர்களது அழைப்பில் உள்ள சதியை நுட்பமாக புரிந்து பாஞ்சாலி கூறிவிட்டான். அச்சதியின் விளைவு அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? மாமனும் மருமகனும் நம்மை அழித்திட வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் இயங்குவதுதான். இதில் பெரிய தந்தையோ சிறிய தந்தையோ ஒன்றும் செய்ய இயலாது. பெரிய தந்தை காந்தாரியின் உடன்பிறப்பையும் சரி, தனது மகனையும் சரி விட்டுக் கொடுக்க மாட்டார். ஏன், வரும் பாண்டவர்கள் விருந்துண்டு கேளிக்கைக்காக சூது விளையாடினால் என்ன என்றுதான் கேட்பார். அவர்களின் உட்கிடக்கையை உணர்தல் என்பது கடினம். இருக்கட்டும், என்றுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுதானே, நாம் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் தர்மன் அண்ணா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நகுலா?
7: அண்ணா, தங்களின் வாக்கு தந்தை பாண்டுவின் வாக்கு போலவே இருந்தது. இருக்கட்டும், விதியின் போக்கு காலத்தின் கணிப்பு என்று ஏதோ ஒன்று. தர்மன் அண்ணா கூறியதை போன்று தோன்றி அழிவது வாழ்க்கைதான். இங்கு துன்பத்தோடு இன்பம் வெறுமையா, இவற்றில் எது வருமாயினும் நாம் ஏற்போம். தருமன் அண்ணா சொல் கேட்போம், வாழி நின் சொல், நின் வழி நடப்போம்.
2: ஆம் அண்ணா, நாம் அடுத்த நிகழ்விற்கு தயாராகுவோம்.
8: நரிவகுத்த வளையிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும், சிற்றெரும்பால் யானை சாகும், வரி வகுத்த உடற்பொழியை புழுவும் கொல்லும், வருங்கால உணர்வோரும் மயங்கி நிற்பார், கிரி வகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும், கீழ் மேலாம் மேல் கீழாம் கிழக்கு மேற்காம், பொறி வகுத்த முன்னூலார் புலையர் தம்மை போற்றுவர், விதி வகுத்த போழ்தினன் அன்றே.

0: தருமன் அண்ணா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளீர்களே.
1: சிறிய தந்தை நம்மை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்துள்ளார். 2 நாட்கள் கடந்துவிட்டன. அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் சகாதேவா. எப்போது பயணத்தை தொடங்க வேண்டும்? கொஞ்சம் சகுனம் பார்த்து கூறு.
0: அர்ஜுனன் அண்ணா, நீ ஏதோ சொல்ல வருவது போல் தோன்றுகிறதே.
2: சகாதேவா, விதி வலியது. சகுனம் பார்ப்பது இருக்கட்டும், சகுனியின் சூதினை எங்கேனும் எதிர்க்கப் போகிறோம். இருப்பினும் தர்மத்தின் வாழ்வில் சூது வந்தாலும் தர்மம் வெல்லும்.
0: அண்ணா, நாளை கிளம்பலாம். நானும் நகுலனும் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். அவர்களுக்கு பரிசு பொருட்கள், நம்மோடு என்றும் இசையோடு பயணிக்கும் பாணர்கள், உடல் நலத்தோடு உள்ளத்திற்கேற்ற உணவு தரும் நமதருமை அட்டில் கலைஞர்கள் என்று தயார் செய்து விடுகிறோம்.
1: அப்படியே ஆகட்டும்.
2: அண்ணா, நீங்கள் பயணத்தை தொடருங்கள். நானும் பாஞ்சாலியும் அந்த பசும்புல் மேட்டில் அமர்ந்து மறையும் கதிரவனை கண்டு வணங்கி வருகிறோம்.
1: அப்படியே விரைந்து வாருங்கள், நாங்கள் மெதுவாக பயணத்தை தொடர்கிறோம்.

0: பாஞ்சாலி, பார்க்கும் இடமெல்லாம் இந்திரப்பிரஸ்தம் பசுமை பசுமை என்று பரவசப்படுத்துகிறது. காரணம், செல்வ மகள் நீ இங்கு வந்த வருவுதான். வானத்தின் புதுமை கணந்தோறும் கணந்தோறும் மாறுகிறது. அந்த கணநேர சுழற்சி வண்ணங்களின் கோலங்கள் அமைதியாக பரவிட வேண்டும். இது காளிசக்தி அவள் கோலம்தான், இல்லையா திரௌபதி?
1: ஆமரசே, அங்கே பாருங்கள், நீல பொய்கையில் தவழ்ந்து மிதந்திடும் தங்கத் தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கருஞ்சிகரங்கள், ஒளித்திரள், ஆஹா ஒளித்திரள், எங்கெங்கு நோக்கினும் நோக்க நோக்க களியாட்டம்தான்.
0: அருமை, அருமை, உன் கவித்துவம் மிகச்சிறப்பு. இத்தகைய இயற்கை வாழ்வு எத்தகைய இன்ப வாழ்வு! சரி, நாளையாயிற்று, தமையன் தேடுவார், போகலாமா?
1: தங்கள் சித்தம் ஐயனே.

0: வாருங்கள் எனது அருமை மக்களே, மருமகளும் வர வேண்டும். உங்களுக்கு எங்களது ஆசிகள்.
1: வணங்குகிறோம் தந்தையே, அன்னையை வணங்குகிறோம், எங்களை ஆசீர்வதியுங்கள்.
2: திரௌபதி எனும் அடியேனுக்கும் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும்.
3: எல்லோரும் வந்துவிட்டீர்களா? முதலில் அனைவருக்கும் எங்களது அன்பும் ஆசியும். ஆமாம், மண்டபம் பார்த்தீர்களா? எங்கனம் உள்ளது? உங்களது பெரிய தந்தை தம்பி பாண்டுவின் மக்களை வரவேற்க மிகுந்த விருப்போடு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். துரியோதனனும் வெகுவாக காத்திருக்கிறான். பணியாட்கள் எங்கே? பணியாட்கள், நீங்கள் அனைவரையும் உணவருந்த அழைத்து வாருங்கள். ஆமாம், மைத்துனர் விதுரன் எங்கே?
4: இதோ வந்துவிட்டேன். அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். வாழி வாழி பாண்டுவின் மக்களே, வாழ்க பல்லாண்டு, பாஞ்சால நாட்டு மங்கை, வாழ்க வாழ்க. துரியோதனா, நீயே இவர்களை உணவு கூடத்திற்கு அழைத்துச் செல்.
5: அப்படியாகட்டும். உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் பாஞ்சாலி அம்மையை கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. வாருங்கள், நாம் இவ்வழியே சென்று உணவு கூடத்தை அடைந்து விடலாம். மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
6: முதலில் உணவு விருந்து, பின்பு ஓய்வு, பின்பு

0: ஆமா, மாமன் மருமகனின் திட்டமிட்ட ஏற்பாடுகள் என்னவோ?
1: அர்ஜுனா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மாலையில் சபையில் சந்திப்போம். இப்பொழுது உணவருந்து செல்வோம்.
0: தம்பி சகாதேவா, தருமன் அண்ணாவிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சகுனியின் பேச்சில் ஏதோ குதர்க்கம் தெரிகிறது இல்லையா?
2: சபைக்கு பாண்டவர்களை அழைத்து வர பணியாட்களை அனுப்பிவிட்டேன். மாமா வாருங்கள், நாமும் முன்பே சென்று வரவேற்க வேண்டும் அல்லவா?
1: கட்டாயம், கட்டாயம், இதோ வந்துவிட்டேன். அதற்குத்தானே காத்திருக்கிறேன்.

0: வாருங்கள் வாருங்கள், தங்கள் வரவால் இந்த அஸ்தினாபுரம் மேலும் அழகு பெற்று வளமாகி விட்டது. வாருங்கள்.
1: அப்படியெல்லாம் இல்லை. அவையினர் அனைவரையும், மன்னரையும், சிறிய தந்தையையும், பிதாமகரையும் வணங்குகிறோம்.
2: மங்களம் உண்டாகட்டும்.
3: மன்னா, தங்கள் தமையன் பாண்டுவின் மக்களின் வீரமும் தீரமும் உலகறிந்த உண்மை. இன்று நமது அரண்மனையில் பாண்டு மக்களின் பொழுது நல்ல பொழுதாக போக்குவதற்கு சூது விளையாடலாம் அல்லவா?
1: இந்த இழி தொழிலாம் சூதினை விளையாடுதலுக்கு இப்பொழுது என்ன தேவை? இதனால் என்ன பெருமை? சிறுமைதான் விளையும். துரியோதனின் கருத்து என்னவோ?
0: அடடா, இதில் என்ன சிறுமை பெருமை? சூதும் நமது மக்களிடம் இன்றும் காணப்படும் கலைதானே. தாங்களும் இந்த விளையாட்டில் சிறந்த திறன் மிகுந்தோர்தானே. அதிலும் என் மாமனுடன் இதனை விளையாடுவதற்கு தகுந்த தகுதியானவர் தாங்கள்தானே.
1: பாரத நாட்டில் பீடை செய்யும் கலியை ஏன் அழைக்க வேண்டும்? பணிவோடு வேண்டுகிறேன் இப்பொழுது. இன்று தேவையில்லை. தந்தையும் தாயும் அழைத்தனர். சிறிய தந்தை விதுரன் வரவேண்டும் என்றார். வருகை தந்தோம், மண்டபம் கண்டோம், மகிழ்ந்தோம், விருந்தும் உண்டோம். நாங்கள் அடுத்து பயணப்பட வேண்டும். இதுதானே சாத்திர முறைமை?
3: சாத்திரம் பேசுகின்றார். பாண்டவன் மைந்தரே, தேர்ந்தவன் வென்றிடுவான், தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான். மனத்துணிவு இல்லையெனில் இதை மறுக்க வேண்டியதுதானே. வல்லவனின் வெற்றியும் வன்மை இல்லாதவன் தோல்வியும் உலகியல் நிதர்சனம் தானே. நாங்கள் உனது வீரத்தின் கம்பீரத்தை சூது விளையாட்டிலும் காண நினைத்தோம். ஆனால் தங்களது தயக்கம்?
1: தயக்கம் இல்லை. தம்பியருக்கு இதில் என்றுமே விருப்பம் இருந்தது இல்லை. எனவேதான்.
4: விடுங்கள் அண்ணா, பொழுதுபோக்கிற்குத்தானே. பரவாயில்லை, நாம் வென்று காட்டுவோம்.
5: அண்ணா, வில்லறமும் சொல்லறமும் நமது சொத்து, பாதகமில்லை. ஒரு கை பார்த்து விடுவோம். நாளை சூதினை தொடங்குவோம்.

0: மன்னரை வணங்குகிறோம்.
1: வாருங்கள் என் தம்பி பாண்டுவின் மக்களே, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். துரியோதனா, உனக்கும் நலம் உண்டாகட்டும், நன்மை நிலவட்டும்.
0: இப்பொழுது தாயை முருட்டலாமா?
2: நாங்கள் தயார்.
0: ஆமாம், பந்தயங்கள் என்ன துரியோதனா?
2: அதை மாமன் சொல்லுவார், அவர்தான் சூதாடுவார்.
0: துரியோதனா, நீதானே அழைப்பு விடுத்தாய், இப்பொழுது சூதாட மாமனா?
2: ஏன், மருமகனுக்காக மாமன் களம் இறங்குவதில் என்ன பிரச்சனை?
0: அப்படியா?

0: சரி, பணயம் யார் வைப்பர்?
1: நான் வைக்கிறேன். ஒரு மடங்கு நிதி வைத்தால் 9 மடங்கு நிதி தருகிறேன்.
0: மாமன் விளையாட, மருமகன் பணைய பொருள் வைத்திட என்று எல்லாமே புதிய மரபாக உள்ளதே, என்ன கர்ணா இது?
2: ஆமாம், பொழுது போவதற்கும் மகிழ்வாக உரையாடவும் சூது விளையாட்டினை எமது நண்பர் அஸ்தினாபுரத்து இளவல் துரியோதனன் ஏற்பாடு செய்துள்ளார். இதில் தங்களுக்கு ஏன் இத்தனை தயக்கம்?
3: அண்ணா, விளையாடுவது என்று களமிறங்கிவிட்டோம். அங்க நாட்டு அரசன் கர்ணனின் விளக்கமெல்லாம் தேவையா?
0: இல்லை அர்ஜுனா, சிறிய தந்தை, பிதாமகர், மந்திரிமார் யாரும், ஏன் மன்னரும் எதுவும் சொல்லாடாமல் வாய்த்திரவாத உள்ளனர். எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது போல் தோன்றுகிறது. தாயக்கட்டையுடன் மாமா சகுனியும் தயாராக இருக்கிறார்.
4: ஆமாம் ஆமாம், தாயை முருட்டலாமா?
2: நாங்கள் தயார்.
4: எண்களின் எண்ண ஓட்டத்தில் நாம் வெற்றியை கணிப்போம்.
0: அப்படியா? ஆமாம், எனக்கும் எண்களின் மேல் என்றுமே நம்பிக்கை உண்டு. பாண்டவர்களாகிய எங்கட்கு 5 என்ற எண்தான் வெற்றிக்கு உரியது. ஆகவே எண் 5.
4: நாங்கள் மாமன் மருமகன் என 2 தான். எங்களது வெற்றி எண் 2.
5: சூது விளையாடல் தொடங்கட்டும்.
0: பணைய பொருளாக ஒளி சிறந்த மாலை ஒன்றை வைக்கின்றேன். எண் 5.
4: எங்களுக்குரிய வெற்றி எண் 2. வெற்றி, வெற்றி! ஆஹா ஆஹா ஆஹா, தொடக்கமே வெற்றி மகள் நம்மிடம் உள்ளார். மருமகனே, முன்னோரின் ஆசியால் நாம் மீண்டும் பந்தயத்தை தொடர்வோம். தருமா, என்ன யோசிக்கிறாய்?
0: அப்படியே ஆகட்டும். ஆனால் இந்த முறை நான் தான் தாயம் உருட்டுவேன். எங்களுக்கு எப்போதும் எண் 5 தான், அதுவே இம்முறையும்.
4: ஆமாம், எங்களுக்கு மீண்டும் எண் 2. ஆமாம், பணயம் என்னவோ?
0: பொன் 1000.
4: மீண்டும் நமக்கே வெற்றி, மீண்டும் நமக்கே வெற்றி, வெற்றி, வெற்றி! தர்மா, அடுத்த பணயம்?
0: எனது படையும் படை வீரர்களும்.
4: என்ன சொல்ல, நமக்கு மீண்டும் வெற்றி, வெற்றி, வெற்றி! நமக்கு தான் வெற்றி,
1: வென்று விட்டோம்.
4: வெற்றி, வெற்றி! தர்மா, தர்மா, என்ன யோசிக்கிறாய்? இந்த முறை பணயம் என்னவோ?
0: இந்த முறை என்னையே நான் பணயம் வைக்கின்றேன்.
4: இதிலும் நமக்கு வெற்றி! துரியோதனா, பார்த்தாயா?
1: ஆமா, சூதில் வென்று விட்டோம். பாண்டவர்கள் பொன், பொருள், நாடு, படை, படை வீரர்கள், தம்பியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் வைத்து இழந்து விட்டு நிற்கதியாய் நிற்கிறான், நிற்கதியாய் நிற்கிறான் அந்த தருமன். ஆஹா ஆஹா, அருமை மாமா, அருமை, அருமை! ஆஹா மாமா, நீ ஒரு சித்தன்.
4: தர்மா, தர்மா, நீ வென்றுடுவாய். ஏன் தயங்குகிறாய்? வைத்து விளையாடுவதற்கு இன்னும் உன்னிடம் ஒரு மாபெரும் செல்வம் ஒன்று இருக்கிறதே, மறந்து விட்டாயா? என்ன யோசிக்கிறாய் தர்மா, என்ன யோசிக்கிறாய்? பிதுரன் மாமனும் பிதாமகரும் ஏதோ கூற வருவது போல் தெரிகிறதே.
6: மன்னா, என்ன நடக்கிறது இங்கே? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நடப்பது உங்கள் காதில் விழுகிறது தானே? இல்லை, கேட்கவில்லையா? பாண்டவர்கள் நாடும்

0: செல்வ வளமும் ஏன் தங்களையே இழந்து நிற்பதற்காகவா நாம் இங்கே மண்டபம் காணவும் இந்த விருந்திற்கும் அழைத்தோம்? இதில் நானும் ஒரு பகடையாக இருந்தமைக்காக வெட்கப்படுகிறேன்.
1: ஏன் பதறுகிறாய் விதுரா? துரியோதனன் சூதில் விருப்புடையவன். பந்தயம் என்பது விளையாட்டில் உள்ள போக்கு.
2: மன்னிக்கவும், விளையாடி வென்றதை நான் என்றும் எப்பொழுதும் யாருக்காகவும் இழக்க தயாராக இல்லை.
1: என்ன என்ன என்ன சொல்ல வருகிறாய் துரியோதனா?
2: ஆம் மன்னரே, இன்னும் வாய்ப்பு உள்ளதே. பணைய பொருள் வைத்து அவர்கள் இழந்ததை எல்லாம் ஒரு சேர மீட்டுக் கொள்ளலாம். தடை ஏதும் இல்லையே.
0: பிதாமகரே, தங்களின் மௌனமும் என்னை ஏன் அனைவரையுமே ஆச்சரியப்படுத்துவதோடு வேதனையையும் வழங்குகிறது.
3: விதியின் வழியே வள்ளாட்டம் தொடங்கிவிட்டது. இனி என்ன, பாரத போர் மகாபாரத போருக்கு கட்டியம் ஊதியாயிற்று.
4: ஆமாம் ஆமாம் தர்மா, நீ அழித்தது எல்லாம் பின்னும் நின்னிடத்து மீளும். ஓய்வு அடைந்திடாதே தர்மா, ஊக்கம் எய்து.
5: உரம் பெற்றிட உள்ளம் நலிந்து விட்டது. சிறியர் செய்கை செய்து நாட்டு மக்களையும் எனதருமை தம்பியரையும் இழந்து விட்டேன். இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை.
4: என்ன, எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியை அதிர்ஷ்ட லட்சுமியை உடன் வைத்துக் கொண்டே செல்வமில்லை என்கிறாயே தர்மா?
1: என்ன, யாரை கூறுகிறாய்? பாஞ்சால நாட்டு இளவரசி அவள், பாண்டுவின் மருமகள், இந்திரபிரஸ்தத்து ஒளி, திட்டத்துய்மன் சகோதரி.
4: அதைத்தான் அதைத்தான் நானும் சொல்கிறேன் தர்மா. அவள் உங்கள் அனைவரையும் அனைத்து இழந்த செல்வத்தையும் மீட்டு வருவாள். பந்தயத்தில் பதட்டம் ஏன்? வலிமையானவன் திறன்மிக்கவன் வெல்வான். எத்தகு போரையும் வென்றிடும் பாண்டுவின் மக்களுக்கு இந்த போர் என்ன செய்யும்? தயங்காதே தயங்காதே தர்மா, தயங்காதே. நான் சொல்வது சரிதானே கர்ணா?
1: வேலும் வில்லும் வாளும் கொண்டு போரிடும் வீரர்கள் இப்போரிலும் விளையாடி வெல்ல வேண்டியதுதானே?
2: ஆம், விளையாட்டின் இறுதியில் உள்ளோம். போரின் முடிவு உங்களின் பந்தய பொருளின் பதிலில் தான் உள்ளது.
5: தருமன் சிறியர் செய்கை செய்துவிட்டான் என்று மாநிலத்தார் காலத்திற்கும் இழிவாக பேசும் நிலை வந்துவிட்டதே. என்ன செய்ய, பாஞ்சாலியிடம் கேட்காமல் அவளை எப்படி பந்தய நிகழ்வில் ஈடுபடுத்துவது?
6: அண்ணா, நடப்பது நடக்கட்டும், இதுவும் கடந்து போகும். காலம் பதில் சொல்லும் அண்ணா.
4: அடடடா, இதுவல்லவோ பாண்டுவின் மைந்தர்களின் ஒற்றுமை.
0: மன்னா, என் தமையனே, எதற்கும் ஓர் எல்லை உண்டு. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்கள்? சூதினை நிறுத்த சொல்லுங்கள், நிறுத்த சொல்லுங்கள்.
1: விதுரா, என் நிலைமையினை உனக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? விதி தம்பி, விதி.
7: சரி சரி, அனைவரும் அமைதியாக இருங்கள். இந்த முறை நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் திரௌபதியை பணயம் வைக்கின்றேன்.

0: எங்களுக்கு இனி எங்கே வாழ்வு?
1: அப்புறம் என்ன தர்மா? நீங்கள் அனைவரும் எங்களது அடிமைகள். வாருங்கள், அடிமை சாசனத்தின் செல்வத்தை அபகரிப்போம், அனுபவிப்போம். முதலில் பாஞ்சாலியை சபைக்கு வர சொல்வோம்.
2: அதுவும் சரிதான், அப்படியாகட்டும். மன்னரின் மௌனம் சம்மதத்தின் அடையாளம். மருமகனே, நீ தொடர்வாய்.
3: என்ன சொல்ல, ஆனால் ஒன்று, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். மகாபாரத போர் வந்துவிட்டது என்ன பிதாமகரே?
4: உண்மை, உண்மை. கலகம் பிறந்தாயிற்று, நியாயம் நின்று நிதானித்துத்தான் வரும்.
1: நம் தேர்ப்பாகனை அனுப்பி பாஞ்சாலியை அழைத்து வர சொல்வோம். என்ன கர்ணா, சரிதானே?
5: காவலன் சென்று அழைத்தால் அம்மணி அவ்வளவு விரைந்து வந்து விடுவாரா? வேண்டாம், தம்பி துச்சாதனன் செல்லட்டும்.
1: அருமையான யோசனை. உன்னை நண்பராக பெற்றதற்கு பெருமை கொள்கிறேன் நண்பா, பெருமை கொள்கிறேன்.
6: அண்ணா, ஆணையிடுங்கள், அழைத்தென்ன தூக்கி கொண்டே வருகிறேன்.
1: துச்சாதனா, பாஞ்சாலி சபைக்கு வர வேண்டும். அடிமை பொருளாக பாஞ்சாலி உள்ளார் என்ற தகவலை தெரிவித்து விடு. உண்மை அதுதானே?
7: வல்ல சகுனிக்கு மாண்பிழந்த நாயகர் தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா? தம்மையே முன்னம் இழந்து முடித்து என்னை தோற்றாரா? நாயகர் தாம் தம்மை தோற்றபின் என்னை நல்கு உரிமை அவருக்கு இல்லை. புவி தாங்கும் துருபதன் கண்ணினான் நிலை சாய புழைத்தொண்டு சார்ந்திட்டால் பின்பு தாரம் உடைமை அவருக்கு உண்டோ?
6: எமது தமையனின் அடிமை பொருள் நீ. தமையனின் ஆணைப்படி சபைக்கு வர வேண்டும். வா
7: தம்பி. மாதர் சபைக்கு வரும் வழக்கம் இல்லை. நானே ஒற்றை ஆடையுடன் இருக்கிறேன். இந்த பகுதியை தாண்டி அந்த புறத்திற்கு கூட செல்லவில்லை. தம்பி, என் நிலையை தமையனிடம் கூறு.
6: என்ன கதை பேசுகிறாய்? வருகிறாயா?
7: இது தகாது. என்னை தீண்டுவதோ கூந்தலை பற்றுவதோ பண்பான செயலா?
6: எனக்கு எதுவும் தெரியாது.
7: கூந்தலை விடு, விடு.
6: என் தமையனின் விருப்பு உன்னை மன்றுக்கு கொண்டு வர வேண்டும். அவனாமை அதை நிறைவேற்றுகிறேன். வா, வா. இழுத்து.

0: விதித்து அருந்ததி பார்த்து வந்த பாஞ்சால நாட்டு மன்னன் மகள் பாண்டுவின் மருமகள். அஸ்தினாபுரத்து சபையில் ஒற்றை ஆடையுடன் நிற்றல் தகுமோ? நிறுத்தடா என்று சொல்ல எமது பாட்டனும் இல்லை, மன்னனும் இல்லை, ஏன் மந்திரிமார்களும் மக்களும் இல்லையே?
1: அம்மா, சூதில் உமது கணவர் விளையாடி தோற்று அனைத்தையும் இழந்து நிற்கிறார். சூதாடி வென்றவன் உரிமை கேட்கிறான், என்ன சொல்ல?
0: பிதாமகரின் பிதற்றல் வார்த்தைகளில் நிரம்பியுள்ள கௌரவர் பாசம் பாண்டவர்கள் மேல் இல்லையே? சொல்லுங்கள் அங்கதேசத்தரசே.
1: நீ வாதாடி வென்றுவிட இன்னொரு முறை சபையை கூட்ட வேண்டும். நீ சூதில் பெற்ற பணைய பொருள், இதன் விளைவு நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். அடிமை மேலாடை அணிதல் மரபல்லவே?
2: கர்ணனே சொல்லிவிட்டார், இனி அடிமைக்கதற்கு மேலாடை.
0: அப்படியா? அடிமையானவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் விரைவில் காண்பீர்கள். ஆபத்தை உணராதவர்களாகிவிட்டனர் எனது புருஷர்.
2: அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டார்கள்.
0: உதவிடும் எனது ஹரி உள்ளார்.
2: ஹரியும் வரமாட்டார், யாரும் வரமாட்டார்கள்.
0: இந்த மன்றத்தில் என்னை யாரும் இல்லை.
2: உனக்கு எதற்கு

0: நிறைந்திருக்கும் பரம்பொருளே,
1: மேலாட வேண்டாம்,
0: காக்க இங்கு
1: வேண்டாம்.
0: கண்ணா என்னை காக்க
1: கண்ணன் ஒருவது வரமாட்டான்.
0: கண்ணா
1: வரமாட்டான்.
0: உலகையே ஆளும் நாயகா, என்னை காக்க இங்கு வரக்கூடாதா? கண்ணா கண்ணா கண்ணா கண்ணா.

0: செய்கிறீரா? கீழுக்கு வந்து கொண்டே இருக்கிறதே, இது என்ன மாயம்? என் கை சோர்வடைகிறது, நான் களைக்கிறேனே. வருகிறது, இது என்ன புதிர்? என்ன செய்வது? வந்து கொண்டே இருக்கிறது ஆடை, ஒன்று புரியவில்லையே.
1: என்ன
0: புதிர்?
1: கண்ணா, கண்ணா, கண்ணா, கண்ணா, என் குல தெய்வமே, எங்களது மானத்தை காத்தவனே, கோவிந்தா, உன்னை வணங்குகிறேன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பாரதியின் பாஞ்சாலி நாடகம். எழுதியவர் முனைவர் எஸ் முத்துலக்ஷ்மி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் மன்னன் திருதராஷ்டிரனாக ஜான் பிரிட்டோ தம்புராஜ், மன்னனின் மகன் துரியோதனாக ஹரிஷ் பாபு, சகுனியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், துச்சாதனாக எம் ராஜசேகர், மன்னனின் தம்பி விதுரனாக கே ஞானவடிவேல், பாஞ்சாலியாக பி அபிராமி, தர்மனாக எஸ் கார்த்திகை தீபன், அர்ஜுனனாக எல்என்ஜி ரவிசங்கர், பீமனாக முத்துக்கருப்பன், நகுலனாக பிரகாஷ் ராஜ், சகாதேவனாக மீனாட்சி சுந்தரம், கர்ணனாகவும் பீஷ்மராகவும் சுரேந்திரகுமார் மற்றும் காந்தாரியாக எஸ் ஆர் கலா ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

மேடை நாடக பாடல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 5 மணி. ஆகாஷ்வாணி.

0: இருப்பது குட்டிஸ் நேரம். படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: என் பெயர் ரித்விகா நரேஷ்குமார்.

0: வணக்கம். என் பெயர் தியாஸ்தி. திருக்குதல்
1: திருக்குதல் என்றவர் திருவள்ளுவர்.
0: அப்புறம் உள்ளம் ஆய்வாளர் சொல்ல கட்டணாயர் பாண்டன்கோள் வாழன்வன் நச்சால் தொழார் எனின் மலரும் செய்யி நான் மானூர் சேர்ந்தார் இளமிசை நீது வாழ்வாள் நெறிதல் வந்தமே இளநீர் சேர்ந்தவருக்கு யாதும் விரும்பை இல.
2: வணக்கம். என் பெயர் நர்பவி மரிய.

0: வணக்கம், என் பெயர் அர்ஷத். குளிர்காலம் வந்ததுமே நடு நடனும் நாளே, கொடைக்காலம் வந்ததுமே சூடு சூடு என்றுமே, மழைக்காலம் வந்ததுமே மகிழ்ச்சி நாள வந்திருமே, வசந்த காலம் வந்ததுமே பூக்க பூக்க பூக்களுமே, பாட்டு பாட்டு மலமே என்றும் தொல்லும் கொண்டாட்டம் நானே, கொண்டாட்டம் நானே.
1: வணக்கம், என் பெயர் யஷ்வந்த். ஆத்தி சூடி ஆரம் செய்ய விரும்பு, ஆதுவது சினம், ஏழ்வது கரவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, உக்கமது கைவிடை, நிலத்திகளில் ஏற்பதி கிழ்ச்சி ஐயமிட்டுவன், ஒப்புரகு ஒழுகு ஓதுவது ஒளியில், அவ்வியாம் பேசு அக்கம் சுருக்கு.
2: வணக்கம், என் பெயர் நீரவ் பாபு. கஜானனம் பூதகணாத்தி சேவித்தம் கவித்த ஜம்பு பலசார் பக்திதம் உமாசுதம் லோக விநாச காரணம் நம்ம அம்மீக்னேஸ்வர பாத பங்கஜம்.

குருவே குருவே முத வணக்கம், பணிந்து சொல்றே தினம் உனக்கு. இறைவா இறைவா முத வணக்கம், எழுந்து

0: செவன் மாமலோ மாமலோ திட்டிக்கோ மாமலோ ஆக்கா மாமலோ தங்கையே மாமலோ உங்களுக்கு எந்தமா இங்கோ எங்கள் தன் ஒத்து தின்னலா.
1: வணக்கம், என் பெயர் சுஜித். நான் இப்போ உங்களுக்காக கதை சொல்ல போறேன். பென்சிலும் எரேசரும் பேசிட்டு இருந்துச்சு. பென்சில் எரேசர்கிட்ட சொல்லி, எரேசர் நான் தப்பு தப்பா எழுதுறேன், அடா நீ திருத்துற, அட எனக்கு கவலையா இருக்குன்னு பென்சில் சொல்லு. அப்போ எரேசர் சொல்லு, நீ திருத்தி முன்னேறி போனாலே எனக்கு மகிழ்ச்சி தான். இந்த கதையோட கருத்து வந்து எரேசர்னா நம்மளோட அம்மா அப்பா.
2: வணக்கம், என் பேர் மிதன் குமார். குளிர்காலம் வந்ததுமே கடகட நடுங்காமே, கோடை காலம் வந்ததுமே சுடு சுடவை இல்லைன்போமே, மழை காலம் வந்ததுமே மகிழ்ச்சி தான் வந்துடுமே, வசந்த காலம் வந்ததுமே பூத்து புழுக்கும் பூக்களுமே, பார்த்து பார்த்து மனமேங்கும் தொல்லு கொண்டாட்டம் தானே, தொல்லு கொண்டாட்டம் தானே.
3: என் பெயர் காணமுகை.

0: வணக்கம், என் பெயர் அருணிகா. ஆத்திச்சூடி ஆரம்சய விளம்பு ஆர்வல சிலம் இயல்வரு கரவு ஈவரு விளக்கு உடையமு விளம்பு ஊக்கம்பரு கைவிடு என்னது இவளு ஏப்பற இவழ்ச்சி ஐயமுத்துவன் ஒப்புரவு ஒழுக ஓவரு ஒளியை அவ்வயம் பேச அக்கம் சுருக்கே.
1: வணக்கம், நான் கனகதாரா. கொக்கு பாரு கரையிலே காத்திருக்க வெயிலே, எதுக்கிருக்கு கரையிலே மீனுக்கு தான் புரியல். நீரை விட்டு வெளியிலே மீன் துள்ளி வருகிலே, கொத்திக்குச்சி லபக்குன்னு மீனு கொக்கு வாயில்லை. மக்கு மீனு கொக்குடன் மல்லு கட்ட முடியல, ஏமாளி மீனு தான் இறையாளி போனதா. காத்திருந்து கடமைய கச்சிதமா முடிக்கணும், நீரை பார்த்து கொக்க போல நினைச்சதை தான் நடத்தணும்.
2: வணக்கம், என் பெயர் ஆர் தன்வந்த். பேசும் பள்ளிப்பை என்ற கருத்துள்ள கதையை உங்களிடம் சொல்ல போகிறேன். யாராவது ஸ்கூல் பேக் பேசுறது கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா கவனமா கேளுங்க. அன்று ஒரு நாள் ராகுல் என்ற குறும்புக்கார சிறுவன் பள்ளிக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தான். அப்போது அவனோட அம்மா, ராகுல் வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா என்றனர். அதற்கு ராகுல் சிரித்து கொண்டே, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்றான். ஆனால் அது ஒரு மிக பெரிய பொய், அவன் ஒரு பக்கம் கூட முடிக்கவில்லை. பிறகு அவன் பள்ளிப்பையை தூக்கி கொண்டு நடக்க தொடங்கினான். திடீரென்று ஒரு குரல் கேட்டது, பொய், அது ஒரு பொய் என்றது. அதை கேட்டோடனே ராகுல் சுற்றி பார்த்தான், ஆனால் யாருமே இல்லை. மீண்டும் அந்த குரல் கேட்டது, நான் தான் உன் பை பேசுகிறேன் என்றது. ராகுல் பதற்றத்தில், என்ன என் பை பேசுகிறதா என்றான். உடனே அந்த பை சிரித்து கொண்டே, இன்று முதல் நீ எப்போதெல்லாம் பொய் சொல்றியோ அப்போதெல்லாம் நான் எல்லாரிடமும் உண்மையை கூறுவேன் என்றது. அதை கேட்டோடனே ராகுல் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு ராகுல் பள்ளியில் ஆசிரியர், ராகுல் ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தாய் என்றனர். அதற்கு ராகுல், மேம், ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் மேம் என்றான். உடனே அந்த பை, இல்லை மேடம், அவன் தாமதமாக தான் எழுந்து வீடியோ கேம்ஸ் விளையாண்டான் என்றது. அதை கேட்டோடனே அந்த வகுப்பே சிரித்தது. அதான் அவமானமா இருந்தது. பிறகு மதிய உணவு வேலை வந்தது. அப்போது அவனுடைய நண்பர்கள், ராகுல் சாக்லேட் எடுத்துட்டு வந்தாயா என்றனர்.

0: அதற்கு ராகுல் பெருமையுடன், ஆமாம், நான் ஒரு பெரிய சாக்லேட் பெட்டியை எடுத்து வந்திருக்கேன் என்றான். உடனே அந்த பை, இல்லை இல்லை, இரண்டே ரெண்டு பிஸ்கெட் தான் எடுத்துட்டு வந்தான் என்றது. அதை கேட்டோனே அந்த வகுப்பே சிரித்தது. பாவம் ராகுல் என்றார்கள். மாலை நேரத்தில் ராகுல் அந்த பையிடம் கவலையுடன், இனிமே நான் பொய் சொல்லவே மாட்டேன் என்றான். பிறகு அடுத்த நாள் அவனுடைய அம்மா, ராகுல், வீட்டு பாடத்தை முடித்துவிட்டாயா என்றனர். அதற்கு ராகுல் உண்மையுடன், இல்லை அம்மா, ஆனால் முடித்து விடுவேன் என்றான். ஆனால் அப்போது அந்த பை பேசவே இல்லை. ராகுல் அந்த பையிடம், ஏன் இப்போது நீ பேசவே இல்லை என்று கேட்டான். அதற்கு அந்த பை, என்னால் நீ உண்மையை கூறினாய் என்றது. பிறகு ராகுல் அந்த பையிடம், என்னை உண்மையாக மாற்றியதுக்கு நன்றி என்றான். பிறகு ராகுல் நேர்மையாக வாழத் தொடங்கினான். ஆசிரியர் அவனை நம்பினார்கள், நண்பர்கள் அவனை மதித்தார்கள், பெற்றோர்களும் பெருமை பெற்றார்கள். எனவே நண்பர்களே, பொய் நம்மளை ஒரு நிமிடம்தான் காப்பாற்றும், ஆனால் உண்மை நம் ஆயுள் முழுவதும் நம்பிக்கை கொடுக்கும்.
1: வணக்கம், என் பெயர் சாஷ்வி. நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உட்டே உருகு. செலுத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செலுத்தும் எல்லாம் தலை. நன்றி மறப்பது நன்றி நன்றல்வு அன்றே மறப்பது நன்றி. தீனா சுட்டு பூன் உள்ளாதான் ஆளாதே, நாவினா சுட்டு வரு. ஒழுக்கம் விளப்பம் தரலாம், ஒழுக்கம் உயர்ந்து ஓம்பப்படும்.
2: வணக்கம், என் பெயர் பித்து. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்றில்லையே, பூச்சிமீன் வானிந்து வீழ்ந்திருந்த முறையில் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே.
3: வணக்கம், என் பெயர் ஏதஸ்தி. பாலும் தெளிதேனும் பாகும் பழுப்பும் இணையாகும் கலந்தோன நாள் தருவேன் கோலம்சை துங்க கைமோட்டு தூமணியே. நீ எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம் தஸ்மஸ்ரீ குருதே நமக சரஸ்வதி நமஸ்துப்யம் பரதே காமரூபிணி விஜயாரமம் பரிஷ்யாமே சித்தே பவதுமே சதா. நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜலம் சரதோமுகம் நரசிம்மம் விஷ்ணம் பட்லம் பட்லம் நா வித்யம் உருவாய் அருவாய் உலதாய் இரதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் துயிராய் கடியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருவாய் குகனே.
4: வணக்கம், என் பெயர் தன்யாஸ்ரீ. ஆட்டிச்சூடி அறம் செய்ய விரும்பு, டூ குட் திங்ஸ் ஆறுவது சினம் கண்ட்ரோல் யோர் ஆங்க இயல்வது கரவே ஹெல்ப் அடர்ஸ் ஈவரு விளக்கே டூ நாட் ஸ்டாப் சம் ஒன் ஃப்ரம் கிவிங் சேரிட்டி உடையது விளம்பே டூ நாட் போஸ்ட் அபவுட் யோர் செல்ஃப் ஊக்கமது கைவிலே நெவர் லூஸ் என்தூசியாசம் என்ஜகிழ்த்து இகழே லேர்ன் ஏவி சீசன் ஒன் டூ ட்ரீஸ் ஏற்பது இகழ்ச்சி நவர் பெக் ஐஎம் டு ஒன் ஷேர் your foot opravu olku be a good citizen oduvadu oliye never stop learning avyam pesel do not speak bad about others.

0: வணக்கம், நான் சாஸ்மிதா ஸ்ரீ. கிழக்கில் உதிக்கும் சூரியன், வானில் மிதிக்கும் சூரியன், வெளிச்சம் கொடுக்கும் சூரியன், வெப்பமங்கண்ட சூரியன், சிவப்பு நிறுத்த சூரியன், பிறக்கினான காலையில் வெண்மை நிறுத்த சூரியன், மாறுகினான இடையில் மேகமடையும் சூரியன், மீண்டும் நானே வந்துடுவானே, மீண்டும் நானே வந்துடுவானே.
1: வணக்கம், என் பெயர் மித்ரன். திருக்குறள் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கட்டதிரால் ஆய பயணன் கோல் வாலறிவன் நற்றால் தொழாரினின் மலம்சேகன் மானடி சேர்ந்தார் நிலிம்சை நீது வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யானும் இரும்பே இல்லை. நன்றி மறப்பது நன்றென்று நன்றாளது அன்றே மறப்பது நன்று. அடக்கம் அமுதலுள் உய்க்கும் அடங்காமை ஆறிலுள் உய்த்து விடும். இதில் சேர் இருவனியும் சேரா இதைவரன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவுமலை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்துல் எல்லாம் தலை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்காவன் தற்று. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். யாகாவராயணம் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறகு.
0: வணக்கம், என் பெயர் விஸ்வதே. ஒரு அழகான கிராமம், கிராமத்தில் குப்பை நூற்றம் வந்துட்டு வந்தார் ஆடு மிக்கவே. அவருக்கு ஒரு மகன், என் பேர் சுப்பு. ரொம்ப ரொம்ப தோம்பி துடுத்துன்னு இருப்பான், அப்போ தொலைபிச்சு கேட்க மாட்டான். ஒரு நாளருக்கு ஊருக்கு போட வேலை இருந்துச்சு. குப்பன் சுப்பு கூப்பிட்டு நீ தான் ஆடுங்களாம் பத்தமாக பார்த்துணுன்னு சொல்லிட்டு போனாடு. பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் தான் உங்கள் அம்மா திட்டினாங்க, நீ தான் பண்ணணும்னு நான் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில் ஆடுங்களை அடிச்சிட்டு போனான். ஆடை மேய்ச்சிட்டு உட்காந்துருந்தான். பக்கத்தில் கொஞ்ச பேர் வேலை செஞ்சுனாங்க. எப்படி திட்டம் பண்ணலான்னு புளிய புள்ளின்னு கத்தனேன். தானும் ஓடி வந்து எங்கள் புளி எங்கள் புளின்னு கேட்டாங்க. சும்மா தண்ணு தெடிச்சான். அடுத்த நாள் காலையில் ஆடுங்களை அடிச்சிட்டு போனான். ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துருந்தான். அங்கேயும் புளி புள்ளின்னு கத்தனேன். அதுமே ஓடி வந்து எங்கள் புள்ளி எங்கள் புள்ளின்னு கேட்டாங்க. தும்மா தண்ணு திடித்தான். அடுத்த நாள் காலையில் ஆடுங்களை அடிச்சிட்டு போனான். அங்கேயும் கொஞ்ச பேர் வேலை செஞ்சாங்க. ஆடு மேய்ச்சிட்டு உக்காந்துருந்தான். உண்மையை புளி வந்துச்சு, புளி புள்ளியும் கத்தனான். ஆவன் கண்டுக்கல புளி ஆடுங்களாம் கட்டி சாப்பிட்டுச்சேன். அடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனேன். உங்கள் அம்மா எது கருன்னு கேட்டாங்க. என்ன புள்ளி ஆட்டை கட்டி சாப்பிட்டுச்சுமான்னு சொன்னான். அதுக்கு நான் போய் சொல்லிட்டேன், இந்த உண்மை தான் யாரும் நம்ப மாட்டாங்க தானாங்க. பண்ண மட்டும் குட்மாய மாடிட்டான். குப்பன் வந்துட்டாரு சுப்பு குட்மாய் நம்ம ஆனதை பார்த்து ஹாப்பி ஆயிட்டாரு. போய் சொல்லிட்டு எந்த உண்மை தரமா யாரும் நம்ப மாட்டாங்க.
2: வணக்கம், அன்பைய டாக்டர் சிவன்யா. ஆதி சூரி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினா எழுபது கடவுள் விளக்கல் உடையது விளம்பு உக்கமது கைத எண்ணிக்கல் ஏப்பதிகழ்ச்சி ஐயமைத்து ஒப்புரவு உலகு ஓதுவது ஒளிய அவ்வியம் பேச அக்கம் சுருக்கே.
3: வணக்கம், என் பெயர் ரச்சிதா. மனதில் உறுதி வேண்டும், வாக்கி நிலை இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், இறுங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மேய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரன் நிலை பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுட வேண்டும், வானங்கம் இங்கே தென்பட வேண்டும், உம்மை நின்றிட வேண்டும்.

0: வணக்கம். எங்க பேர் சாய் கிருஷ்ணா. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கோள் வாழறிவன் நற்ற தொழரெனின் மலர்மிசை எண்ணினால் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமே இல இருள்சி இருவனையும் சேரா இறைவன் பொருள்சி புகழ் புரிந்தார் மாற்று பொறிவாயில் ஐந்துவித்தார் பொயிற்றி ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் தனக்குமே இல்லாதால் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அழுது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீந்தல் அழுது கோரில் பொடியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கால் தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று பொய்ப்பின் விண்ணீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்று பசி அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர் வளர் உண்கண்ணீர் பூசல் தலும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
1: வணக்கம். என் பெயர் கிருத்தி. உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல போறேன். அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் தூங்கி கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி சிங்கத்தின் மேல் ஓடி விளையாடி இருந்தது. சிங்கத்துக்கு கோபம் வந்து எலியை தன் கையில் பிடித்தது. எலி பயந்து நடுங்கி, அரசியை என்னை மன்னித்து விடுங்கள், என்னை விட்டு விட்டால் உங்களுக்காக வந்து நிச்சயம் உதவி செய்வேன் என்று கெஞ்சியது. சிங்கத்துக்கு சிரிப்பு வந்தது. இது சிறிய எலி எனக்கு எப்படி உதவ முடியும் என நினைத்து எலியை விட்டு விட்டது. சில நாட்கள் கழிந்து வேடபாரவன் விருத்த வழியில் சிங்கம் சிக்கி கொண்டது. சிங்கமாம தக்கேப்ப முடியாமல் சத்தமாக கர்ஜனை செய்தது. அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே ஓடி வந்து தன் கூர்மையான பற்களால் பலியை கடித்து குதியது. சிங்கம் தப்பியது. அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பனாய நெறி யாரையும் அவர்கள் உருவத்தை வைத்து குறைய பாகம் எடுப்பிடக்கூடாது. சிறிய உயிரும் பெரிய உதவி செய்யும்.
2: வணக்கம். என் பெயர் தன்வி.

0: ராஜாய வித்மஹி வைத்யராஜாய தீமஹி தன்னோ தன்வந்த்ரி பிரச்சோதயாத்.
1: வணக்கம், என் பெயர் துருகிருஷ்ணனஸ். ஆட்டி சூரி படம் செய்ய விரும்பு. 6வது சினம், 7வது கரவில், 2வது விளக்கில், உடையாறு விளம்பில், ஊக்குவாறு கைவிடல், எண்ணேற்று இகழில், ஏப்படு இகழ்ச்சி, ஐயமித்து உன் ஒப்புவாறு ஒழுகு, ஓடுவது ஒளியல், அவ்வியம் பேசேல், அக்கம் சுடக்கேல்.
2: இதுவரை படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டோம். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் பி வேலாயுதம் குழுவினர் வழங்கும் போகவதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து கேட்கலாம்.

0: கற்பக விருட்சம் போன்ற அற்புத சபையிலே வந்தவர் அபிதானம் யார் என்று புரிகிறதா?
1: விளக்கமாக சொன்னால் தெரியும் ஐயா.
0: பாண்டு மகாராஜாவிற்கும்
1: குந்தமா தேவிக்கும்
0: பிறந்த பஞ்சபாண்டவர்கள் நாங்கள்.
1: நீங்கள்
0: பஞ்சவரின் தலைவர் அடியேன் தர்மபுத்திர மகாராஜா என்று சொல்வார். அப்படி இருப்பினும் தந்தை இறந்து சொர்க்கம் சேராத காரணத்தால் ராஜசூழியாக வேள்வி செய்ய வேண்டும் என்று நாரதர் அறிவுரை. ஆகையினால் திக்கு விஜயம் செல்ல வேண்டும் செல்வம் திரவியம்
1: சேகரிக்க வேண்டும்.
0: ஆகையினால் என்னுடைய தம்பி பீமசேனனை அழைத்து வா.
1: அப்படியே ஐயா.

0: அடியேன் பஞ்சாப் ஆண்டவர்களே, தருமருக்கு நேர் இளையோன்
1: இளையோன்
0: பீமச்சேனன்
1: அப்படியே
0: இருந்தாலும்
1: இருந்தாலும்
0: அதிகாலை எழுந்து

0: பீமச்சேனன் வணங்குகிறேன் அண்ணா.
1: தம்பி பீமச்சேனா.
0: அண்ணா,
1: வாடி வாடி சிரஞ்சியாக வாழ வேண்டும்.
0: அப்படியாகட்டும் அண்ணா. இன்றைய தினம் என்னை அழைத்த காரணம் சொல்லுங்கள் அண்ணா.
1: தந்தை இருந்து சொர்க்கம் சேராத காரணத்தால்
0: காரணத்தினாலே
1: ராஜசுவையாக வேள்வி செய்ய வேண்டும்.
0: வேள்வி செய்ய வேண்டும்.
1: அதற்குண்டான பொருட்கள் நம் கரத்தில் இல்லை.
0: அதனால்
1: ஆகையினால் திக்கு விஜயம் சென்று திரவியங்களை பெற்று வர வேண்டும்.
0: இப்போதே புறப்படுகிறேன் அண்ணா. அந்த மண்ணு மின்னுமே குண்டு கலங்கிடே.
1: என்னதான் இருந்தாலும் பீமசேனன் சென்று விட்டான். இளையவன் இருக்கிறான் அர்ஜுனன். அவனை அழைக்காவிட்டால் கோபம் கொள்வான். நான் அழைத்ததாக அவனை அழைத்து வைப்பா.
2: அப்படியே விட்டும் ஐயா. அறம் உயர வேண்டும் என்ன தோழி. திரௌபதிக்கு விரதம் தீர்த்த வீர வில் விஜய ராஜனும் அர்ஜுன் கொள்வாதானியே. மாதவன்
3: ஐயா,
2: வந்தவர் யார் என்று தெரிகின்றதா?
3: விளக்கமாக சொன்னால் அல்லவா புரியும்.
2: பஞ்ச பாண்டவர்கள் இவர்கள்.
3: ஆகட்டும்.
2: பாண்டவர்கள் நடுவனானே அடியே அர்ச்சுன பெருமான்.
3: தெரிந்து கொண்டேன் ஐயா.
2: பெருமான் பட்டு எல்லாருக்கும் வந்துருமா?
3: வராதுங்க.
2: யார் யாருக்கு வரும்?
3: யார் யாருக்கு?
2: முதற் கடவுள் விநாயக பெருமான்.
3: விநாயக பெருமான்.
2: அவருடைய தம்பியா விளக்கூடிய முருகப்பெருமான்.
3: ஆமாங்க.
2: அவர்கள் இருவரையும் மீண்டெடுத்த சிவபெருமான்.
3: ஆமா.
2: அப்படி சிவபெருமான் திருவடியையும் திருமுடியும் கண்டதினால் அடியே அர்ச்சுன பெருமான் அப்படி வருகின்றான்
3: என்றால்
2: யாருக்கு சிவனா வாழ்ந்து வருகின்றேன்? துரோணருக்கே சிவனா வாழ்ந்து வருகின்றேன்.
3: துரோணர் குரு.
2: ஆமா, துரோண குரு. அவர் சிவனா வாழ்ந்து வந்தாலும் இன்றைய தினம் என்னை தேடி ஓடோடி வருகின்றார்.
3: அண்ணா வரும்படி உத்தரவுங்க.
2: அப்படி அவர்
3: ஆகட்டும்.

0: தம்பி அர்ஜுனா, உலகத்தின் நல்ல பேரும் புகழும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். அப்படி இருந்தாலும் தந்தை சொர்க்கம் சேர வேண்டும்.
1: உண்மைதான்.
0: பொன்பொருள் தேவைப்படுகிறது.
1: உண்மைதான்.
0: திக்கு விஜயம் அண்ணன் சென்றிருக்கிறான்.
1: சென்றிருக்கின்றான்.
0: நீயும் சென்று வாயேனப்பா.
1: அண்ணா, நான் மட்டும் போகட்டுமா?
0: அப்படி இல்ல, எல்லாவற்றிற்கும் சிறந்த வழிகாட்டியாக விளங்கக்கூடிய பகவான் கண்ணனை அழைத்து செல்லப்பா.
1: யாரே?
0: எம்பெருமான் நாராயணனை.
1: அண்ணா, அவரை நான் கூட கொண்டு போனமா? நான் எப்பேற்பட்ட வீரன்? எனக்கு இல்லாத வீரம் அந்த கண்ணனுக்கு இருக்கின்றதா?
0: ஏனப்பா, கண்ணன் இல்லையே காண்டிபன் இல்லை, காண்டிபன் இல்லையே கண்ணன் இல்லை என்று இந்த உலகம் புகழ்கிறது. எப்பொழுதும் கண்ணனை நினைப்பாயே. ஏன் இன்று தினத்திலே அவரை ஏசுகிறாய்?
1: ஏன் என்றால், நேற்றைய தினம் சென்றோம். சென்ற இடத்திலே சராசந்தன் இடத்திலே சண்டையிட்டோம். அந்த நேரத்தில் சராசந்தன் ஆனவன் என்னை கேவலம் மசக்கம் சொல்லக்கூடிய கொசு என்று தெரிவித்து விட்டான். அதை பார்த்தான் கண்ணன். பார்த்து வெறுமன் இருக்கலாம், சிரித்து விட்டாரே. அவருக்கு எனக்கும் ஒத்து வராது. ஆகையால் அவர் உதவி தேவையில்லை. வேண்டுமென்றால் நான் மட்டும் செல்கின்றேன்.
0: சரி அப்பா, போய் வரும்.
1: அப்படியாடு வாண்ணா, நான் சென்று வருகின்றேன்.
2: பஞ்சமற்ற தூயன் யான்

0: பகவானி
1: மாதவா
0: ஓடோடி வருகின்றேனே.
1: நமது நவரச்சன கஜிதம் பொருந்திய திருக்கோயில் வாயற்படி கண்பதாக வெகு ஜாக்கிரதையா காவல் புரிந்து வருகின்றனையா?
0: சர்வ ஜாகதகரம் பகவானே,
1: நம்மை அடைந்த பக்தவாத பாகவத கோஷ்டிகளுக்கு ஏதேனும் இடுக்கல் உண்டோ?
0: எந்த இடுக்கல் கிடையாது பகவானே, எல்லாம்
1: ஒரு குறையும் கிடையாது,
0: எல்லாரும் சார் போட்டுறாங்க.
1: உனக்கு எதனா குறை இருக்குதா?
0: நிறைய குறை வருது சாமி.
1: உன் குறையை அப்புறம் கேட்கிறேன். அப்படி இருந்தாலும்
0: ஏன் சாமி,
1: ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியிலே அம்மான் ஏற்படுத்திய சிறையிலே நான் கண்ணனாக அவதாரம் செய்து இந்த பூமி பாரத்தை தீர்க்க, கண்ணனாக நான் அவதாரம் செய்தாலும் பாண்டவர் சகாயன் என்ற ஒரு பட்டம் இருக்கிறது.
0: பட்டம்
1: பாண்டவர்களுக்காக என்றுமே சகாயனாக வாழ்ந்து
0: வருகிறேன்.
1: அப்படி இருந்தாலும்
0: இருந்தாலும்
1: என் உடனே இருக்கக்கூடியவன் அர்ஜுனன்,
0: அர்ஜுனன்
1: அர்ஜுனனை காண வேண்டும். புறப்படு போகலாம்,
0: புறப்படுங்கள்.
1: மாதவன்,
0: ஐயா
1: அர்ஜுனன் நான் வரும்படியாக அழைத்து வா.
2: ஆகட்டும் ஐயா. ஐயா
0: மாதவன்,
2: பகவான் வரும்படி உத்தரவு.
0: நம்மள திக்குவே செய்கின்றோம், பகவான் அருளே தேவையில்லை நம்மளுக்கு. ஆகையால் தனியாக புறப்படுவோம், புறப்படு போகலாம்.
2: போய் அர்ஜுனா.
0: யார் யாரு
2: பார்த்தால் தெரியவில்லையோ?
0: யார்
2: என்னை தனியை விடுத்து எங்கயா போற?
0: போகும்போதே எங்க போறன்னு கேக்குறிய? போற காரி உருடுமாயா?
2: தத்துவலாம் அதிகமாக பேச வேண்டாம் அர்ஜுனா.
0: அத்தன் மேல வருகின்றீரே, போகும்போதே வரைய இந்த காய் உருடுமா? அது
2: அப்படி இல்ல, இந்த வழியாக செல்கிறாயே அந்த வழியா போகாதே, உனக்கு தீங்கு விளையும்.
0: யோ உனக்கு ஏன் மீன் வார்த்தை?
2: அப்போ என்ன அழைக்க மாட்டாய்?
0: அழியா வீட்டுக்கு நீயோ நுழைய போலே.

0: ஒரு வீட்டுக்கு அழியா வீட்டுக்கு நுழையா சம்பந்தி போல உன்னை கூப்பிட்டேன் நானு.
1: உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் தானே உன்னை காக்க வேண்டும்.
0: என் தந்தை இறந்தார், அவருக்கு ராஜசம் செய்ய போகின்றோம். ஆகையால் பொன்புரை திருத்தலாம் என்று நான் சொல்கின்றேன். உன்னை யார் யா கூப்பிட்டது?
1: என் தங்கையின் குங்குமம் நிலைக்க வேண்டுமே அர்ஜுனா.
0: யோ, உன்னை நான் கூப்பிடல, என் கூட வராதன்றேன்.
1: நான் வருவேன்.
0: வரக்கூடாதுன்றேன்.
1: சரி வரல, இனி முதற் கொண்டு என்னை அழைக்க மாட்டாயே.
0: அழைக்க மாட்டேன்.
1: சத்தியமா?
0: சத்தியமாக.
1: உண்மையா?
0: உண்மையாக.
1: சரி போய் வா, போய் வா.
0: நீ போயா, நான் கிளம்புறேன்.
2: அர்ஜுனன்
0: பொன்பதை திரட்ட வேண்டும். புறப்பட போகலாம், புறப்பட.

0: சொல்லுங்க ஐயா.
1: அடியான் யார் என்ற விளக்கம் தெரிகிறதா?
0: விளக்கமா சொன்னால் விளக்கம் தெரியும், எல்லோருக்கும் தெரியும் ஐயா.
1: இந்த பாதாள உலகத்தை ஆளக்கூடிய பாதாள
0: அரக்கன்.
1: அப்படி இருந்தாலும் அரக்கர் குணம் இரக்கமற்ற செயலை செய்வது அரக்கர் குணம்.
0: அரக்கர் குணம்
1: அப்படியானால் என்னை மிஞ்ச இந்த உலகத்தில் எவராவது இருக்கிறாரா?
0: யாரும் இல்லை.
1: ஏனென்றால் என்னிடம் பலத்தை பலம் இருக்கிறது. என்னை வெற்றி பெற எவனுமே கிடையாது.
0: என்னை
1: கேள்வி கேட்க ஒருவரும் அல்ல, தனக்கு நிகர் எவரும் இல்லை என்று இந்த பாதாள உலகத்தை ஆட்சி செய்து
0: வருகிறேன்.
1: யாராகிலும் உள்ளே வந்தால் என் அனுமதி இல்லாமல் விடாதே. மற்ற உலகத்தை சேர்ந்தவர் நம் உலகத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது. அப்படி நுழைந்தால் உடனே எனக்கு தகவல் தெரிவிப்பார். புறப்படு
2: வந்துவிட்டோம்.

0: வெளிப்புறம் தோற்றத்தை பார்த்தாலே இவ்வளவு அழகா
1: இருக்கிறது,
0: உள்ளே போய் பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்.
1: ரொம்ப அழகா இருக்கும்.
0: ஆகையால் புறப்பட்டு போகலாம், புறப்பட்டு போகலாம்.
1: அவனை
2: சிறைபிடிக்கிறேன்.
0: ஐயோ, நான் யாரு சொல்ல வேண்டுமா?
2: ஆமாம்,
0: நான் எதற்காக வந்திருக்கேன் தெரியுமா?
2: எதற்காக வந்தாய்?
0: பொன்பொருளை திரட்ட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன்.
2: பொன்பொருளை திரட்டவா?
0: ஆமா.
2: யார் அனுமதியுடன் இந்த நாட்டில் நுழைந்தாய்?
0: யார் அனுமதி கேட்க வேண்டும்? நான் யார் தெரிகின்றதா?
2: யாரு?
0: நான் தான் பஞ்சாப் பாண்டவர்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் பொறுமைசாலிகள் திறமைசாலிகள் சொல்லக்கூடிய பஞ்சாப் மூர்த்திகளில் நடுவனான அரியர் அர்ஜுன பெருமான்.
2: அர்ஜுனன்?
0: ஆமா.
2: வந்த நோக்கம்
0: பொன்புரை
2: திருட்டலாம்.

0: என்னிடத்திலே அடிபட்டு சாகாதே. காளிகா தேவிக்கு நரமனிதர்களை பலி கொடுப்பது வழக்கம். உன்னை நானே கொள்கிறேன். ஆனால் இப்போதே காளிகா தேவிக்கு பலியிட உன்னை சிறைப்படுத்துகிறேன். காவலன், இவனுக்கு விலங்கை போட்டு பாதாள சிறையிலே தள்ளுங்கள். இன்னும் அரச குமாரர் வருவார், அனைவரை சிறைபிடித்து காளிகா தேவிக்கு பலி கொடுக்கலாம். விலங்கை போடு அவன் கையிலே.
1: ஆண்டவா, என்ன செய்வேன் தெரியவில்லையே. பகவான் வார்த்தையை மறுத்து வந்துவிட்டேன். இந்த பாதாள உலகத்திலே பாதாள அரக்கன் என்னை சிறையிட்டுவானே. பகவான் அருள் இருந்தால் காப்பாற்றி விடுவார். எந்த முகத்தோடு அவரை அழைப்பேன்? இருந்தாலும் எனக்கு துணையாக வருவது பகவான் மட்டும்தான். ஆகையால் பகவானை துதி செய்தால் கட்டாயம் என்னை காப்பாற்றுவார் என்று தெரிகின்றது. ஆகையால் பகவானையே துதி செய்வோம்.

0: உன்னை வேண்டாம் என்று விடுத்து வந்து விட்டேனே, என்னை காப்பாற்ற யார் வருவா ஐயா?
1: அடப்பாடு பாவி அர்ஜுனா,
0: பகவானே
1: எந்த நேரத்திலும் என்னை அடைக்க மாட்டேன் என்று சொன்னாயே
0: பகவானே,
1: தற்போது எங்கையா போனது உன்னுடைய வீரம்
0: பகவானே? இந்த அசுரன் கையில் மாட்டிக்கொண்டு அகப்பட்டுக் கொண்டேன் ஐயா. மாமா, என்னை காப்பாற்ற உன்னை விடுத்தால் வேறு யார் இருக்கின்றார்கள்?
1: ஏற்கனவே 363 ராஜகுமாரர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார்.
0: உண்மைதான் மாமா.
1: உன்னையும் சேர்த்து நேற்று வந்து போனதுக்கு என்னையும் கொல்வான்
0: மாமா.
1: ஆகையினால் அவளை கொல்ல வேண்டும்
0: என்றால்
1: சுலபமாக முடியாது.
0: முடியாது.
1: அவன் கரத்தில் சிவசக்கரம் இருக்கிறது.
0: இருக்கின்றது.
1: பாதாள அரக்கனின் மகள்
0: மகள்
1: போகவதி இருக்கிறார்.
0: உண்மைதான் மாமா.
1: அவளை திசை திருப்பி,
0: மிகவும் அழகாக இருக்கின்றார்.
1: நீ பெண் ரூபத்தில் சென்று
0: சென்று
1: விஜயாம்பலாக சென்று அவன் கரத்தில் இருக்கும் சிவசக்கரத்தை வாங்கி கொண்டு வா.
0: மாமா,
1: அவன் கதையை நான் முடிக்கிறேன்.
0: மாமா, அவனை கொல்வது பிறகு இருக்கட்டும். மாமா, முதலில் போகவதியான மிகவும் அழகாக இருக்கின்றார். எப்படியாகிலும் நேசித்த போக

0: கண்டேன், அவள் மீது மோதம் கொண்டேன். எப்படியாயும் அந்த பெண்ணை என்னும் சேர்த்து வை மாமா.
1: முதலில் அந்த 363 ராஜகுமாரர்களை சிறைமீக்கலாம், அந்த அரக்கனை அடிக்கலாம், பிறகு திருமணம் முடிக்கலாம்.
0: மாமா, அந்த பெண்ணும் இல்லை என்றால் அவிடுவேண்டி அந்த பெண்ணும் இல்லை என்றால் அவி விடுவேன் தப்பாவி. மாமா
1: சொல்லையா அர்ஜுனா,
0: பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் அந்த பெண் மீது மோகம் கொண்டேன்.
1: நான் வந்த வழியை திரும்பி பார்த்து சென்று,
0: ஐயோ மாமா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் மாமா.
1: நான் முடிக்கிறேன், நீ சென்று சிவசக்கரத்தை கவர்ந்து வா.
0: அப்படியாகட்டும் மாமா, உன் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டோ? அப்படியா சென்று வருகின்றேன்.

0: வணக்கம். யார் இங்கே?
1: ஐயம்மா சொல்லுங்களம்மா.
0: சபை வர்ணர் சபை சபையும் என்பதாக வந்திருக்கின்றேன்.
1: ஆமா,
0: இலக்கம்
1: வேகமாக சொல்லுங்கள் தாயே.
0: சொன்னால் அல்லவா புரியும்.
1: ஆமா
0: அஞ்சு.

0: ஒரே மகள் ஒப்பற்ற மகளாக பிறந்து யாதொரு குறையும் இல்லாமல் மாதவனின் நாமதேயம் படைத்து சீரும் சிறப்புமோடு தந்தையார் கன்னியாமடம் ஒன்று அமைத்து
1: அமைத்து
0: அதிலே வாழ்ந்து வருகின்றன. அப்படி இருந்த
1: பொழுதும்
0: ஓடி வர காரணம்
1: உன் தந்தை வரும்படி உத்தரவு
0: புறப்பட்டு
1: சென்று
0: அப்பா
2: அம்மா
0: தான்

0: அப்பா
1: அம்மா,
0: அது விரைவாக அழுத்த காரணம்
1: பகவதி நல்ல முறையாக வாழ வேண்டும்.
0: வரகட்டும் அப்பா.
1: அப்படி இருந்தாலும் அனுதினமும் சிவபூஜை செய்வது வழக்கம்
0: அப்பா.
1: தோழி பெண்களுடன் சேர்ந்து சிவபூஜை செய்து வருவாய். உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன்.
0: அப்பா, நான் சிவபூஜை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய சிவசக்கரத்தை கொடுத்தீர்களானால் சிவபூஜை செய்துட்டு வரும்பா.
1: சிவசக்கரமா?
0: ஆமாம் அப்பா.
1: அம்மா, வேற ஏதாவது கேட்டாலும் பரவாயில்லை, என் உயிரானது அந்த சிவசக்கரத்திலே இருக்கிறது.
0: அப்பா,
1: அந்த சிவசக்கரத்தை கொடுத்தால் அந்த சிவசக்கரத்திற்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் என் உயிரே போன மாதிரி. அம்மா,
0: அப்பா பூஜை செய்து விட்டு பத்திரமாக கொண்டு வரம்பா, ஆபத்து இல்லாமல்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: என் உயிருக்கும் மேலான மகள் நீ. நீ கேட்டு நான் தராமல் இருப்பேனா? இதோ தருகிறேன், இந்த சிவசக்கரத்தை பெற்று பூஜை செய்து மீண்டும் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும்.
0: வரகட்டும் அப்பா,
1: புறப்படுங்கள்.
2: மாதவன் பார்த்தனையா?
3: என்ன
2: அந்த பாதாளகனை கொல்ல பகவானிட்டு தோழி வேடம் கொண்டு அந்த போகவதம்
3: சென்று
2: அந்த சிவ சக்கரத்தை கவர்ந்து விடும்படியாக உத்தரவிட்டார். இதோ நீராடுகின்றார்கள் போகவதியானவர்கள். அந்த நேரத்திலே அந்த சக்கரத்தை கவர்ந்து பகவானை பார்க்க வேண்டும்.
3: புறப்படும்.
4: என் மாமா கட்டளை பிரகாரம் இந்த கோலம் பூண்டு போகவதியுடன் சென்று சிவசக்கரத்தை பெற்று வரும்படியான என் மாமா
3: கட்டளையிட்டார்.
4: அது பிரகாரம் பின் வேண்ட போது தோழியாக செல்கின்றேன். சென்று காண்போம்.
0: சொல்லுங்களா, தந்தையிடம் சிவசக்கரத்தை பெற்று வந்து விட்டோம்.
4: ஆமா,
0: ஆனால் பூஜை செய்ய வேண்டும் அல்லவா?
4: ஆமா.

பார்த்திருக்கின்றேன், பேசியது கிடையாது.

0: புறப்படு போகலாம், புறப்படு போட.
1: ஐயா, நாங்களோ பெண்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் யார்? ஏன் இந்த பூஜைக்குள் வந்தீர்கள்?
0: நான் யாருன்னு தெரியவில்லையா?
1: யாருன்னு தெரியவில்லையே.
0: இருந்தால் நான் தான் பஞ்சாப் பாண்டல் நடுவனானே அடியான் அர்ஜுன பெருமான்.
1: அப்படி இருந்தாலும் இது ஒரு கன்னிகா மடம்,
0: உண்மைதான்.
1: தனிமையாக இருக்கக்கூடிய இடம், இங்க ஆடவர்கள் வரக்கூடாது ஐயா.
0: இருந்தாலும் நான் வந்திருக்கின்றேன். உன்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா?
1: எப்படி இருக்கின்றது?

0: ஐயா,
1: இவளை பார்த்தவுடனே இவள் மீது மோகம்
0: கொண்டேன்.
1: இவளை எப்படியாக சேர வேண்டும்? இதற்கு யார் வர வேண்டும்? பகவான் வந்தால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் இவனுடைய தந்தையோ அரக்கன் கொடிய சிறையில் இருந்தான், பகவான் காப்பாற்றினார். இப்போ கல்யாணம் கொண்டு வந்து பாக்குறேன்.
2: அர்ஜுன மகாராஜனே,
1: ஐயா
2: நாம் வந்த வேளை சிவசக்கரத்தை கவர்ந்து செல்ல,
1: அது பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இந்த வேலை நடக்கட்டும்.
2: எப்பவுமே பெண்கள் மீது ஆசை வைத்தா போற வேலை உருப்படாது. அதனால நேராக இந்த சிவசக்கரத்தை எடுத்து சென்று பகவான் கண்ணன் இடத்திலே கொடுத்தால் மற்றவற்றை அவர் செய்வார்.
1: இந்த வேலை அப்பா சொர்க்கம் போனா போறார், போவாடி போறார். எனக்கு தேவை கல்யாணம் பண்ணணும்.
2: எத்தனை பெண்கள்
1: மீது முகம் கொண்டேன் பகவான்.
2: அரசே, நான் சொல்வதை கேளுங்கள். எத்தனை பெண்களை உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்? இந்த பெண்ணை அவர் உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார். சிவசக்கரத்தை எடுத்து பகவான் இடத்துல கொடுக்கலாம்.
1: முதல் கல்யாணம் முடிட்டோம், பிறகு சக்கரத்தை உடைக்கிறோம். பகவானே,
2: என் வார்த்தை கேட்க மாட்டீங்களா?
1: யார் வார்த்தை கேட்க முடியாது பகவானே.
3: அர்ஜுனா,
1: பகவானே, நீங்கள் தெரிவித்த பிரகாரம் இந்த சிவசக்கரத்தை கொண்டு வந்து விட்டேன்.
3: சரி,
1: பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அரக்கன் கதையை.
3: அப்படி இருந்தாலும் 363 ராஜகுமாரர்களை சிரமிக்க வேண்டும்.
1: உண்மைதான்.
3: அந்த சிவசக்கரத்தை உடைத்தால் முழு பலமும் போய்விடும் பாண்டால அரக்கனுக்கு.
1: உண்மைதான்.
3: ஆகையினால் சிவசக்கரத்தை உடைத்து அவனுடன் யுத்தம் செய்து அவனை கொன்று வா, பிறகு திருமணம் முடிக்கிறேன்.
1: உண்மையாக திருமணம் செய்து விடுவீர்களா? கட்டாயமாக.
3: கண்டிப்பா.
1: அப்படி ஆகட்டும். இப்போதே புறப்படுகின்றேன் அந்த அரக்கனை.
2: என் மகளிடத்திலே கொடுத்தேன் சிவசக்கரம்.
1: உண்மைதான்.
2: அது எப்படி உன்னிடத்திலே வந்தது?
1: அந்த தோழி பெண்ணாக வந்தது நான் தானே.
2: ஒரு பெண்ணாக வேடமிட்டு ஏமாற்றி என் மகளை மழக்கி அந்த சிவசக்கரத்தை கவர்ந்து வந்தாயே.
1: உண்மைதான்.
2: வாடா, நீயா நான் பார்த்து
1: வாடா. நீயா பார்க்கலாம்.

0: அர்ஜுனா அந்த அரக்கனை கொன்று விட்டாயா?
1: அசுரனை கொன்று விட்டேன்.
0: அந்த ராஜகுமாரர்களை சிறை மீட்டுவா?
1: சிறை மீட்டு விட்டேன்.
0: அப்படியாகட்டும். தங்கா போகவதி,
2: சொல்லுங்கள்.
0: தந்தை இல்லாத காரணத்தால்
2: காரணித்தினால்
0: நானே முன்னின்று திருமணத்தை முடிக்கிறேன்.
2: ஆகட்டும்.
0: இவன் தான் வளையாவில்லை வளைத்த அர்ஜுனன்.
2: ஆகட்டுங்க.
0: திருமணம் ஆகட்டும். கெட்டி மேளம்,
1: கெட்டி மேளம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிஹரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின் அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைகாணம். 10:00 ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சியில் ஹிண்டல் பின்சே அவர்களின் கயால் காயன். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டில் 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் கே வேல்முருகன். 7:50 செய்தி கதம்பம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வ தர்ப்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகாணம். நாளைய நிகழ்ச்சிகள் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு தில்லை வனம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம். தரிசு நிலம் நாளைய விளை நிலம். எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலம். சென்னையில் எல்னினோ தாக்கம். எஸ் சுந்தரமூர்த்தி எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் வள்ளலூர் ஆர் சிவக்குமார் அவர்கள். 9:00 அரங்கசையில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு. ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின். கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. அதனைத் தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல். வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதான் மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. சமையல் கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம். பிற்பகல் 2:40 ஹிந்தி பாடம். நடத்துபவர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். பங்கேற்கும் மாணவர் ஹிரல் ஷா. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி. நாளை இரவு 9:15 செய்தி சுடர். 9:30 தேவி கடாட்சம் இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். 10:30 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6°C. குறைந்த அளவு 27.5°C. பதிவான ஈரப்பதம் 76%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.7°C. குறைந்த அளவு 27.2°C. ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக

0: China, Japan and South Korea. The Indian contingent returned with an impressive haul of 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளியான சோமன் சாம்பவனும் சந்து பொந்துகளில் புகுந்து அவர்கள் வேகமாக விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் என்ன செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை கவனிப்பதே தன்னுடைய பிரதான வேலை என்று கருதிய வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் மந்தாகினி தேவி அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். தங்களை யாரும் பின்தொடர்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கு லவலேசமும் இல்லை. ஆகையால் அவர்கள் திரும்பி பாராமலே விரைந்து சென்றார்கள். திரும்பி பார்த்திருந்தாலும் மந்தாகினி தேவியை அவர்கள் பார்த்திருக்க முடியாது. கடைசியில் அவர்களுடைய துரிதப் பயணம் பெரிய பழுவேட்டரையருடைய அரண்மனை தோட்டத்தின் பின் மதில் ஓரத்தில் வந்து நின்றது. புயலினால் வேருடன் பறிக்கப்பட்ட மரம் ஒன்று அந்த மதில் மேலே விழுந்து முறிந்து கிடந்தது. ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அந்த மரத்தின் மீது எளிதில் ஏறி மதிலை கடந்து அப்பால் தோட்டத்தில் குதித்தார்கள். அவர்கள் குதிப்பதை பார்த்த மந்தாகினி தேவியும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அதே மரத்தின் மீது ஏறி அப்பால் இருந்த தோட்டத்தில் இறங்கினாள். ரவிதாசன் சோமன் சாம்பவனை சற்று தூரத்திலேயே நிறுத்திவிட்டு பெரிய பழுவேட்டரையரன் அரண்மனையை அணுகினான். பெரிய பழுவேட்டரையரும் பழுவூர் இளையராணியும் இல்லாதபடியால் அரண்மனை சூன்யமாக காணப்பட்டது. என்றாலும் பெண்களின் பேச்சுக்குரல் மட்டும் கேட்டது. ஒருமுறை இரண்டு தாதிப்பெண்கள் அந்த மாளிகையின் பின்முகப்புக்கு வந்தார்கள். தோட்டத்து மரங்கள் பல முறிந்து விழுந்து கிடப்பதை பார்த்தார்கள். ஆகா, அனுமார் அழித்த அசோகவனம் மாதிரியல்லவா இருக்கிறது என்றாள் ஒருத்தி. நம்முடைய சீதாதேவி இங்கே இந்த சமயம் இருந்திருந்தால் ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பாள் என்றாள் இன்னொருத்தி. சற்று நேரம் இவ்விதம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவர்கள் திரும்ப உள்ளே செல்லும் சமயத்தில் ரவிதாசன் வாயை குவித்து கொண்டு ஆந்தை குரல் போன்ற ஒலி உண்டாக்கினான். தாதிப்பெண்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ரவிதாசன் நன்றாக மறைந்து கொண்டிருந்தான். தாதிகளில் ஒருத்தி, பாரடி, பட்ட பகலில் கோட்டான் கத்துகிறது, நேற்று அடித்த புயலில் ஆந்தைக்கும் புத்தி சிதறிவிட்டது என்றாள். இன்னொருத்தி ஒன்றும் பேசவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் மறுமொழி சொல்லாமல் சென்றவள் திரும்பி வந்தாள். பழுவூர் அரண்மனைக்கும் பொக்கிஷ நிலவரைக்கும் நடுவில் இருந்த வசந்த மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தாள். இந்த மண்டபத்திலேதான் வந்தியத்தேவன் பழுவூர் ராணியை சந்தித்தான் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். அந்த தோழிப்பெண் தோட்டத்தை உற்று பார்த்தாள். மறுபடியும் ஆந்தையின் குரல் கேட்டது. குரல் வந்த இடத்தை நோக்கி அந்த பெண் நடந்து வந்தாள். மரத்தின் மறைவிலிருந்து ரவிதாசனும் முன்னால் வந்தான். காந்த சக்தி கொண்ட கண்களால் அவளை விழித்து பார்த்தாள்.
1: மந்திரவாதி, வந்துவிட்டாயா? இளையராணி கூட இங்கே இல்லையே, எதற்காக வந்தாய் என்று கேட்டாள்.
2: பெண்ணே, இளையராணி அனுப்பித்தான் வந்திருக்கிறேன்
0: என்றான் ரவிதாசன்.
1: போன இடத்திலும் ராணியை நீ விடவில்லையா? இங்கே எதற்காக வந்தாய்? யாருக்காவது தெரிந்தால்?
2: தெரிந்தால் என்ன மொழியவிடம்?
1: அப்படி சொல்லாதே. சின்ன பழுவேட்டரையர் எங்கள் பேரில் சந்தேகம் கொண்டிருக்கிறார். என்னை அழைத்து ஒரு நாள் கடுமையாக எச்சரித்தார். மறுபடியும் மந்திரவாதி வந்தால் தம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்.
2: அவன் கேட்டாம் போ. அவர்களுடைய காலமெல்லாம் நெருங்கிவிட்டது. நீ ஒன்றும் கவலைப்படாதே. நிலவரையின் சாவி வேண்டும், சீக்கிரம் கொண்டு வந்து கொடோ என்றான் ரவிதாசன்.
1: ஐயையோ, நான் மாட்டேன்.
2: இதோ பார், உன் எஜமானியின் மோதிரம்
0: என்று ரவிதாசன் இளையராணியின் முத்திரை மோதிரத்தை காட்டினான்.
1: இது நீ எங்க திருடினாயோ என்னமோ, யார் கண்டது?
2: அடி பாவி, என்னையா திருடன் என்கிறாய்? இளையராணியே என்னை கண்டு நடுங்குவதை பார்த்து விட்டுமா இப்படி சொல்லுகிறாய்? பார், இந்திரவே 9 பிசாசுகள் வந்து உன்னை உயிரோடு மயானத்துக்கு தூக்கிச் சென்று.
1: ஐயோ, வேண்டாம் வேண்டாம், உன் பிசாசுகள் எல்லாம் உன்னிடமே இருக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? இளையராணியின் மோதிரத்தை காட்டினால் நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். ஆனால் அவசரப்படாதே.
0: தோட்டம் அழிந்து கிடப்பதை பார்க்க அடிக்கடி பெண்கள் இங்கே வருகிறார்கள். எல்லோரும் சாப்பிடும் சமயத்தில் நான் உன்னிடம் சாவியை கொண்டு வந்து கொடுக்கிறேன். அதுவரை பொறுத்திரு.
2: ஆகட்டும், எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா. சாப்பிட்டு 2 நாள் ஆகிறது, நிறைய கொண்டு வா என்றான் ரவிதாசன்.
0: தாதிப்பெண் போன பிறகு ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் விழுந்து

0: கிடந்த மரம் ஒன்றின் மேல் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அறியாத வண்ணம் மந்தாகினியும் சற்று தூரத்தில் மறைவான இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். ரவிதாசனும் தாதி பெண்ணும் பேசியது ஒன்றும் அவளுக்கு புரியாவிட்டாலும் ஏதோ நடக்கப் போகிறது என்று ஊகித்து கொண்டாள். வெகுநேரம் கழித்து அந்த தாதிப்பெண் திரும்பி வந்தாள். ரவிதாசன் எழுந்து முன்னால் போனான். அவள் கொண்டு வந்திருந்த சோற்று மூட்டையையும் சாவிக்கொத்தையும் வாங்கி கொண்டான். பிறகு வசந்த மண்டபத்தை அடைந்து அங்கிருந்த பொக்கிஷ நிலவறைக்குச் சென்ற நடைபாதையில் இருவரும் சென்றார்கள். ஒரு சாவி, இரண்டு சாவி, மூன்றாவது சாவியையும் போட்டு திருப்பிய பிறகு பூட்டு திறந்தது. நிலவறையின் உள்ளே ஒரே கும்மிருட்டாக இருந்தது. ரவிதாசன் தாதிப்பெண்ணை பார்த்து,
1: அடாடா, ஒன்று மறந்து விட்டேனே, இந்த இருட்டறையில் விளக்கு இல்லாமல் எப்படி செல்வது? ஒரு விளக்காவது தீபர்த்தியாவது கொண்டு வா என்றான்.
2: பட்ட பகலில் தீபர்த்தியும் விளக்கும் எப்படி கொண்டு வருவேன்? யாராவது பார்த்து சந்தேகப்பட்டால்?
1: அது எனக்கு தெரியாது. உனக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்லை என்றா சொல்லுகிறாய்? நான் நம்ப மாட்டேன். தீபர்த்தியாவது தீபமாவது கொண்டு வா. இல்லாவிடில் ராத்திரி 12 கொள்ளிவாய்ப்பிசாசுகளை அனுப்பி.
2: ஐயையோ, சும்மா இரு, எப்படியாவது கொண்டு வந்து தொலைக்கிறேன் என்று கூறினாள் அந்த தாதிப்பெண்.
1: அதற்குள் நானும் சாப்பிட்டு முடிக்கிறேன் என்றான் ரவிதாசன்.
0: தோழிப்பெண் அரண்மனையை நோக்கிச் சென்ற பிறகு ரவிதாசனும் சோற்று மூட்டையுடன் தோட்டத்துக்குள் பிரவேசித்தான். சோமன் சாம்பவனிடம் வந்தான். அவனிடம் சோற்று மூட்டையை கொடுத்து,
3: ஒருவேளை 2-3 நாள் நிலவரையிலேயே நீ இருக்கும்படி நேரலாம்.
1: சரியான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமல்லவா? ஆகையால் இந்த சோற்று மூட்டையை வைத்துக்கொள். வேலை எடுத்துக்கொண்டு என்னோடு சத்தமிடாமல் வா. அந்த பெண் தீவர்த்தி கொண்டு வரப் போயிருக்கிறாள். அதற்குள் நீ நிலவரைக்குள் புகுந்து விட வேண்டும் என்று சொன்னான்.
0: இருவரும் துரிதமாகச் சென்றார்கள். மந்தாகினியும் அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தாள். நாற்புறமும் நன்றாக பார்த்துவிட்டு ரவிதாசன் திறந்திருந்த நிலவரைக் கதவை சுட்டிக்காட்டி சோமன் சாம்பவனை அதன் உள்ளே போகச் சொன்னான்.
1: முதலில் இருட்டு, கண் தெரியாது, அதற்காக கதவின் அருகிலேயே நின்று விடாதே, உள்ளே கொஞ்சம் தூரமாக போய் நின்றுகொள் என்றான்.
0: சோமன் சாம்பவன் நிலவரைக்குள் புகுந்ததும் அவனை இருள் விழுங்கிவிட்டது போல இருந்தது. பிறகு ரவிதாசன் நடைபாதை வழியாக திரும்பி நந்தினி தேவியிடம் வசந்த மண்டபம் வரையில் சென்றான். அங்கிருந்து பழுவேட்டரையரின் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தான். தாதி பெண்ணைத் தவிர வேறு யாராவது வந்துவிட்டால் அவனும் நிலவரைக்குள் அவசரமாகச் சென்று கதவை சாத்திக் கொள்வது அவசியமாயிருக்கலாமல்லவா? ரவிதாசன் அவ்விதம் வசந்த மண்டபத்தில் நின்று கொண்டு அரண்மனை வாசலையே பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் மந்தாகினி சிறிதும் சத்தமின்றி நடந்து வந்து திறந்து இருந்த நிலவரைக்குள் பிரவேசித்தாள். அடர்ந்த காடுகளில் நள்ளிரவில் எத்தனையோ நாள் இருந்து பழக்கப்பட்டவளுக்கு அந்த நிலவரையின் இருட்டு ஒரு பிரமாதமா என்ன? சில வினாடி நேரத்தில் கண் தெரிய ஆரம்பித்தது. ரவிதாசனுடன் வந்தவன் சற்று தூரத்தில் ஒரு தூணுடன் முட்டிக்கொண்டு தவித்ததை பார்த்தாள். இவள் அதற்கு நேர்மாறான திசையில் சென்றாள். அங்கே ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. நிலவரை பாதை அங்கே கீழே சென்று இறங்கியது. படிகளின் வழியாக இறங்கி கீழே நின்று கொண்டாள். சோமன் சாம்பவனுக்கு ஏதோ சிறிது சத்தம் கேட்டிருக்க வேண்டும்.
4: யாரது
0: என்று குரல் கொடுத்தான். அது திறந்திருந்த வாசல் வழியாகப் போய் ரவிதாசனுடைய காதில் லேசாக விழுந்தது. அதே சமயத்தில் அரண்மனை வாசல் வழியாக தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து கொண்டிருந்ததை ரவிதாசன் பார்த்தான். தான் முன்னால் சென்று சோமன் சாம்பவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக விரைந்து நடந்தான். நிலவரை வாசற்படிக்குள் புகுந்ததும்,
4: சாம்பவா, எங்கே இருக்கிறாய்? என்னை கூப்பிட்டாயா என்றான். ஆமா, கூப்பிட்டு. அதற்குள்ளே அவசரமா?
1: உன் குரல் வெளியிலே யாருக்காவது கேட்டால் என்ன செய்கிறது? உன்னை இங்கே இப்படி விட்டுவிட்டு போய்விடுவேன் என்று நினைத்தாயா?
4: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன்
0: என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான்.
5: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
6: தனாதிகாரி இளையராணி ரெண்டு பேரும் ஊர்ல இல்லை. தாதி பெண்களுக்கு ஒரே கொண்டாட்டம். நந்தினிய நம்முடைய சீதா தேவின்னு

0: கேலி பண்ணி பேசுகிற அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மந்திரவாதி ரவிதாசை எதிர்பாராத விதமாக வந்துட்டான். வாசுகிக்கு தான் பெரிய தலைவலி. ஆமாம், நந்தினியின் அந்தரங்க பணிப்பெண் வாசுகி தான். நேர்களுக்கு நினைவு இருக்கும், அவள் வச்சிருந்த ஏணியில் ஏறி வந்தியத்தேவன் வந்ததும் சந்தேகம் ஏற்பட்டு நீதானான்னு கேட்ட வாசுகி. வந்தியத்தேவனுடன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், உன் இடத்துக்கு போ, யாராவது வர காலடி சத்தம் கேட்டால் கதவை படியிருந்து சாத்துன்னு நந்தினி அவளை விரட்டினதும் நினைவு இருக்கும். இது ரொம்ப நெருக்கடியான கட்டம். எஜமானி, கோட்டை காவலர் ரெண்டு பேர்கிட்டையும் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். இந்த ரவிதாசன் பொல்லாதவன். பாவம், இது அவளுடைய கணிப்பு. சோமன் சாம்பவன், இந்த பேரில் சில சுவையான செய்திகளை காணலாம். சோமன் சந்திரன், சந்திரனை சூடிய பெம்மான், கொடைத்தன்மையை தருபவன். நிழல் அருமை வெயிலிலே நின்று அறிமின், ஈசன் கழல் அருமை வெவ்வினை காண்மின். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில், சோமன் கொடையருமை புல்லரிடத்தே அருமின் போய். ஔவையார் பாடல். நிழலோட அருமை வெயிலையும், ஈசனின் திருவடி அருமை கொடிய வினையிலையும், தமிழின் சொல்லருமை நாலடியார் திருக்குறள் இரண்டிலேயும், சோமன் கொடையருமை அற்பரின் சிறுமையிலையும் விளங்கும். சாம்பவன் சிவனுக்குரிய சாம்பவன் சிவபக்தன். வேர் சொல் சம், மங்களம் பிறக்கும் இடம். சம்பு சிவன், அவன் பத்னி சாம்பவி. ஹனுமார் அழித்த அசோகவனம், சீதை தங்கியிருந்த மரம் தவிர அனைத்து மரங்களும் சாய்ந்து விட்டன. இது எப்படி இருக்குதான்? கம்பர் சொல்றார், மும்முறை உலகமெல்லாம் மும்முற முடிவுதான, அம்முறை ஐயன் வைகும் ஆள் என நின்றதம்மா. எல்லாமே அழிகிற ஊழி காலத்தில் திருமால் பள்ளி கொள்றதுக்காக ஒரு ஆலமரம் நிற்கிற மாதிரி. வனத்தை அழிச்ச அனுமன் தனியே நிற்கிறான். எப்படி? 14 உலகங்களையும் அளந்த திரிவிக்ரம மூர்த்தியைப் போல. அது மட்டுமா? ஆழியின் நடுவன் நின்ற அறுவரைக்கு அரசும் ஒத்தான். ஊழியின் இறுதி காலத்து உருத்திர மூர்த்தி ஒத்தான். பார்க்கடலின் நடுவே மத்தாக நின்ற மந்திர மலையைப் போல, ஊழிக்காலத்தின் இறுதியிலே நிற்கும் ருத்ரனைப் போல காட்சி அளித்தானாம். ரவிதாசனோட வந்தவனுக்கு இருட்டு கூட பயமில்லை, தனிமை தான் அச்சம் தருது. என்ன செய்ய போறான்?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைன்க்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகளில் ஒன்றுதான்.
3: தொடர்வது ஒரு படப்பாடல். ஆகாய கங்கை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: நிறைய இருக்கு இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்புக் செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
4: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார்.
1: நம்மளுடைய சேவை கடைசி மனிதனுக்கும், சமுதாயத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்கும் நம்மளுடைய சேவை போய் சேரணும் அப்படின்றது சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் இமேஜிங், கேட், கேம் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல டெக்னாலஜிகள் வந்திருந்தாலும் கூட அந்த டெக்னாலஜியை நமக்கு சார்ந்து அந்த நம்மளுடைய நாலேஜ், மெடிக்கல் நாலேஜ் பிளஸ் டெக்னாலஜி சேரும் பொழுது நம்ம இன்னும் அதிகமான சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான்.
0: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார்.
2: முதல் முறையாக ஆசிய கேம்ல கிட்டத்தட்ட 85 மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து விளையாட்டுத் துறைக்கு கேலோ இந்தியா, ஃபிட் இந்தியா திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கு ஆசியன் கேம்ல நாம கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 21 கோல்டு, 27 சில்வர், 37 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அரசாங்கத்திற்கு கொடுக்கிறோம். நம்மளுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்த ஊக்குவிப்பு, அரசாங்கம் கொடுத்த ஊக்கம், அதை தொடர்ந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த 12 வருஷமா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும் கூட ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட இந்த வாட்டி மட்டுமே 500 மேற்பட்ட வீரர்கள் வந்து போயிருக்கிறார். முதல்ல வீரர்களை வந்து கிரவுண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது, அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங், சர்வதேச ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததன் விளைவாக அதனுடைய ரிசல்ட்டை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
0: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த 2 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழைக்கால பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைஞாயிறு கடைத்தெரு அருகே உள்ள பாலசமுத்திர குளத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தலைஞாறு தீயணைப்பு நிலைய படையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பங்கேற்று குளத்தில் சிக்கியவர்களை மீட்பது, நீரில் மூழ்கியவர்களை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினர். மேலும் பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும் மீட்பு உபகரணங்களை கொண்டு நீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. திடீர் வெள்ளம், கனமழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பதட்டமின்றி செயல்படுவதுடன் மீட்பு பணிகள்

0: ஈடுபடும் வீரர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சி பொதுமக்களிடையே கவனம் பெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நவராத்திரி பண்டிகையொட்டி காஞ்சிபுரத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அஸ்தகிரி தெருவில் 50 குடும்பங்களுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொம்மைகள் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கைவினை கலைஞர் திரு பாஸ்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்க பல தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். இங்க பாருங்க, நல்ல அழகான செட்டு பொம்மைகள் எல்லாம் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கல்ச்சர் மறக்காம இருக்கிறதுக்காக குழு வைக்கிறோம். இந்த சின்ன பொம்மை 100 ரூபாயில இருந்து 10,000 ரூபீஸ் வரைக்கும் எங்ககிட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த குழு பொம்மைகள்லாம் வெளிநாட்டுக்கும் போகுது, உள்நாட்டு எல்லாரும் விரும்பி எல்லாரும் சந்தோஷமா வராங்க. ரொம்ப பேர் பாஸ்கர் குருடாஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பொம்மைகள் எல்லாம் அழகா இருக்கு, விலையும் நல்லா இருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு வராங்க. நீங்களும் வாங்க, நவராத்திரி சிறப்பா கொண்டாடுங்க.
1: இங்கு விற்பனை செய்யப்படும் பொம்மைகள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவற்றை வாங்கியவர்கள் தெரிவித்தனர்.
3: மீனாட்சி, நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். நான் எங்க ஊர்ல 45 வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கிறோம். எவ்ரி இயர் நியூ டால் ஒன்னு வாங்குவோம். பால மீனாட்சியும் பாவை விளக்கு டாலும் வாங்கினோம். என் மகா வீட்டுல 5-6 வருஷமா அவங்களும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இங்க வந்தோம். பொம்மைலாம் ரொம்ப அழகா இருந்தது, அதனால நிறையவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
4: ராஜேஸ்வரம் ராஜன், பெங்களூர் அட்வொகேட். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நவராத்திரிக்கு இங்க வருஷ வருஷம் வந்து ஷாப்பிங் பண்றோம். டால்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போலாம்.
1: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களை ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் திரு அனிஷேகர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திரு சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து நூதன முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்தி சென்றார்.
5: National flag as they walk out into the arena. The Indian contingent. But let's talk about the Indian contingent. There was fantastic performances in boxing. 3 gold medals in boxing at this edition of the Asian Games.
1: இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கைரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரிபகோவாவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா தே, யாமினி மௌரியா உள்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
6: இனி விளம்பரங்கள்.
7: Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
8: Give your family a secure life.

0: Life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: எங்க இருக்க
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
3: மத்த சேஞ்சஸ்க்கு
1: வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
1: RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி சென்னை. இனி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஒலித்த குரல் ஜானகி, மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: மனதில் நின்றவை நிறைவாக ஒலிக்க இருக்கும் குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி, பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் எஸ்வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். பாடல் இடம்பெற்ற படம் அம்மா.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிந்த தத்ததிந்த தகஜனுத தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தகிட்டதாம் தகதாம் தத்தாம் தகிடதாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தகிடதாம் தகதிமி தகிடதாம் தாம் தாம் தகிடதை தகிடதாம் தகிடதை தகிடதாம் தகிடதை தகிடதாம் தகிடதை தகிடதை

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன்.
1: கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 10 வரை 24 யாத்திரி சேவா அபியான் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சேவை முகாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பயணிகளுக்கான

சக்கர நாற்காலி, பிரத்யேக கழிப்பறை, நகர்வு தளங்கள் உள்ளிட்ட வசதிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் புதிய பயணிகள் எளிதில் வழியறியும் தகவல் பலகைகள், புறப்பாடு நுழைவாயில், பாதுகாப்பு சோதனை மற்றும் பயணப்பொதிகள் பரிசோதனை மையங்களில் காலதாமதமின்றி பயணிகள் அனுமதிக்கப்படும் நடைமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரம், முதலுதவி மற்றும் மருத்துவ தயார் நிலை, குடிநீர் தரம், டிஜி யாத்ரா சேவை மற்றும் இணைய வசதி உள்ளிட்டவை குறித்தும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறையின் சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் செப்டம்பர் 18 தேதியன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை

0: இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவி தேஜா, பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி, மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துதல் தொடர்பாகவும், தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்தல், வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் முன்கூட்டியே மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், நிவாரண முகாம்களில் தேவையான அடிப்படை வசதிகளை தயார் நிலையில் வைத்திருத்தல், பேரிடர் காலங்களில் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகள் குறித்தும், உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்தல், பழுதடைந்த சாலைகள் மற்றும் சிறு பாலங்கள் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி செப்டம்பர் 19 தேதியன்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவை மாவட்ட வருமான வரித்துறை தலைமை ஆணையர் சஞ்சீவ் சங்கர் முன்னிலையில் வருமான வரித்துறையினர் இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மத்திய இணையமைச்சர், நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் வேலைவாய்ப்பையும் ஊக்குவிப்பதோடு மகளிருக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ரோஸ்கார் மேளா நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு ஆணைகளை பெற்றவர்கள் மக்களுக்கான சேவை செய்வதோடு வளர்ந்து வரும் தொழில்நுட்ப யுகத்தில் தங்களது திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு 25,000 உயர்த்தப்பட்ட அறிவிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், பிராந்திய ஆணையாளர்கள் ஹரிஓம் ஜெய்ஸ்வால் மற்றும் விகாஸ் ஆனந்த் ஆகியோர் புதிய அறிவிப்பின் பலன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கோவை மண்டல ஆணையாளர் ஸ்வாகதா ராய், இந்த நடவடிக்கையின் மூலம் நாடு முழுவதும் 51 லட்சத்திற்கும் அதிகமான கூடுதல் ஊழியர்கள் கட்டாய இபிஎஃப்ஓ உறுப்பினர் வரம்பிற்குள் கொண்டுவரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதன் மூலம் சட்டப்பூர்வமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என குறிப்பிட்டார். கோவை ஈச்சனாரி பகுதியில் பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் மற்றும் பட்டாசு உற்பத்தியாளர்களின் ஒருங்கிணைந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கண்காட்சி அரங்குகள், நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு நிறுவனங்கள், AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் அவர்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் பட்டாசு உற்பத்தியை பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து செயல்படுத்துவது குறித்து பல்வேறு கருத்துக்களும் பகிரப்பட்டது. மேலும் பாதுகாப்பு துறையில் AI தொழில்நுட்பத்தின் பங்கீடு, நவீன கால கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டன. கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பங்கேற்று சுற்றுலாத்துறையில் தொழில்நுட்பம் மற்றும் AI கொண்டு மேம்படுத்துவது குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதுப்பிக்கப்பட்ட இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மோதல் சூழல் காரணமாக

0: வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். எனினும் ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக திரு பிரவீன் கிருஷ்ணா பாராட்டு தெரிவித்தார். ஏழை மக்களுக்கு பாதுகாப்பான வீடு வழங்கும் ஆந்திர அரசின் திட்டத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் வீடு கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆந்திராவில் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் கட்டுமான பணிகள் நிறைவடையும் போது மேலும் 3 லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் கட்டுமான செலவு மற்றும் நேரம் குறையும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு பூபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த பங்களாதேஷ் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு ரியாஸ் ஹமீதுல்லா தெரிவித்துள்ளார். தமது பதவிக்காலம் முடிவடைந்து நாடு திரும்புவதையொட்டி புதுதில்லியில் இன்று அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து திரு ரியாஸ் ஹமீதுல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவுக்கான தூதராக தாம் பதவி வகித்த காலத்தில் பரஸ்பர நம்பிக்கை, நன்மதிப்பு மற்றும் இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய அம்சங்களின் அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்த பாடுபட்டதாக கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு ரியாஸ் ஹமீதுல்லா இந்தியாவில் பணியாற்றிய காலத்தில் இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அசாம் மாநிலத்தின் நகோன் மக்களவைத் தொகுதி மற்றும் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து இத்தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. நகோன் தொகுதி மக்களவை உறுப்பினர் மற்றும் மேற்குவங்கத்தின் நந்திகிராம், ரஜிநகர், தமிழகத்தின் மதுராந்தகம் தாராபுரம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வரும் 9ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில்

0: உத்தராகண்டிலிருந்து திரு தினேஷ் ஆர்யாவும் மேற்குவங்கத்திலிருந்து திருமதி ருக்மிணி மாலிக்கும் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை நாளை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் உரையாற்றவுள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். டெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறினார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் உள்ள ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மற்றும் கொங்கன் பகுதிகளில் நாளை வரை வெப்பக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகள், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் அடுத்த இரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரைபகோவை வென்றார். இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா ஈக்வடாரின் கன்சல்வோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-2 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மிகுவல் ஆஞ்சல் ரயேஸ் வர்லா, அமெரிக்காவின் ரீஸ்டால்டர் இணையை வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று சர்வதேச வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவில் நவீன தொழில்நுட்பத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவைத் தொகுதிகள் மற்றும் 1 மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கெய்ரோ சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தக் ஆர்யா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். பண்ணை செய்தி. கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுக்களை தயாரித்தல். இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை எடுத்து நடவு செய்தல். இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுக்களை நடவு செய்தல். சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரமிடுதல். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல். இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குதல்.

இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இருபரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவர்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்ய வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடும், கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும், ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் பெருமக்களே, திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுக வேண்டும் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: முத்தழகு, முத்தழகு, இருக்கியா புள்ள?
1: வாங்க மருதானியக்கா, உள்ள வாங்க.
0: ஒன்னல்ல முத்தழகு, என் அண்ணன் மருமவளுக்கு ஊர்ல வளகாப்பு வச்சிருக்காங்க.
1: அடடே, நல்ல விஷயம்க்கா.
0: முத்தழகு, அண்ணன் விசேஷத்தை உன்கிட்ட சொல்ல சொல்லுச்சு, நீயும் வாயன் புள்ள போயிட்டு வருவோம்.
1: எங்கக்கா, எனக்கும் வரணும்னு தான் ஆசை, ஆனா என்ன பண்றது, பண்ணையில

0: ஆடு மாடுக அப்புறம் கோழி வாத்து இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்த்துக்கிறதுனால எங்கேயும் வர முடியலக்கா.
1: புரியுது முத்தழகு.
0: நான் குழந்தை பிறந்ததும் நிச்சயம் வந்து பார்க்குறேன்னு அண்ணங்கிட்ட சொல்லுங்கக்கா.
1: சொல்கிற முத்தழகு. அப்புறம் உன்கிட்ட உதவி கேட்க தான் வந்தேன்.
0: என்னக்கா கேளுங்க.
1: அது ஒன்றும் இல்லை புள்ள, நான் நாளைக்கு காலம்புற கிளம்பி பொழுது சாயறதுக்குள்ளே வந்துடுவேன். அது வரைக்கும் கோழிகளுக்கும் வாத்துக்கும் தீவனத்தை கொடுக்கணும் புள்ள.
0: அட அவ்வளவுதானே, இதில் என்னக்கா இருக்கு? நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நான் வேளா வேலைக்கு தீவனத்தை கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம் முத்தழகு. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் புள்ள.
0: சொல்லுங்கக்கா.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இப்போ நீ கூடுதலாக ஜப்பானிய காடையையும் வான்கோழியும் வளர்க்குறியாமே. ஆறுமுகம் வந்து என்கிட்ட சொல்லுச்சு.
0: ஆமாங்க்கா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன்.
1: எனக்கும் விவரம் சொல்லும் முத்தழகு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: சொல்கிறேங்க்கா, ஆனால் நான் இல்லை, இவங்க சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: பொதுவாக கால்நடைகளை நம் நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பை பண்ணையாளர்கள் பெரிதும் விரும்பி வளர்த்துட்டு வராங்க. கால்நடைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கறவை மாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, வெண்பன்றி மற்றும் முயல் வளர்ப்பு ஆகிய பண்ணை முறைகளையும், கோழிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைச்சி கோழி, முட்டைக்கோழி மற்றும் நாட்டுக்கோழிகளை பெரிதும் வளர்த்து வர்றாங்க. ஆனால் இந்த மாற்று இன கோழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோழிகளுக்கு மாற்றாக வளர்க்கப்படக்கூடிய ஜப்பானிய காடையாகட்டும் இல்லை வாத்துக்கள், வான்கோழி மற்றும் கினி கோழிகளை நம்ம வந்து மாற்று இன கோழிகள் என நம்ம அழைக்கிறோம். இந்த மாற்று இன கோழிகளினுடைய முட்டை மற்றும் இறைச்சிகளை தங்கள் உடல் நலனில் அக்கறையுள்ள மக்கள் அதிகம் விரும்புவதால் இந்த மாற்று இன கோழிகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. பொதுவாக கால்நடை மற்றும் கோழிகளை பல்வேறு வளர்ப்பு முறைகளில் நாம் வளர்க்கலாம். குறிப்பாக புறக்கடை முறை, அதாவது மேய்ச்சல் முறைன்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு பெயர் சொல்லணும்னா திறந்த வெளி வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது முறையாக கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை, அதாவது நைட்டு மட்டும் நம்ம வந்து ஷெல்டர் மாதிரி கொட்டகையை அமைத்து பகலில் வந்து கால்நடைகள் மற்ற கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முறை வந்து கொட்டகையுடன் கூடிய மேய்ச்சல் முறை. மூன்றாவது முறையாக கொட்டகை முறை, அதாவது கொட்டகைக்குள்ளாகவே நம்ம வந்து வெளியில் வந்து கோழிகளையோ இல்லை மற்ற கால்நடைகளையோ விடாமல் கொட்டகை முறையிலேயே நம்ம வந்து கொட்டகைக்குள்ளேயே அடைத்து வளர்ப்பது நம்ம வந்து கொட்டகை முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண்ணையாளர்கள் தங்களிடமுள்ள இடவசதி மற்றும் பொருளாதார வசதியை பொறுத்து தான் நம்ம வந்து கால்நடை இனங்கள் ஆகட்டும் இல்லை கோழிகள் ஆகட்டும் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப தனித்தனி தொழிலாகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம். அதாவது ஒரு கறவை மாடு வளர்ப்புனா கறவை மாடு மட்டும் தனியாக பண்ணுறது, இல்லை வெள்ளாடுனா வெள்ளாடு மட்டும் தனியாக பண்ணுறது, நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழியை மட்டும் தனியாக பண்ணுறதுன்ற மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியாக தொழிலாக பண்ணலாம். இல்லைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை நம்ம ஒருங்கே இணைத்து ஒரே தொழிலாகவும் நம்ம வந்து செய்து வரலாம். அதாவது இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கொன்று சார்புடைய தொழில்களை நம்ம ஒன்றிணைத்து செய்யும் பண்ணை முறையே நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒருங்கிணைந்த பண்ணை முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறை செய்கிறதுனால ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய விளைபொருளானது மற்றொரு தொழிலுக்கு உள்ளீடு பொருளாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு தொழிலுக்கும் சார்ந்த தொழில்களை தான் நம்ம ஒன்றிணைக்க முடியும். ஒன்றுக்கொன்று சார்ந்து இல்லாத இருக்கக்கூடிய தொழில்களை தனித்தனியாக தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கொண்டு வர்றது மிகவும் கடினமாக இருக்கும். ஆக இப்போது நம்ம என்ன செய்யலான்னா, விவசாய தோட்டங்களில் நம்ம மாற்று இன கோழிகளான ஜப்பானிய காடை வளர்ப்பு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நம்ம ஜப்பானிய காடை முறையை வளர்ப்பை நம்ம பண்ணலாம். ஆனால் தோட்டங்களில் இந்த ஜப்பானிய காடை வளர்ப்பை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜப்பானிய காடை மிகவும் எடை குறைவாக இருக்கும். ஒரு வளர்ந்த காடையானுடைய எடையானது குறைந்தது 180 கிராம்லேருந்து 200-210 கிராம் அவ்வளோதான் இருக்கும். அதனால் இது வந்து எளிதில் வந்து பறக்கக்கூடிய தன்மையை கொண்டதுனால வீட்டு தோட்டங்களில் இதை வந்து பராமரிக்கவே முடியாது. அப்போது நீங்கள் இந்த ஒருங்கிணைந்த

பண்ண முறையில் இல்லை எனக்கு இட வசதியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கூண்டுகளில் வேணால் நம்ம இந்த ஜப்பானிய காடைகளை நம்ம வந்து வளர்த்துக்க முடியுமே தவிர திறந்த வெளியில் மேய்ச்சல் முறையில் இந்த ஜப்பானிய காடைகளை வளர்க்கவே முடியாது. நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூண்டுகளில் வைத்து நம்ம வளர்க்கலாம். இப்போ கூண்டுகளில் வைக்கும் போது எந்த இனத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய காடை இறைச்சி வகையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இந்த கோழிகளில் பெரும்பாலும் எதற்காக வளர்க்குறோம், நம்ம இறைச்சிக்காக வளர்க்குறோம், முட்டைக்காக வளர்க்குறோம், இனவிருத்திக்காக வளர்க்குறோம், அதாவது கோழி குஞ்சு உற்பத்திக்காக வளர்க்குறோம், சில கோழிகளை அலங்கார கோழிகளாக வளர்க்குறோம், சில கோழிகளை சண்டை வெட்டுறதுக்காக சண்டை கோழிகளாகவும் நம்ம வளர்க்குறோம். ஆனால் இந்த ஜப்பானிய காடைகளை பொறுத்தவரை இறைச்சி மற்றும் முட்டை குஞ்சு உற்பத்தி இது மூன்றுத்துக்காக தான் நம்ம வந்து வளர்க்குறோம். இப்போ இறைச்சிக்கான ஜப்பானிய காடைகள் ஆகட்டும் இல்லை முட்டைக்கான ஜப்பானிய காடைகள் ஆகட்டும் அதற்குரிய வகைகளை இனங்களை நம்ம வந்து தேர்வு செய்து இறைச்சிக்காக வளர்க்கணும்னா இறைச்சி காடைகளை வளர்க்கணும், முட்டைக்காக வளர்க்கணும்னா முட்டை காடைகளை வாங்கி தான் வளர்க்கணுமே தவிர முட்டை காடைகளை கொண்டு வந்து இறைச்சிக்காக வளர்த்திங்கனாலும் இல்லை இறைச்சி காடைகளை கொண்டு வந்து முட்டைக்காக வளர்த்தினாலும் நமக்கு லாபம் பெருதாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இறைச்சி காடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கூண்டில் நம்ம வளர்க்கும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நமக்கு வந்து குறைஞ்சது 4 இல்லனா 5 காடைகளை நம்ம வந்து வளர்க்கலாம், 5 காடைகளை வளர்க்கலாம். ஏன்னா கூண்டுல வளர்க்கும் போது 5 காடைகளை நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த அளவில் உங்களுக்குரிய வசதியை பொறுத்து கூண்டுகளுடைய அளவை வந்து நீங்கள் நிர்ணயித்து கூண்டுகளை செய்து அதுக்குள்ளே இந்த கோழி குஞ்சுகளை விட்டு வளர்க்கலாம். இதனுடைய குஞ்சு பராமரிப்பு ஏற்கனவே நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு பராமரிப்பை பற்றி நம்ம தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த காடைகளையும் வளர்க்கலாம். ஆனால் இந்த காடைகளுக்கு தேவையான வெப்பமானது நாட்டுக்கோழிகளை விட அதிகம். நாட்டுக்கோழிகளுக்கு 1 வாட் பல்பு 1 கோழிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காடைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னது, அதாவது பிறந்த ஒரு காடை குஞ்சினுடைய எடையானது குறைந்தது 1-10 கிராம் தான் இருக்கும். அதனால் அவ்வளோ சின்னதாக இருக்கிறதுக்கு நிறைய வந்து வெப்பமானது தேவைப்படுது. அப்போ 1 காடைக்கு 2 வாட் பல்புன்ற விஷயம் அந்த அளவில் நம்ம வந்து செயற்கை வெப்பத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அதே போல் இந்த காடைகள் வந்து துரிதமாக வளரக்கூடியவை. இதனுடைய வளர்ச்சி காலமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக 6 வாரம் தான் ஆகுது. அந்த 6 வாரத்தில் அதனோட உடல் எடையானது 200 கிராம் 180 கிராம் வருது. அப்படி வரும்போது அதுக்கு தேவையான தீவனத்துடைய அளவு 1 காடை வளர்க்குறதுக்கு 500 கிராம் தீவனத்தை செலவு பண்ணால் நமக்கு வந்து 200 கிராம் அளவுள்ள காடைகள் வந்து பெரிதாக வளர்ந்து விற்பனைக்கு தயாராக வரும். விற்பனை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 50 ரூபா, குறைந்தது 1 காடையே 50 ரூபா வரைக்கும் நம்ம வந்து போகுது. இது விற்பனை காலம், அதாவது இந்த வளர்க்கக்கூடிய காலமானது 6 வாரங்கள். இது வந்து படிப்படியாக இப்போ குறைஞ்சி இப்போ 1 மாசத்துலேயே காடையே வித்துடலாம். ஆக வீட்டு தோட்டங்களில் ஜப்பானிய காடையே மேய்ச்சல் முறையில் வளர்க்க முடியாது, ஆனால் கூண்டு முறைகளில் தான் நம்ம வளர்க்க முடியும். இப்போது மாற்று இன கோழி வளர்ப்பில் வான்கோழியின் முக்கியத்துவம், அதாவது விவசாய தோட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணைக்கு ஏற்ற வான்கோழி இனங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வான்கோழிகளை நம்ம இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் நம்ம வளர்க்குறோம். இனவிருதி வான்கோழிகளிலிருந்து வான்கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்வதற்காக நம்ம வந்து வளர்க்குறோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் வளர்ப்பதற்கு ஏற்ற வான்கோழி இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக்கிய நந்தனம் வான்கோழி 2 மற்றும் நந்தனம் வான்கோழி 1 ஆகிய 2 வான்கோழிகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த நந்தனம் வான்கோழி 1 அதனுடைய உற்பத்தி திறன் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 8 வார வயதில் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து உடல் எடையே கொடுக்கும். அதே 24 வாரம் ஆன பிறகு அதனோட உடல் எடையானது 3.5 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது நந்தனம் வான்கோழி 1 என்ற ரகத்தோட உற்பத்தி திறன். அதே போல் நந்தனம் வான்கோழி 2 அவற்றினுடைய உற்பத்தி திறனானது இந்த 8 வார வயதில் 1.5 கிலோ வந்து நமக்கு வந்து இருக்கும். அதே வந்து 24 வார வயதில் இது வந்து 3.75 கிலோ வந்து வரும். ஆக இந்த நந்தனம் வான்கோழி 2ன்றது பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும். நீங்கள் வந்து பெல்ஸ்வில் ஸ்மால் ஒயிட்ன்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு வெள்ளை நிற வான்கோழி. இதுதான் நீங்கள் தமிழகத்தில் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வான்கோழிகளை நம்ம தரம் உயர்த்தப்பட்டு தான் நம்ம கோழியின ஆராய்ச்சி நிலையம் உற்பத்தி செஞ்ச ஒரு வான்கோழி ரகம்தான் இந்த நந்தனம் வான்கோழி 2 என்கிற ரகம். அடுத்தது வந்து இந்த நந்தனம் வான்கோழி 1 என்ற ரகம் வந்து அதே நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கின கோழியின ஆராய்ச்சி நிலையம் இருந்துதான் இந்த நந்தன வான்கோழி 2 என்ற இனமும் இருக்கு. இது வந்து கருப்பு வெள்ளை நிறத்துல நமக்கு வந்து

இருக்கும். அந்த நந்தனவான் கோழி ஒன்றுன்ற இனமானது நமக்கு கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்கும். இதை வந்து நமக்கு வந்து இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம், முட்டைக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஆக இந்த இரண்டு ரகங்களுமே ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற ரகமாக நமக்கு வந்து இருக்குது. இது வந்து மேய்ச்சல் தரையில் நம்ம வான்கோழி வளர்ப்பை நம்ம வந்து வளர்க்கலாம். அதாவது மேய்ச்சல் தரையினா புறக்கடை முறையில் வான்கோழி வளர்ப்பை நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த முறையில் நம்ம வந்து அந்த திறந்த வெளியில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை மேயறதுனால இதற்கான தீவன செலவு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. பகலில் நம்ம வந்து மேய விட்டுட்டு இரவு நேரத்தில் மட்டும் வான்கோழிகளை நம்ம அடைத்து வளர்க்கலாம். இந்த இரவு நேரத்தில் வான்கோழிகள் அடைத்து வளர்க்கப்படும் போது அதற்கு தேவையான இடவசதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 சதுரடியிலிருந்து 5 சதுரடி மட்டும் ஒரு வான்கோழிக்கு தேவைப்படுது. இந்த மேய்ச்சல் தரையுடன் கூடிய கொட்டகை முறையிலையும் வான்கோழிகளை நம்ம வந்து வளர்க்கலாம். இது வந்து பாதி அளவு அடர்த்தீவனம் கொடுத்து இந்த முறையில் நம்ம வந்து வளர்த்துட்டு மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது இரவு நேரங்களில் இந்த வான்கோழிகளில் கொட்டைகளை அடுத்து நம்ம வந்து வளர்க்கலாம். அடுத்தது ஆள்குள முறையில் வான்கோழிகளை நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த முறையில் நமக்கு வந்து 24 வயது வரை உள்ள ஒரு வான்கோழிக்கு 4 சதுரடி இடவசதியும், இனப்பெருக்கத்திற்கு அதாவது 24 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வான்கோழிக்கு 5 சதுரடி என்ற அளவில் நமக்கு இடவசதியானது தேவைப்படுது. இது வந்து வான்கோழி குஞ்சு பராமரிப்பு அப்படி பற்றி பார்க்கலாம். இந்த வான்கோழி குஞ்சு பராமரிப்பானது இந்த நாட்டுக்கோழி குஞ்சு பராமரிப்பு போலவே இருக்கும். இதில் வந்து 1 நாள் முதல் 8 வார வயது உடைய வான்கோழி குஞ்சுகளை குஞ்சு பராமரிப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். இதற்கு தேவையான இடவசதியானது 8 வார வயது வரைக்கும், 1 நாள்லேருந்து 8 வார வயது வரைக்கும் ஒரு குஞ்சிற்கு 1 முதல் 1.5 சதுரடி இடவசதி தேவைப்படுது. இதே வந்து அடுத்த முதல் 8 வாரம்னா 2 மாசத்துக்கு, அடுத்த 2 மாசத்துக்கு இது டபுள் ஆகிடும், 3 சதுரடியாக ஆகிடும். ஆக வளர்ந்த ஒரு வான்கோழிக்கு வந்து குறைஞ்சது நம்ம வந்து 4 சதுரடியிலேருந்து 5 சதுரடி இடவசதியானது நமக்கு தேவைப்படுது. இந்த வான்கோழி குஞ்சுகளுக்கும் நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய செயற்கை வெப்பம் மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். ஆனால் இதுக்கும் வந்து ஒரு வான்கோழி குஞ்சுக்கு 2 வாட்டுன்ற அளவில் நம்ம வந்து வெப்பத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அந்த முறை எல்லாமே நமக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு முறை போன்றதே தான் இருக்குது. இதில் வான்கோழிகளுக்கு நம்ம குஞ்சு தீவனத்தில் அதிகமான புரோட்டீன் வந்து புரதச்சத்து அதிகமாக தேவைப்படுது. அதனால் இந்த வான்கோழியினுடைய குஞ்சு தீவனத்துடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து இந்த எரு சத்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2800 கிலோ கலரி இருக்கும். புரதம் வந்து 28% புரதம் வந்து இருக்கும். இதில் வந்து இந்த நம்மளே கூட சொந்தமாக தீவன கலவையை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த உங்கள் வீட்டில் கூடிய மக்காச்சோளம், அரிசி தவிடு, சோயா புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, கருவாடு, கொஞ்சம் தாது உப்பு வெளியிலேருந்து வாங்கிக்கணும். அப்புறம் இப்போ முட்டைக்கு நம்ம வந்து வான்கோழிகளை வளர்த்தோம்னா கிளிஞ்சல் சேர்த்தணும், இல்லைன்னா நமக்கு வந்து கிளிஞ்சல் சேர்த்தணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு 100 கிலோக்கு எடுத்துக்கிட்டோம்னா மக்காச்சோளம் ஒரு 44 கிலோ எடுத்துக்கோங்க, சோயா புண்ணாக்கு ஒரு 45 கிலோ எடுத்துக்கோங்க, கருவாடு ஒரு 9.5 கிலோ எடுத்துக்கோங்க, தாது உப்பு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, இந்த டைகால்சியம் பாஸ்பேட்டுன்ற ஒரு சத்து அது வந்து 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிலோ வந்து மாதிரி தீவன கலவையை நம்ம வந்து செஞ்சு வான்கோழிகளுக்கு கொடுத்து நம்ம வந்து வளர்க்கலாம். இது மேய்ச்சலுக்கு விடும்போது இதனோட தீவன தேவையானது பாதியாக குறைகிறது. இப்போ ஒரு வான்கோழிக்கு நம்ம வந்து எவ்வளோ தீவனம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 120 கிராம் நம்ம தீவனம் கொடுக்குறோன்னா இந்த வந்து தோட்டங்களில் வளர்க்கும் போது அதுக்கு ஒரு 60 கிராம் இல்லை 70 கிராம் தீவனம் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். இதை கூட நீங்கள் அசோலா வளர்த்தாலோ இல்லை கரையான் உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாகவும் இந்த புரத தேவையை நீங்கள் வந்து வான்கோழிகளுக்கும் இதர கோழிகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த வான்கோழிகள் நல்லா மேயக்கூடிய தன்மை கொடுக்கறதுனால இதை எந்த முறை சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேய்ச்சலுடன் கூடிய கொட்டகை முறை தான் இதுக்கு சிறந்தது. ஏன்னா இதுக்கு நல்ல மேயும் தன்மை இருக்குது, ப்ளஸ் நைட் ஆனால் நம்ம அடைக்கிறதுக்கு கொட்டகை வேணும், அதுதான் இதனோட இதை தவிர. இது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ இருக்கும்னா ஒரு 1 மாசத்துக்கு 1 கிலோன்னு ரஃபாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 4 மாசத்தில் 4 கிலோ அப்படின் தான். இந்த 4 கிலோன்ற பறவையானது பறக்க முடியாது சரிங்களா. அதனால் இதை வந்து மேலே வந்து வரைக்கும் நீங்கள் வந்து செயின் லிங்க் எல்லாம் போட்டு ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்ட்டு இல்லை. தோட்டங்களில் நீங்கள் எந்த கோழிகளை வளர்த்தாலும் சரி நீங்கள் வந்து உரிய பாதுகாப்பாக நம்ம வந்து ஃபென்சிங் போடணும், அதாவது வேலி அமைக்கணும். அது வந்து அவங்கவுங்க பண்ணையாளர்களுடைய வசதியை பொறுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வான்கோழிகள் வந்து செயின் லிங்க் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட்டு உடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால இது மற்ற வேலிகளை வந்து இது ஈஸியாக வந்து தாக்கிட்டு போயிடும், கிழிச்சிரும். அதனால் வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது நல்லது.

0: உயரத்துக்கு நீங்கள் செயின் லிங்கை நீங்கள் வந்து போடலாம், ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு போடலாம். இந்த மாதிரி வந்து அங்கே எளிதில் கிடைக்கக்கூடிய மேய்ச்சலில் கிடைக்கக்கூடிய தீவனத்தை உண்டே இந்த வான்கோழிகள் வந்து உடல் எடையே வந்து அடையும். இந்த வான்கோழி இறைச்சியில் நமக்கு வந்து நல்ல புரதச்சத்து இருக்குது, ஒரு 20% புரதச்சத்து இருக்குது. மற்ற கொழுப்பு சத்து, சாம்பல் சத்து, தண்ணீர் ஆகிய எல்லாமே இருக்கிறதுனால இதை கூட நம்ம வந்து எல்லாருமே வந்து எல்லா வயதினருமே விரும்பத்தக்கக்கூடிய ஒரு இறைச்சியாக வந்து இருக்கிறது. இதனோட முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 70 கிராம் 60 70 80 கிராம் வரைக்கும் நமக்கு முட்டை வந்து இருக்கும். ஒரு 60 கிராம் நம்ம தாராளமாக கிடைக்கும். இது அந்த முட்டையில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இந்த வான்கோழி இறைச்சி மற்றும் முட்டையை வந்து பண்ணையாளர்கள் வந்து வளர்த்து இந்த இறைச்சி பொருட்களையும் முட்டை பொருட்களையும் உண்டு விற்பனையும் செய்து நலமாக வாழுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன மருதானியக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி மற்றும் ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, விவரம் அம்புட்டோம் புரியறப்பல இல்ல, தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க.
1: ஆமாங்கக்கா, நாம இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் கூண்டுகளில் ஜப்பானிய காடைகளை எப்படி வளர்க்குறது, அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஏற்ற வான்கோழி இனங்கள்லாம் என்னென்ன, இப்படி எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லிவிட்டாங்க.
2: ஆமாம் முத்தழகு, இவங்க சொன்ன முறைகளை கடைபிடிச்சி ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஜப்பானிய காடை அப்புறம் வான்கோழி இது ரெண்டையும் வளர்த்தா நிச்சயம் நமக்கு வருமானத்தை கொடுக்கும் பிள்ளை.
1: அப்புறம் என்னக்கா, விசேஷத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, வந்ததும் முத வேலையா இதை செஞ்சு போடுங்க.
2: சரி முத்தழகு, அப்ப நான் கிளம்புறேன்.
1: ஆமாக்கா, புறப்படுங்க, நிறைய வேலைகள் இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம விசேஷத்துக்கு கிளம்புங்க, பண்ணையில இருக்கிற கால்நடைகளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்.

வேளாண் திட்டங்கள். பிஎம் கிசான் திட்டம். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் எனப்படும் பிஎம் கிசான் திட்டம் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு வருமான ஆதரவு வழங்கும் நோக்கத்துடன் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் முக்கியமான விவசாயிகள் நலத்திட்டமாகும். இந்தியாவின் பொருளாதாரத்திலும் உணவு பாதுகாப்பிலும் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் சிறு குறு விவசாயிகள் விதை, உரம், பூச்சிக்கொல்லி, பாசனம், வேளாண் கருவிகள், தொழிலாளர் கூலி போன்ற பல்வேறு செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மேலும் பருவநிலை மாற்றம், வறட்சி, வெள்ளம், பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற காரணிகளால் விவசாயிகளின் வருமானத்தில் நிலையற்ற தன்மை ஏற்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச வருமான ஆதரவை வழங்கும் நோக்கில் பிஎம் கிசான் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் சிறு மற்றும் குறுநில விவசாயிகளை மையமாக கொண்டிருந்த இத்திட்டம் பின்னர் தகுதியுடைய அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் நிலம் உள்ள தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டிற்கு 6,000 வீதம் 3 தவணைகளில் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதுவரை 23 தவணைகள் மூலம் 4.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை விவசாயிகளின் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு 1.06 லட்சம் கோடிக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளதுடன் பயனாளிகளில் 4 பேரில் ஒருவர் பெண் விவசாயி என்பது குறிப்பிடத்தக்கது. நிதி ஆயோக்கின் மதிப்பீட்டின்படி 92% அதிகமான பயனாளிகள் இத்தொகையை வேளாண் பணிகளுக்கு பயன்படுத்தியுள்ளனர். சுமார் 85% பயனாளிகள் தங்களின் விவசாய வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் கடன் சுமை குறைந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்திட்டத்தின் சிறப்பான செயல்பாட்டால் சாகுபடி பரப்பு 9.65%, வேளாண் உற்பத்தி திறன் 10.53%, மொத்த தானிய உற்பத்தி 21.18% வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து இத்திட்டமானது மேலும் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. தற்சார்பு இந்தியா மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் முக்கிய தூணாக செயல்பட்டு வருகிறது. பிஎம் கிசான் திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க பிஎம் கிசான் போர்ட்டல் பக்கத்திற்கு செல்லவும். அதற்கு முன் ஆதார் அட்டை, பட்டா, அடங்கல், சர்வே எண் போன்ற நிலத்தின் விவரங்கள், வங்கிக் கணக்கு புத்தகம் போன்றவற்றை தயாராக வைத்துக் கொள்ளவும். முகப்பு பக்கத்தில் உள்ள ஃபார்மர்ஸ் கார்னர் பகுதிக்கு சென்று நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்யவும். உங்களது விவரங்களை அதில் உள்ளீடு செய்து பதிவு செய்து கொள்ளவும். விவசாயிகளே, அரசு வழங்கும் இந்த சிறப்பான நிதி உதவி திட்டத்தில் இன்றைய பதிவு செய்து பயன்பெறுங்கள்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்களிடையே நம்பிக்கை, குடும்ப மாண்புகள், இளையோரிடையே நன்னெறிகள் போன்றவற்றின் அடிப்படையில் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காண மயில்களை பாதுகாப்பதற்கான அரசின் திட்டம் மிகுந்த பலனை அளித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அழிந்து வரும் அரிய பறவை இனத்தைச் சேர்ந்த காண மயில்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள டெசர்ட் தேசிய பூங்காவிற்கு 2 ஆண் காண மயில்களை இன்று அவர் வழங்கினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொண்டு வந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பணி காரணமாக காண மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் திரு புபேந்தர் யாதவ் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை

0: கொள்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று கோவையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெறுவது வெறும் கல்வித் தகுதி மட்டுமல்ல, அது சமூகத்திற்கான மிகப்பெரிய பொறுப்புணர்வு ஆகும் என்று கூறினார். ஊரகப் பகுதிகளிலும் சேவையாற்ற மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்து வரும் ஊக்கம் காரணமாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 85 பதக்கங்களை வென்றுள்ளதாக தெரிவித்தார். கேலோ இந்தியா திட்டம் நாடு முழுவதும் உள்ள இளையோரின் விளையாட்டுத் திறன்களை கண்டறிவதற்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். உலக அளவில் நிலவும் பொருளாதார தேக்க நிலைக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டின் இடையே செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் பிரவீன் கிருஷ்ணா, பல்வேறு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக வர்த்தக மற்றும் விநியோக நடைமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்களும் தொழில்துறையினரும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியா மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சி வீதமும் சிறப்பாக உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. இதனையடுத்து தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளிநபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9 மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறினார். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று ஜப்பானில் நிறைவடைந்தன. நிறைவு நிகழ்ச்சி வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை, இப்போட்டிகளின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற நீரு தாண்டா ஏந்திச் சென்றார். இப்போட்டிகளின் கோல்ஃப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரணவிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை இந்திய கோல்ஃப் சம்மேளனம் அறிவித்துள்ளது. 2030 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தோஹாவில் நடைபெறவுள்ளதையொட்டி அதற்கான ஜோதி கத்தார் பிரதிநிதிகளிடம் வழங்கப்பட்டது. கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சர்தகாரியா தங்கப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-7, 12-10, 12-10 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் நிகிதா ரைபக்கோவை வென்றார். உலக ஜூடோ சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அஷ்மிதா டே, யாமினி மௌரியா உட்பட 9 இதில் பங்கேற்றுள்ளனர். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜிங்ஷன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா, ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. இந்தியா மியான்மர் இடையேயான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:25. ஆகாஷ்வாணி ஒலிவுலா வருவது திரைகானம் நிகழ்ச்சி. முதல் பாடல் உள்ளத்தை அளித்தா படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் மனோ, கீதா.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: ஒலித்து கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் அடுத்து சிஷ்யா படத்திற்காக

0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேரம் 8:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து இடம்பெறுவது இரட்டை ரோஜா படப்பாடல். பாடலை பாடியிருப்போர் SV பாலசுப்ரமணியம், மனோபவதாரிணி.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: பென்னிதயாள் மாணிக்க விநாயகம் இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் சிங்கம்.
2: புயல போல எங்கும் அடம்பாஞ்சு வரா பறந்து வரான்னு அம்மா தோற சிங்கம்.

0: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: கந்தசாமி இந்த படத்திற்காக ஒலிப்பது தேவி தேவி ஸ்ரீ பிரசாத் குரல்.
3: This is DSP, DSP, DSP, presenting you Kandasami, Kandasami.

மத்தியாலே 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் எடுத்த பாடல் சலங்கை ஒலி. படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா.

திரைக்கானத்தில் இனி சட்டம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:54, 25 நொடி. மத்தியிலே 770 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தின் நிறைவாக வெள்ளை ரோஜா படத்திற்காக ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்கள்.

ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 79%. மீனம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 77% பதிவாகியுள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்று வட்டாரத்திற்குமான வானிலை அறிக்கை. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேர்களை, இனி நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் விவரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், அதனைத் தொடர்ந்து வானிலை கேட்கலாம். 7 முதல் 9 வரை புத்தம் புது காலையில் நாளும் அறிவும், தரிசு நிலம், நாளைய விலை நிலம். எழுதி வழங்குபவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 5 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்பலத்தில் சென்னையில் எல்னினோ தாக்கம் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8:00 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் வடலூர் ஆர் சிவா அவர்கள். காலை 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து முத்துச்சிதறல். 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1:00

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் திட்டம் குறித்த தகவல்களை கேட்டும் கேட்கலாம். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் சமையல் கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் முதல் பகுதி நாளை. திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம் இடம்பெறும். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:30 புழவர் உலகம், 9:15 செய்தி சுடர், 9:30 தேவகடாட்சம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கியா தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் கே எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. தொடர்வது டெல்லி அஞ்சல் செய்திகளுக்காக.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. External Affairs Minister Dr. S. Jaishankar has said international peace and security, supply chain resilience and connectivity are among the key areas where emerging and middle powers can play an important role. Dr. Jaishankar was speaking at the 62nd Munich Security Conference in New Delhi today. He said the world, its agenda and its geopolitical landscape are all undergoing significant changes, creating substantial scope for cooperation among emerging and middle powers. He said it is marked by the repositioning of the United States, the rise of China and growing global interdependence.
2: There is today a substantial agenda for emerging and middle powers to cooperate. The world is changing, its agenda is changing, the landscape is changing, the architecture is changing. And I'm very glad today that we have this issue as a starting point before us, because I hope that it would give our gathering a stronger purpose and a clearer direction.
1: The minister also emphasized that Russia is a country that stood by India in many ways when India's security and territorial integrity was under threat. He stressed that at a time when much of the world preferred backing a military regime next to India, Russia was a country with which India's relations were very good. Union Rural Development Minister Shivraj Singh Chauhan today handed over the first installment of 3 lakh houses worth 3,600 crore rupees to Andhra Pradesh under the Pradhan Mantri Awas Yojana Grameen 2.0 at an event in Guntur district. Mr. Chauhan also laid the foundation stone for the country's first pilot housing project using 3D concrete printing technology, comprising 177 houses at a cost of 14 crore rupees. Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu was present on the occasion. Campaigning ended today for by-elections to 5 assembly constituencies across Tamil Nadu, Puducherry and West Bengal and 1 Lok Sabha constituency in Assam. Polling for the 6 seats will be held on Tuesday, while counting of votes will take place on Friday. The assembly constituencies going to polls are Madurandagam and Tharapuram in Tamil Nadu, Tattanchavadi in Puducherry and Rijinagar and Nandigram in West Bengal. In Assam, voting will be held for the Nagaon Lok Sabha constituency. The assembly seats fell vacant following the resignation of the sitting legislators, while the Nagaon Lok Sabha seat became vacant after the resignation of Congress leader Pradyut Bordoloi. Indian Ambassador to UAE Deepak Mittal has said prayers continue to flow in for good health of Captain Smith Machar. In a social media post, Ambassador Mittal said he is recovering well and in good spirits. He added that the embassy remains in touch with the local authorities and the family and is extending all possible assistance. Iran has said the Strait of Hormuz will not reopen until the United States meets 7 conditions outlined in a June interim agreement, as Tehran and Washington remain at odds over efforts to end their conflict. Iranian state media quoted Parliament Speaker Mohammad Bakar Kalibaf as saying that Tehran's position

0: on reopening the strategic waterway was completely clear and firm. Separately, Iranian Army spokesperson Mohammad Akrimania said Iran will seek to extend the range of its missiles following its recent war with the United States. Meanwhile, US President Donald Trump has claimed that the war with Iran will end very quickly and predicted that oil prices will fall sharply once the conflict was over. The curtain has come down on the Asian Games with a dazzling closing ceremony at Aichi Nagoya in Japan. The ceremony featured the parade of athletes, lowering of the Asian Game flag and the handover of the ceremonial torch and flag to Doha, host of the 2030 edition. India's women's flag bearer and shooting star Neeru Dhanda carried the Indian tricolour at the closing ceremony. India finished fourth in the overall medal standings with 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi extended compliments to every member of the Indian contingent for representing the nation with determination, passion and remarkable sporting spirit. And with that, we end this news bulletin.
1: Akashvani Nerum 11 mani 10 nimadam நேர்களே, 100.1 101.4 மெகாஹெட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்பொழுது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ் அரைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.